0: அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது. அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள்ள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு. முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு. உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. பயம் என்பது ஒரு மனநோய். ஆமா, பயம் அப்படின்றது ஒரு கொடிய நோய். இதை வலியுறுத்துறதுக்காக தான் கிராமங்கள்ல அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. ஒருமுறை உலக பயணம் சென்று வந்த அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஹெர்பர்ட் ஹூவர் சொல்றாரு, உலகத்தில் எங்கு சென்றாலும் மேலோங்கி நிற்பது பயம் என்னும் உணர்வுதான். இது நிதிநிலைமை, தொழிற்சாலை, விவசாயம், பணியாளர்கள், சிந்தனையாளர்கள், அரசு அலுவலர்கள் என மனித செயல்பாடுகளின் அனைத்து தரப்பினருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றாரு. குழந்தைங்க வளரும் போது பசிச்சா அழ ஆரம்பிக்குது, பசி தீர்ந்ததும் அழுறத நிறுத்திடுது. வளர வளர சாப்பிட அடம் பிடிக்கும். உடனே அம்மா பூச்சாண்டி வராங்கன்னு சொல்லி சோறுட்டுவாங்க. அப்போ அந்த பிஞ்சு மனசுல பயத்தை விதைக்கிறாங்க. இந்த பயம் தான் வளர வளர மனசுல பதிஞ்சு பயம்னா என்ன அப்படின்றதையே உறுதிப்படுத்துது. பயம்னா ஏதோ தீயது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது அல்லது அச்சப்படுறது. இந்த பயம் பள்ளி பருவம் தொடங்கி பெரிய பெரிய அதிகாரிகள் வரைக்கும் இருக்குது. சரி, வசதி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்ய போறோம் அப்படின்ற பயம் இருக்குதுன்னு பார்த்தா, வசதி இருக்கிறவங்களுக்கும் தங்களுடைய உடைமைகளை எப்படி பாதுகாக்க போறோம், எங்க யாருக்கு எவ்வளவு கொடுக்க போறோம், அதை எப்படி பத்திரமா அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க போறோம் அப்படின்ற பயம் இருக்கும். ஆக இந்த மாதிரி பயங்களுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? பயமற்றவன் இரவு நேரத்தில் சுடுகாட்டையே கடந்து வந்து விடுவான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். மன தைரியம் கொண்ட நண்பர்கள் யார்கிட்டலாம் இருக்காங்களோ அவங்க எப்பவுமே தைரியமா இருப்பாங்க. பெரியவர்களுடைய அரவணைப்புடன் கூடிய கண்காணிப்பு மாணவ பருவத்துல பயத்தை நீக்கிடும். எதையும் நிதானமா சிந்திச்சு செயலாற்றக்கூடிய ஒரு பண்பு இருந்தாலே நமக்குள்ள பயம் வராது. பயத்தை ஒழிக்க நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் வளர்த்துக்கணும். வீரத்தோட போர் புரிஞ்சு வெற்றி கொண்ட எத்தனை பேரரசர்களையும் போர் வீரர்களையும் நாம வரலாறுகள்ல படிச்சிருக்கோம். அவங்க வெற்றி அடையறதுக்கு என்ன காரணம்? வீரமும் வீரத்தோட கூடிய தன்னம்பிக்கையும் தானே. பயத்தால ஒளிஞ்சிட்டு இருந்திருந்தா வெற்றியும் அது மூலமா கிடைச்ச புகழும் கிடைச்சிருக்குமா? ஆக வீரத்தை கை கொள்ள வெறுமனே மனதில் எழும் பயத்தை நீக்குவோம். பயம் நீங்கும் போது வீரம் ஓங்குகிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனு ஸ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி அறிவுடைமை, அதிகாரம் 43, குறள் எண் 424. என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு. கேட்பவருக்கு புரியும்படி எளிமையாக தான் விளக்கி சொல்லியும் பிறரின் பேச்சுகளில் உள்ள நுண்மையான பொருளை காண்பதுமே அறிவுடைமை ஆகும். அதாவது திருவள்ளுவர் இந்த குறள் வழியா ரெண்டு விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்றாரு. ஒன்னு, நாம சொல்லக்கூடிய விஷயங்களை, நாம சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்பவருடைய இதயத்தில் பதியுமாறு எளிமையா சொல்லணும். ரெண்டாவது, மத்தவங்க நம்ம கிட்ட சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல இருக்கக்கூடிய நுட்பமான கருத்துக்களை புரிஞ்சுக்க கூடிய தன்மை வேணும். அது யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்களுக்கு தான் அறிவுடைமை அதிகமா இருக்குது. அப்படி ஒரு பண்பை நாம வளர்த்துக்கணும் அப்படின்றதுதான் வள்ளுவருடைய கருத்து. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு நிகழ்வையும் தெரிஞ்சுக்கலாம். கொல்கத்தா நகர்ல வளர்ந்த சிறுவன் தான் நரேந்திரன். சின்ன வயசுலயே துரு துருன்னு விளையாட்டுகள்ல ஆர்வம்.

தாத்தா சொல்றதுக்கு முத நாள் தான் சாயந்தர நேரத்துல நான் மட்டும் தனியா விளையாண்டேன். உண்மையிலே பூதம் இருந்திருந்தா அப்பவே என்ன கொண்டிருக்கலாமே, நாம விளையாட கூடாதுன்றதுக்காக தான் தாத்தா இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னானா. அந்த சின்ன பையன்தான் எதிர்காலத்துல தேசத்தின் வீர துறவியான சுவாமி விவேகானந்தர் அப்படின்ற புகழ் பெற்றார். ஆமா நேயர்களே, வெறுமனே கற்றுக்கொள்வது படிப்பு, உண்மையை தெரிந்து கொள்வதே அறிவு. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒட்டகம் தானே. ஆனா ஒட்டகம் இல்ல, ஒட்டக சிவிங்கின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒட்டக சிவிங்கி ஒரு வருஷத்துக்கு 30 தடவையிலிருந்து 40 தடவை மட்டும்தான் தண்ணி குடிக்குமா. காரணம், அது சாப்பிடுற இலைகள்ல இருந்தே அது உடலுக்கு தேவையான நீரையும் எடுத்துக்கிறோமா. இனிமே யாராவது உங்ககிட்ட அதிக நாள் நீர் அருந்தாம உயிர் வாழ்ற விலங்கு எதுன்னு கேட்டா ஒட்டக சிவிங்கின்னு சொல்லுங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒருத்தர் நாய்க்குட்டி ஒன்ன வளர்த்துட்டு வந்தாராம். அது மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. சாப்பிடும் போது தன்னுடைய உணவுல இருந்து கொஞ்சமா எடுத்து அந்த நாய்க்குட்டிக்கும் கொடுப்பாரு. இது அவருடைய வழக்கம். ஒரு நாள் அவர் சாப்பிட உட்காந்துட்டாரு. வழக்கம் போல தன்னுடைய உணவுல இருந்து எடுத்து அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடி கொஞ்சம் வச்சிட்டாரு. ஆனா அந்த நாய்க்குட்டி அதை சாப்பிடவே இல்லை, பாத்துட்டே இருந்தது, ரொம்ப அமைதியா இருந்தது. அவரும் தொடர்ந்து சைகை காட்டிக்கிட்டே சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றாரு. ஆனா அது கொஞ்சமும் யோசிக்கவும் இல்ல, சாப்பிட நினைக்கவும் இல்ல, அமைதியா படுத்தே இருந்தது. நான் எவ்வளவு தூரம் கத்திக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க, சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு நாய்க்குட்டி மேல ரொம்பவே கோபமாயிட்டாரு. உடனே அவருக்கு இதை அடிக்கணும் அப்படின்ற எண்ணம் உருவாயிடுச்சு. வேகமா எழுந்திருச்சு, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குச்சி எடுத்து நாய்க்குட்டிக்கு முன்னாடி வந்து நின்னுட்டாரு. நான் உன்னை எத்தனை தடவை சாப்பிட சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் எவ்வளவோ சொல்லியும் கூட நீ சாப்பிடாம இருக்கனா உனக்கு எவ்வளவு திமிரு, உன்னெல்லாம் அடிக்கிறத தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாய்க்குட்டி அடிக்க கை குச்சிய ஓங்கிட்டாரு. அந்த நேரத்துல அது பயத்தால கொஞ்சம் பின்வாங்கிடுச்சு. வீட்டுக்குள்ள இருக்கிற பெரியவர் வெளியே வந்துட்டாரு. என்னப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும், உங்களுக்கு தான் தெரியும்ல நான் இதை எப்படி பாத்துக்குவேன், நான் சாப்பிடும் போதெல்லாம் இதுக்கு சாப்பாடு வைப்பேன், இப்போ நான் சாப்பிட சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறேன் கேட்கவே மாட்டேங்குது, அடம் பிடிச்சு அமைதியா உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு தன்னுடைய நியாயத்தை சொன்னாரு. உடனே அந்த பெரியவர் சொல்றாரு, இந்த வாயிலா ஜீவனை நீ துன்புறுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ற, நீ அடிக்க முயற்சி பண்றியே, அடிச்சுட்டா அது சாப்பிடும் அப்படின்றத உன்னால உறுதியா சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒருத்தர் ஒரு நாய்க்குட்டியை ரொம்பவே செல்லமா வளர்த்தாரு. சாப்பிடும் போதெல்லாம் அது கொஞ்சம் உணவு கொடுப்பாரு. ஒரு நாள் அதுக்கும் சாப்பாடு வைக்கிறாரு, அது சாப்பிடவே இல்லை. கோபத்தால அடிக்க போயிட்டாரு. வீட்டில் இருக்கிற பெரியவர் தடுத்து நிறுத்திட்டாரு. நீ அடிச்சா மட்டும் அது சாப்பிடும்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே யோசிச்சுக்கிட்டு, நான் அடிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை சாப்பிட்டா சாப்பிடலாம், அதனாலதான் இந்த மாதிரியான முயற்சி பண்றேன் அப்படின்னு

சொன்னதும் வயலா ஜீவனை நீ துன்புறுத்த கூடாது. நான் ஏதோ இந்த நாய்க்குட்டிய பார்க்கும் போது அதுக்கு இந்த உணவு மேல விருப்பம் இல்லாம இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சாப்பிடாம இருக்குது. கொஞ்ச நேரம் பொறுமையா பாரு, அது பசிச்சதும் தானாவே வந்து இந்த உணவை சாப்பிடும். அதுக்கு முன்னாடி நீ இப்படி கோபப்படக்கூடாது, உன்னுடைய அவசரத்தை அந்த உயிர்கள் கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நீங்க சொல்றது மாதிரி நான் பாக்குறேன், இது இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிடுதா இல்லையா அப்படின்னு பொறுமையா எழுந்து போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நாய்க்குட்டி எழுந்து வந்துச்சு. உணவு பக்கத்துல போய் அதை முகர்ந்து பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. அப்போதான் நாய்க்குட்டிய வளர்க்கிறவர் அதை கவனிக்கிறாரு, பெரியவர் சொன்ன உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு. ஆமா, நீர்களை எல்லா உயிர்களுக்குமே விருப்பு வெறுப்பு எல்லாமே இருக்குது. அதுக்கிட்டே நாம கருணை காட்டணும். கருணை காட்டணும் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஏன்னா உணர்வுகள் அப்படின்றது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாரத்தின் முதல் நாள், மீண்டும் ஒரு வாரம், அதுவும் இந்த மாதத்தோட கடைசி வாரமாக இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் கடைசி வாரமாக இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதமும் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் அந்த நிறைவு பகுதி நோக்கி வந்து போயிட்டுருக்கோம். 8 மாதம் வந்து நிறைவாக போகுது 2026. போன வாரம் நிறைய பேருக்கு ஒரு நல்ல வாரமாக வந்துருக்கும், நல்லா டூர்னாக போயிட்டு ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அதே மாதிரி இந்த வாரம் இப்போ நம்ம மீனவர்கள்லாம் கடலுக்கு வந்து போக ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகிற மாதிரியான ஒரு ஃபீலாக வந்திருக்கும். நடுவில் வந்து ஊர் சுற்றி பார்க்க போயிட்டு திரும்ப வந்தால் இருக்கட்டும் சரி, வந்தவனாடி காற்று இருக்குது கடலுக்கு போக வேணாம் கட்டில் போட சொன்னா சரி, இந்த மாதிரி சொல்லி பல பிரச்சனைகள்லாம் வந்து போனதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம மீனவர்கள் வந்து நார்மலாக கடலுக்கு வந்து போகலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு கிடச்சி போயிட்டுருக்காங்க. நல்லபடியாக போகட்டும் அப்படி நம்ம நிகழ்ச்சியும் வந்து ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின்னு கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கி 24 ஆகஸ்ட் 2026 காலை நேரம் 7:08 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 26 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 39 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இன்றைக்குமே வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். அடுத்ததாக இப்போ கேஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில் ஒரு சூப்பரான ஒரு பாடல், ஆனந்தம் திரைப்படத்தில் அது வந்துட்டு அதுக்கு பாடலை கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட், தெங்காசி.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயம், நாட்டுப்படகு மீனவர் சங்கத்தினுடைய கணக்கு பிள்ளை. 2001 ஆகஸ்ட் மாதம் 2001 வந்து கடலுக்கு போயிட்டோம். போனால் ஒரு 5 பேர் போயிருக்கோம். போனால் இங்கேருந்து செவ்வாய்க்கிழமை போகிறோம். அப்போ வந்து இந்தியன் பாய் 2001 கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கச்சதீவில் நம்ம பிடிச்சி தாராளமாக சுற்றி வள விடலாம். அப்போ கச்சதீவுக்கும் நெடுந்தீவுக்கும் ஊட வந்து நல்ல திருக்கைகள் கிடைக்கும். சல்லி எடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஊடு உள்ள இடங்களில் நல்ல திருக்க வரும். திருக்க விலைகள் தான் அந்த நேரங்களில் நிறைய அந்த இடத்துல விட்டு வாங்குவாங்க, பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் நாங்கள் போன சில்வஸ்டியானவருடைய வளத்தில் தான் போனேன். அப்போ நாங்கள் போன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் விட்றோம் வாங்குகிறோம், ஒன்றுமே ஒரு திருக்க கூட வரல. ரெண்டாவது நாளும் அதே மாதிரி தான், ஏதோ 1-2 மீன் வருது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 4-3 நேரம் வள வாங்குற டைம் அந்த நேரத்தில். இப்போ நாட்டிக்கல் இன்றைக்கி GPSலாம் இருக்குது, அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ கொடி தான், அப்போ கொடியை போட்டு அந்த கொடியை தேடி எடுக்கிறதுல நம்ம வர்ற பாடு. அந்த கொடி எங்கன்னா போட்டோம்னு அதை கொடியை கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு தேடல் ஓடிக்கிட்டே இருக்கும். அது அங்கே தெரியும்னு சொல்லுவாங்க, எங்கே தெரியும்னு சொல்லுவாங்க. கடைசியில் 1/2 மணி நேரமாக தேடிக்கிட்டு அங்கே இருக்குப்பா அந்த தெரியுதுப்பான்னு சொல்லி கொடியை பிடிச்சி வலை எடுத்தால் வலையில் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் அதே மாதிரி தான். நம்ம ஏதோ சரி, ஏதோ 10-50 கிலோ சேர்ந்துருக்கு மொத்தத்தில் 3 நாள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஒன்றும் பாடலை, நீவாடு சரியில்லை, சரியில்லை, மீன் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுபவம் வாங்கி ஆளுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. கரைக்காவது போய் சேர்ந்துடும்னா. ஆனால் அந்த சம்மாட்டி சில்வஸ்டியானுங்கிறவர் மட்டும், அந்த மண்டாடி மட்டும் அந்த தன்மைக்கு வரல. அவர் எப்படினாலும் கரையை போகும்போது மீன் பிடிச்சி போனால் தான் ஒரு மீனவனுக்கு வந்து ஒரு சேட்டிஸ்ஃபை திருப்தி இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அந்த கச்சதீவில் அந்த அந்தோனியார் கோயிலில் அப்படியே கடலில் பார்த்துக்கிட்டே அந்த நெடுந்தீவு நோக்கியே பார்த்துக்கிட்டே இருக்காப்புல அந்த சில்வஸ்டியான்னு சொல்கிறார். எனக்கு எரிச்சலா போச்சு. இதனால என்னடா, வந்ததுலேருந்து சாப்பிடவும் மாட்டேங்கிறான், தூங்கவும் மாட்டேங்கிறான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான்னு அப்படின்னு. அப்போ நாங்கள் ஒரு இடத்துல வலை விட்டுட்டு தான் வந்து கரையை கடந்தோம். அந்த நேரத்தில் டக்குனு அவன் என்ன பண்ணா, இருந்தாலும் டக்குனு வலையை பிடிங்க, நம்ம இந்த அங்கிட்டு விடுவோம்னு சொன்னா. டக்குனு விட்ட வலையை பிடிச்சிட்டு போய் அவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் அவன் ஒரு தோது மாதிரி காமிச்சார். இங்கிட்டு பிடிச்சி அவர் தானே கானாக்கம்பில் இருக்கார், ஓட்டியாக இருக்கார். அவன் வலையை விட்டுட்டு வந்தாச்சு. வந்த அவர் மனிதனுடைய அனுபவம், அந்த காத்திருப்பு, 4 நாளாக எதுவுமே இல்லாமல் காத்திருந்தது, இந்த விஷயங்கள்லாம் வந்து அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிரமிப்பாக தெரிஞ்சிச்சு. உண்மையிலே வலையை பிடிக்க பிடிக்க திருக்க, நான் வெப்பலாக தான் கடல் காற்று அதிகமாக வெப்பலாக இருந்துச்சு, வலையை பிடிக்க பிடிக்க திருக்க அன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த டைம்லேயே 2 டன் இருக்கும். 2 டன்ங்கிறது பெருசு, விலையெல்லாம் கம்மி தான். ஒன்றுமே இல்லாமல் வந்ததுக்கு

0: ஒரே நாள் ரெண்டு டன்னோட தான் கரையை வந்தோம். இது என்ன கதைனா, மீனும் தேனும் கண்டனைக்குத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது அது ஒரு அனுபவ ரீதியாக அன்னைக்கு நமக்கு அமைஞ்சிச்சு. நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:24 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு ஆஃபீஸ் போய் ஒரு வேலைக்கு வந்து போகணும், இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயாக வந்து ஆகணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஆசை இருக்குது. அதுக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய இடத்துல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக கிடைக்கிறதில்ல. அந்த நேரத்தில் தான் அவங்க எடுக்கிற ஒரு முடிவு, நம்ம ஏன் ஒரு சுயதொழில் வந்து பண்ணக்கூடாது, நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தொடங்குறதுக்கு பெரிய தடையாக இருக்கிறது ஃபினான்ஷியல். அதுதான், பணம் இருந்தால் தான் வந்து தொடங்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலில் அதனால் நம்மகிட்ட வந்து இருக்காது. இருக்கிறதும் ஒரு பெரிய கஷ்டம்தான். அப்படி இருக்கிறவங்களுக்காக நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தோட தொழில் மையத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு உருவாக்குற திட்டம், வியாபார தொழில்களுக்கு அதிகபட்சமாக 15 லட்சம் வரைக்கும் வந்து கடன் உதவி வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 15 லட்சம்னா சும்மா அப்படியே கொடுத்துட்டு அதிக வட்டி போட்டு திரும்ப வாங்குவாங்க அப்படிங்கிறதுனா கிடையாது. இந்த திட்ட மதிப்பீட்டில் 25% அரசு மானியம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை 15 லட்சம் வரைக்கும் கடன் உதவி வாங்கினீங்க அப்படின்னா அதில் 3,75,000 வரைக்கும் வந்து ஒரு மானியமாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம வாங்கின காசுக்கு அதிகமாக கட்டப்போகிறது கிடையாது, வாங்கின காசுக்கு 25% கம்மியாக இருந்த திருப்பு கட்ட போகிறோம். நான் அவங்க எதிர்பார்க்குறது ஒரு நல்ல ஐடியா, நல்ல ஒரு பிஸ்னஸ், ஜெயிக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸை கொண்டு போனால் அவங்க ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இதுக்கடை ஒரு இணையதளம் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து விண்ணப்பிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுடைய ராமநாதபுர கலெக்டர் அலுவலக ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையத்துக்கு நேரடியாக நீங்கள் வந்து போகலாம். அங்கே போயிட்டு இதை பற்றின தகவலை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இது இளைஞர்கள் அப்படின்னு சொன்னனால கொஞ்சம் வயதானவங்களாம் ஒன்றும் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படின்னா கிடையாது. 18 வயதுலேருந்து 55 வயதுக்குள்ளே இருக்கவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின தகவலை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 8952535 3 3 9 8 3 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். 8952535 3 3 9 8 3. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு. விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:32 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததாக நம்ம ஊருக்குள்ளே இப்போ வந்து புதுசாக தொடங்கியிருக்க ஒரு சீசன் அப்படின்னா, இது என்ன சீசன்னா, இந்த காற்று அடிக்கிற நேரத்தில் காற்று அதிகமாக வந்து அடிக்குது அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த பனம்பழங்கள் அப்படிங்கிறது வந்து தொடங்கும். இது வந்து வாடிக்கை நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பனம்பழங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு சீசன்னு நம்மளுக்கு வந்து தெரியும்னா, அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் முன்னாடி ஒரு பெரிய ஒரு உணவாகவே இந்த டைமில் வந்து இருக்கிறது பனம்பழங்கள் தான். பனம்பழத்தை எடுத்து அதை வந்து சுட்டு சாப்பிட்றாக்கட்டும் சரி, இல்லை சுட்டு சாப்பிட்றதுனா போது இதுக்கு மேலே திங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை மண்ணுக்குள்ளே வந்து தோண்டி புதைச்சி வச்சு அதை ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து அது கிழங்காக மாறினதுக்கப்புறம் அப்புறம் அதை வந்து எடுத்துங்கிறாக்கட்டும் சரி, அதுலேருந்து அந்த தவிடு வந்து எடுத்து சாப்பிட்றாக்கட்டும் சரி, இல்லை அதையே வந்து மாவாக்கி அதை வந்து வித்துட்டு இருப்பாங்க அப்படியா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கும். இந்த பனம்பழங்களை வந்து புறக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு போட்டியாக தான் வந்திருக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு. அது ஒரு மரம் இருக்கு ஒரு 4 வீட்டுக்கு அப்படின்னா அந்த முழு மரத்துலேருந்து விழுகிற ஒரு பழங்கா யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பேச்சாக வந்திருக்கும். அது எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்களான்னு கேட்டால் சாப்பிடக்கூட மாட்டோம், ஆனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊருக்குள்ள அந்த பழக்கம் வந்து ரொம்ப நாளாக இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த பனம்பழத்தோட ஒரு முக்கியத்துவத்தை வந்து தெரியப்படுத்துங்க. பனம்பழம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு நன்மைகள் அதெல்லாம் பற்றி எடுத்துக்கொடுங்க. அது கூட வேணாம், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், உன் வீட்டில் வந்து சமைச்சு ஒரு தட்டில் வைங்க, ரெண்டாச்சும் வந்து எடுத்துருங்க. அது ஒன்று சுட்டு திங்கிறது தானே, சுட்டு திங்கிறது அவசி திங்கிறது அந்த மாதிரி தானே. நல்லா ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. நிறைய பனம்பழங்கள் நம்ம ஊருக்குள்ள வந்து விழுந்துட்டுருக்கு, அதை எடுத்து சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த எப்போவுமே அந்த பேக்கரியிலே ஐட்டம் வந்து வாங்கி கொடுக்குறப்போ தான் இந்த மாதிரி பனம்பழங்காக இருக்கட்டும் சரி, நவாப்பழமாக இருக்கட்டும் சரி, அதனால் நிறைய வந்து கிடைக்குது நம்ம ஊரில். எதுவுமே ஆரோக்கியமாக கிடைக்கல அப்படின்னு நம்மளே நம்மளை வந்து ஏமாற்றிட்டு அங்கே தான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லாமல் கிடைக்கக்கூடியதை சும்மா ஃப்ரீயாக அவர் மாடலேருந்து கிடக்குது அதை எடுத்து நம்ம வந்து சுட்டு சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு முதல்ல நீங்கள் முதல்ல ஒத்துழைங்க. குழந்தைகள் தான் எதுவும் சாப்பிட மாட்டேங்குதுன்னா எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குன்னு சொல்லாமல் முதல்ல எதனா கொடுத்து பாருங்கள், சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்புங்க. இப்படுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா பொனிடாஸ்கின் அண்ட் கேர் ஹேர் கேர் பற்றின ஒரு சின்ன ஒரு தகவல் என்னென்னா, நம்மளோட ராம்நாட்டில் புதுசாக பதினா திறந்திருக்காங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம எஃப்எம்லேயும் நீங்கள் அடிக்கடி வந்து கேட்டுட்ருக்கிறது தான். நம்மளுடைய ராம்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஹேர் டிரான்ஸ்பிளேட்டன் மற்றும் பிஆர்பி ஜிஎஃப்சி லேசர் ஹேர் ரிமூவல் ஹைட்ராஃபேஷியல் இந்த மாதிரியான நிறைய அட்வான்ஸ்டான ஒரு ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து எல்லா இடத்தையும் ஒரே இடத்துல வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு என்ன வேணும், நம்மளுடைய ஒரு ஸ்கின்னையும் தலைமுடியையும் வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கிற, இல்லைன்னு இல்லை ஏதாச்சும் ஒரு குறை இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணிக்கிற அப்படின்னு சொன்ன எல்லாத்துக்குமே நம்மளை இன்னும் கொஞ்சம் அழகாக மெருகேற்றிக்கிறதுக்காகவே இப்படி ஒரு சூப்பரான ஒரு சென்டர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் அங்கே வந்து போகிறீங்க அப்படின்னா இப்போ திருப்பிழா சிறையாக 30% வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுமே தள்ளுபடி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு முறையில் நல்ல ஒரு சிறப்பான முறையில் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதனால் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பொனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்து நம்ம ராம்நாட்டில் பாரதியார் நகர் ஆர்ஆர்பி பிரியாணி செகண்ட் ஃப்ளோரில் வந்து இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டால் பெரிய அளவுக்கு உங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கலாம். இப்போ அடுத்து இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் வந்து விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. 18 கேரட் 1 கிராம் தங்கம் 12,232 ரூபாய்க்கும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,950 ரூபாய்க்கும் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15,698 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 119,600 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல்கள் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா இன்றைக்கான விளையாட்டு தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல்கள்ல இப்ப ரொம்ப ஒரு முக்கியமா வந்து பேசப்பட்டு இருக்கிறது அந்த சீன ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோ வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை வந்து பண்ணது அப்படிங்கறதுதான். என்ன சாதனை பண்ணுச்சு அப்படின்னா, சீனால பீஜிங் நகர்ல உலக மனித உருவம் கொண்ட அந்த ரோபோக்களுக்கான விளையாட்டு சீசன் வந்து தொடங்கியிருக்கு. இதுல என்ன மாதிரியான விளையாட்டுகள்லாம் இருக்கும் அப்படின்னா, நம்ம மனிதர்கள் விளையாடக்கூடிய தடகளம் இருக்கும், கால்பந்து இருக்கும், டேபிள் டென்னிஸ் இருக்கும், குத்துச்சண்டை இருக்கும். இந்த மாதிரி 30 விளையாட்டுகள் வந்து யார் விளையாடும் அப்படின்னா ரோபோக்கள் வந்து விளையாடும். அந்த சீனாவில் தயாரிக்கப்பட்ட ரோபோக்களுக்குனாவே ஒரு ஒலிம்பிக்ஸ் மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதில் மொத்தமாக 2056 ரோபோக்கள் வந்து பங்கு பெறுமா. இதில் ஒரு 100 மீட்டர் ஓட்ட போட்டி வந்து நடந்திருக்கு. இதில் சீனா ரோபோ ஒன்று, ஒரு ரோபோ எவ்வளோ ஸ்பீடில் ஓடிருக்கு அப்படின்னா 100 மீட்டரை 9:32 வந்து போய் ஓடிருக்கு. இது எதுக்காக ரொம்ப பெருசாக வந்து பேசப்படுறாங்க அப்படின்னா, உலகளவில் உசேன் போல்ட் அப்படிங்கிற பேரனை கேள்விப்பட்டிருப்பீங்க, அது அதிவேகமாக ஓடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இந்த 100 மீட்டரை 9:58 வந்து முடிச்சிருக்காங்க. அந்த சாதனையை இந்த சீன ரோபோ வந்து முறியடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்தை வந்து இந்த சீன ரோபோட் வந்து பண்ணியிருக்கு. இந்த மாதிரி சீனாவில் இடனமோ பண்ணிட்டு இருக்காங்க, ரோபோஸை வச்சு ஒலிம்பிக்ஸே நடத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம இந்திய கிரிக்கெட் அணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, நம்ம இந்திய கிரிக்கெட் அணி இலங்கையில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க டெஸ்ட் போட்டியில். அதில் முதல் நாள் போட்டி, இரண்டாவது டெஸ்ட்டோட முதல் நாள் போட்டியில் மொத்தமாக 300 ரன் வந்து அடிச்சிருக்காங்க நம்ம இந்திய அணி. இன்னைக்கு இரண்டாவது போட்டி வந்து நடக்கும். அதே மாதிரி உலக பேட்மிண்டன் போட்டியில் வந்து நம்ம இந்திய அணி வெண்கலம் வந்து வென்று 3வது இடத்தோட இந்த உலக பேட்மிண்டன் போட்டியை முடிச்சிருக்காங்க. வெண்கலம் என்ற காயத்ரி மற்றும் திரிசா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ அடுத்து பாடல்கள் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும்.

0: இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850 மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்று GRSE மற்றும் YIL நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2 மற்றும் 3 நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிள்ளாநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அவர் சிகிச்சைகள் குறித்தும் நோயாளிகளுக்கான வசதிகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் வசதிகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னை நகரில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, அரியலூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் நேற்று இரவு பல இடங்களில் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அதேபோல் அம்பத்தூர், ஆவடி, பூவிருந்தவல்லி, திருவள்ளூர் போன்ற இடங்களிலும் கனமழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் அதிகம் காணப்பட்ட நிலையில் மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தற்போது நிலவும் எல்நினோ காரணமாக மே மாதம் முடிய வேண்டிய கோடை வெயிலின் தாக்கம் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை குளிர்ந்த காற்று வீசி தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. தருமபுரி, மொரப்பூர், அரூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. மருதிப்பட்டியில் 16.4 மில்லிமீட்டர் மழையும், சித்தேரியில் 14.4 மில்லிமீட்டர் மழையும், அரூரில் 13.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்றும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் யானைகளை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வார விடுமுறை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: இருவரி செய்திகள். ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 37 பேர் காயமடைந்தனர். யுக்ரைன் செலுத்திய 250 ட்ரோன்களை ஒரே நாளில் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சுதர்ஷினி உலகளாவிய கடற்பயணத்தின் ஒரு பகுதியாக போர்ச்சுகல் சென்றடைந்துள்ளது. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தினம் புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. திருப்பரங்குன்றம் பகுதியில் முத்தான்குளம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தர நிர்ணய அமைப்பின் சார்பில் சென்னை அண்ணா நகரில் குடியிருப்போர் நலசங்கத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். அங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
5: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
4: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.

0: அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ராணி. எனக்கு வயசு வந்து இப்போ 48 ஆகுது. சின்ன பிள்ளைகளில் உள்ள ஒரு காலகட்டத்துக்கு ஒரு வாழ்ந்த வாழ்க்கை. குந்துகாலில் இருந்தோம் நாங்கள். அப்போ அங்கே வீடு கட்டி கடலோரமாக வீடு கட்டியிருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த சின்ன ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாலே ஒரு ஜாலி தானே. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியான டைப்புக தான். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எங்கேயுமே போக மாட்டாளுங்க. ஒரு குளிக்க போனாலும் சரி, தண்ணி எடுக்க போனாலும் சரி,

0: கடைக்கு போனாலும் சரி, அப்படி உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, ஜாலியாக இருந்தது, நல்லா விளையாண்டோம், எங்கே போனாலும் ஒன்றா போவோம், இருந்து கடல் நல்லா ஜாலியாக கடல் குளிப்போம், தண்ணி எடுக்க போவாளுங்க, தண்ணி எடுக்க போனால் எங்கள் வீட்டிலலாம் தண்ணி நிறையா இருக்கும், இருந்தாலும் எங்கள் அம்மா விட மாட்டாங்க, தண்ணி இருக்க போவேணா அப்படிம்பாங்க, அவளுக்கு வந்து நிற்பாளுங்க, ஏ வா ராணி போவோம் அப்படின்னு, அதோட தண்ணியை நைஸாக போய் குடத்தை தண்ணியை கொட்டி விட்டுட்டு அம்மா தண்ணி வருங்கடம் கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியான வாழ்க்கை தான். இங்கே மஞ்சக்கட்டு திருவிழா வரும், மஞ்சக்கட்டு திருவிழா வந்தாலே திருவிழா மாதிரி தான், மச்சான் மாமா அத்தாச்சி நாத்தனமார்களுக்கு இப்படி ஊற்றி அது ஒரு ஜாலியாக விளையாடுவோம். அது வந்து நம்ம கருநாள் வர்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சக்கட்டு திருவிழாங்கிறது ஒரு விழா மாதிரியே வரும், இங்கிட்டு பார்த்தாலும் மஞ்சள் முட்டையுமா தான் இருக்கும், அது நல்லா ஜாலியாக இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் விளையாடுறதுன்னு சொன்னால் கோவஞ்சி பிடிச்சி கோவஞ்சி தேரி மாதிரி செஞ்சு கோவஞ்சி விட்டு விளையாடுவோம். நீச்சல்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா எங்களுக்கு நல்லா சொல்லித்தருவாங்க. எங்கள் அப்பா கூப்பிட்டு போவா, வாங்க கடை குளிக்க போகணும், வலைகளிக்க கூட்டிகிட்டு போவாங்க, வள்ளத்துக்கு டீசல் வெள்ளம் வந்துடும், அப்புறம் அவன் அண்ணன் அப்பாலாம் வேலை பார்த்துட்ருப்பாங்க, அம்மா சொல்லுவாங்க டீசல் பிடிச்சிட்டு அரிசி சாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துல நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுகளோட அவளுகளும் இங்கே வருவாளுங்க, அங்கேருந்து இங்கே பாமன் வருவோம், பாமன் பாலத்துக்கு வந்து டீசல் பிடிச்சிட்டு பாலத்துக்கிட்ட இருந்தது அந்த டீசல் பழுக்கு அதை எடுத்துட்டு தான் இப்போ பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க, அந்த இடத்துல இருந்தது அங்கே வந்து டீசல் பிடிக்க வருவோம். நல்லா ஜாலியாக பேசி பேசி எப்படியும் 2-3 மணி 4 மணி நேரம் ஆக்கிடுவோம் வந்து வாங்கிட்டு போகிறதுக்குள்ள, பையன் நடந்து நடந்து பேசி விளையாண்டு. இப்போ எங்கே கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கே, அப்போ வந்து குந்துகால்லேருந்து குந்துகால் முனை முனை இருக்கல விவேகானந்தர் மடம் கட்டியிருக்காங்களே அங்கே இருந்து நாங்கள் நடந்து வருவோம், வந்து வாங்கிட்டு அரிசி வாங்குறதுனால இங்கே தான் வரணும், பாமன் தான் வரணும், அந்த டைம்ஸில் நாங்கள் நடந்தே வந்து எல்லாம் வாங்கிட்டு போவோம். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு தகவலை இப்போ யார் வெளியிட்டிருக்கு அப்படின்னா, பொதுத்துறையை சேர்ந்த பேங்கான பாரத ஸ்டேட் பேங்க், அதாவது எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்களே, அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 9,124 பணியிடங்கள் வந்து இருக்குது. அது என்ன பணியிடம், எதுக்காக அப்படின்னா, கஸ்டமர் சப்போர்ட் சேல்ஸ் அப்படில் ஜூனியர் அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு வந்துருக்கு. இதில் ஒவ்வொரு மாநிலத்திலும் வேலைகள் வந்து பிரிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும் பொழுது 1,516 இடங்கள் வந்திருக்கு. ஓவராலாக இந்தியாவில் 9,000 அதிகமான இடங்கள் வந்து இருக்குது. இதற்கு ஒரு கல்வித் தொகுதியாக வந்து பார்க்குறது, ஒரு பட்டப்படிப்பு நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு நீங்கள் 2 விதமான தேர்வுகள் வந்து எழுதுகிற மாதிரி வந்திருக்கும். தேர்வு மையங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 16 இடங்களில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அது வந்து நம்ம பக்கத்தில் போய் கூட எழுதுகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இதில் நீங்கள் விண்ணப்பிக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா sbi.bank.in அப்படின்ற இணையதள முகவரியில் இது பற்றின தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு. நீங்கள் அதில் செக் பண்ணி உங்களுக்கு தேவையான வேலையை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதனால் அதில் நீங்கள் விண்ணப்பிக்க ஆசைப்பட்டீங்கன்னா வர 31 வந்து விண்ணப்பிங்க. நீங்களும் ஒரு பேங்க் எம்ப்ளாய் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: சூரியனை நேருக்கு நேரா யாரால பார்க்க முடியும்? மனிதர்களாகிய நம்மளால முடியாதுங்க. ஆனா பறவைகளின் அரசனான கழுகால முடியும். எப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கழுகோட கண்கள் கூர்மையானதா இருந்தாலும் சூரியனை நேருக்கு நேரா பார்க்கையில மட்டும் மங்கலாயிருமா. அதனாலதான் கழுகால சூரியனை நேருக்கு நேரா பார்க்க முடியுது. கழுகோட கண்கள் மட்டும் மனிதருக்கு இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10வது மாடியில இருந்து புத்தகத்தை தரையில வச்சு கூட படிக்க முடியுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இந்த வாரம் திங்கட்கிழமை ஒரு நல்ல ஒரு வாரம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாரம் வந்து எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வாரம் அமையட்டும். தொழில்களையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எடுத்த காரியங்கள் வந்து நல்லபடியாக வந்து கை கூட இந்த என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து பண்ண போகிறோம். அடுத்து வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகணும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்னால் நல்லா வந்து எழுதுங்க, நல்லா உட்காந்து படிங்க, எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் இந்த வாரம் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல வார்த்தையோட இன்றைக்கான நிகழ்ச்சியை வந்து நிறைவு பிடிக்கலாம். நீங்கள் நேரம் கேட்டு இணைந்து இருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்காது நான் அலெக்ஸ் பாண்டியன். பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். அவருடன் 200 பேர் கொண்ட இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் ஜப்பான் செல்கிறது. டோக்கியோ, நாகயா, ஒசாகா ஆகிய நகரங்களில் ஜப்பான் தொழில்துறையினருடன் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார். பசுமை எரிசக்தி, எஃகு, வாகன தொழில்துறை, நிதி சேவைகள் துறை உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஜப்பான் தொழில்துறையினருடன் அமைச்சர் பேச்சு நடத்தவுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான கூட்டு ஆணைய கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நிலத்தின் சமநிலையை பராமரித்தல், சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவை குறித்த இந்தியாவின் கருத்துக்களை இந்த மாநாட்டில் எடுத்துரைக்க உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 197 நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீவுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது இத்துறையில் நாட்டில் 440 புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தனியார் துறைக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ககன்யான் மனித விண்வெளி பயண திட்டம், 2035 ஆண்டுக்குள் இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நாராயணன் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மை பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தையும் சமூக நீதியையும் காக்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் 74.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தம் உள்ள 1,25,00,000 வாக்காளர்களில் சுமார் 94,00,000 பேர் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் நடைபெற்ற பின்னர் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல் இதுவாகும். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, ஆந்திர உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திரிபுராவிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு மணிக் சாஹா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து மத்திய பிரதேசத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. டென்னிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணீஷ் பட்டம் வென்றார். ஹங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பங்கேற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. இப்போட்டியில் வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி, மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூரா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
3: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு திங்கட்கிழமை காலை வணக்கங்கள். 9:11 நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நிறையா பேர் வந்து இன்னைக்கு எஸ்எம்எஸ் மெசேஜ் அனுப்பி இன்னைக்கு நேற்று நிறையா முகூர்த்தமாக அதனால் நிறையா பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. அத்தனை பேர்களுக்கும் முதல்ல ஒரு வணக்கத்துகளை சொல்லிக்கிட்டு அடுத்து வந்து சென்னையிலிருந்து ஆண்டனி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு அவங்க நண்பர் வெற்றிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. வெற்றி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு நற்புக்காக படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. தங்கச்சி மடத்திலிருந்து கென்னடி அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு அக்கா மடத்தில் அவங்க நண்பர் முருகானந்தம் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் முருகானந்தம் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இரட்டை வால் குருவி அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம தினம் தினம் பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை, உண்மையான நட்பு. உண்மையான நட்பு அப்படின்னா அவங்களுடைய காலங்கள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்து அவங்க வந்து பேசலையே அப்படின்னா வருத்தப்படக்கூடாது. அவங்க வந்து என்றைக்கினாலும் நம்மள்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா எப்போவுமே அவங்களுக்குன்னு ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்குது, நம்மளுக்கும் இருக்குமா. அதனால் எப்போவுமே நம்ம வந்து விட்டு கொடுக்காமல் கண்டிப்பாக அந்த நட்பை நம்ம வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வணக்கம். ஹலோ
2: அண்ணே. வணக்கம்
1: அண்ணே. வணக்கம் அண்ணா.
2: கரலாடி வட்டம் சௌரியாவிலிருந்து ராபர்ட் பேசுகிறேன்ண்ணா.
1: யாருக்கு வாழ்த்தண்ணா, என்ன பாடல் அண்ணா?
2: இன்று வந்து என்னுடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி ரெனி சுக்ரியா இவங்களுக்கு 17 திருமண நாள்.
1: ரெனி சுக்ரியா கிருஷ்ணமூர்த்தி இவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் அண்ணன் ராவட் அண்ணன் சார்பாகவும் தெரிவிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு பாடலை கேளுங்க.
2: கிருஷ்ணமூர்த்தி இனி சுக்ரியா இவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். படம் வந்து ஆவரம்பூ. சாமி கிட்ட சொல்லி வச்ச
1: சேர்ந்தது இந்த செல்லக்கிளியே கண்டிப்பா கொடுத்துடலாம்னா கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி வணக்கம்.
1: ஒரு அழகான பாடல் தான் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. முத்தான 3 பாடல்கள் நம்ம கடல் ஓசையில் இதுவரையும் 3 பேர் கேட்டிருக்காங்க. 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: ரேடியோ எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ராயப்பன். வயசு வந்து கரெக்டாக 93 வயசு ஆயிடுச்சு. நான் கடலுக்கு போச்சல மீன் வந்து நிலத்துக்கள் ஓடி போய்கிட்டு இருக்கும். நிலத்தில் நான் ஒசக்க இருப்பேன், வள்ளத்தில் தோணியில் இருப்பேன். இந்த மீன் போகுதுன்னு எங்கள் அண்ணன் தெரிஞ்சு அது இந்த மூச்சு விட்டு முறை விட்டுக்கிட்டே போகும். மூச்சு முறை முறை மீன் தான் போகுது. அதனால் எண்ணத்தில் என்ன எண்ணிக்கிறணும் மீன் தெரிஞ்சு வச்சு நான் அப்படி போய் மறித்து அதை மீனை நடுவை வச்சு சுற்றி வர வலையை வச்சு மீனை பிடிச்சிடுவேன். மீன் கொஞ்சம் கண்டு இருக்காது, 7 மடங்கு 8 மடங்கு இருக்கும். மீன் பிடிச்சி வெள்ளத்தில் ஏற்றிடுவேன். அந்த உப்பு வைக்க இடம் இருக்காது, கரை வந்துடும். ஒரு தடவை நைட்டு இலங்கை கடை விளவுட்டுருக்கேன், ஒன்றும் கிடையாது. தண்ணி பச்சை நேரத்துக்கு வர

0: அவ்வளவுக்கு கொஞ்சத்துக்கு நாலஞ்சு வருது. ஒரு கூரல், ஒரு கூரல் தான் விலைய பிடிச்ச ஒரு ரெண்டு மூணு மடங்கு இருக்கும், மூணு டன் இருக்கும், மூணு டன் கொஞ்ச நேரம் தான் இப்படி இப்படி கூரல். அதில் ஏற்றிக்கிட்டு விலைய பிடிச்சி பண்ணு. இவ்வளோ மீன் காணாதா? அதை எவ்வளோ மீன் பிடிச்சாலும் அந்த தொழிலாளருக்கு காணாது. மறுபடியும் பாய் அடித்து ஓடும், மறுபடியும் பாய் அடித்து அங்கே வலை வச்சு அங்கே ரெண்டு டன் மீன் பிடிச்சி அவ்வளோ ஒரு அஞ்சு டன் வல்ல லோடு அவளை மீன் பிடிச்சி கரையை வந்தோம். நன்றி நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எல்லா உயிரினங்களுக்கும் இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இதயம் எல்லாருக்குமே எந்த பகுதியில அமைஞ்சிருக்கும்? நெஞ்சு பகுதியில தானே. அதுக்கு மாறா தலையில இருந்தா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் ரால் தான். ராலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத சாப்பிடுறது மூலமா தலைமுடி உதிர்தல், இதய குழல்ல ஏற்படுற நோய்கள், எடை குறைதல், எலும்பு ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம், அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகளுமே சரியாகுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அழகான இரண்டு பாடல்கள் கேட்டு வந்தியே நம்ம கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து ஒருத்த வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
5: இனிய காலை வணக்கம் எங்கள் தங்கமான அண்ணன் தங்கத்திற்கு, மணி என்ற மாரியப்பன் இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மயிலாடுதுறையிலிருந்து கூற இருக்கிறோம். எங்களுக்கு மின்னிலை படத்திலிருந்து அழகிய தீயே சாங், ஏ அழகிய தீயே இனி வாட்டுகிறாயே, அந்த பாடலை கூடும்படி தெய்வ கூர்ந்து கேட்கிறோம். நன்றி.
4: நன்றி அண்ணா. செந்தில் அண்ணா தான் மயிலாடுதுறையிலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. அவங்க மாரியப்பன் என்ற மணி என்ற மாரியப்பனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், செந்தில் அண்ணா அவங்க சார்பாகவும், எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அழகிய தீயே அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இந்த மயிலாடுதுறை அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஏரியா, நல்லாயிருக்கும். மயில்களும் நிறையா இருக்கும் இந்த மயிலாடுதுறையில். அதுவும் கோயில்களுக்கு பஞ்சமே இல்லை இந்த ஊரில். எல்லா கோவில்களுமே இருக்குது இந்த ஊரில். ஒரு சிறப்பான நிறையா தகவல்கள் இருக்குது இந்த மயிலாடுதுறைக்கு. நம்ம போனோம்னா பழங்காலத்து நிறையா தகவல்கள் இந்த மயிலாடுதுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நானும் அப்படியே திருச்சி போயிட்டு வந்தேன். அங்கேயும் சில கல்யாணங்கள் ரெண்டு மூணு இடத்துல பார்த்தேன். ஆனால் என்னென்னா ஒரு சிறப்பாக ஒரு வித்தியாசமாக இருக்கு கல்யாணங்கள்லாம். அதாவது குழப்பை போட்டு, கொட்டு மூலம் இருந்தாலும் கொட்டு இருந்தாலுமே குழப்பை போட்டு அந்த கைதட்டி அந்த மக்கள்களை ஃபுல்லாக உற்சாகப்படுத்தி அந்த அதுக்கப்புறம் தான் அந்த கொட்டு மேலமே இருக்குது. ஆனால் உண்மையிலே அந்த பழைய பாரம்பரியம் வந்து இன்னும் வந்து அங்கிட்டுகள்லாம் இருக்குது. நம்ம இதுகளெல்லாம் நிறையா இதுகள் மாறிடுச்சு. அதாவது பத்திரிக்கையெல்லாம் நம்ம கொண்டுட்டு போய் இப்போ நான் என்ன செய்கிறேன், வாட்ஸ்அப்பு அது இதில் நெட்டில் அனுப்பி விட்றேன். ஆனால் அவங்க போய் கொடுத்து அந்த கிராமத்துக்காரவங்களாம் ஒத்துமையை அனுப்பும் போது உண்மையிலேயே அது ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது. இணைந்திருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உலகின் அரசன் அய்யூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இருந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
2: எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் சித்தார்கோட்டிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான். இன்னைக்கு தங்கமான நிகழ்ச்சியை வழங்கும் அண்ணன் தங்கமான நண்பர்களுக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கத்துடன். இன்று என்னுடைய நண்பர் அவர்களுக்கு வந்து 11வது கல்யாண தினம். அவர்கள் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, படம் வந்து நீலாம் அறிவு, பாட்டு வந்து காக்கை சிறுநீலே நந்த நாடா, அந்த பாட்டை போடுவோம். வணக்கம். சித்தார்கோட்டிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான்.
1: சித்தார ஹோட்டையிலேருந்து தௌஃபிக் ரஹ்மான் அண்ணாதான் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. காக்கை சிறகினிலே நந்தலாலா அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து சீலா எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிவிட்டு, பாண்டி நாட்டு தங்கம் அந்த படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ராலாக்கா எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிவிட்டு, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்காண்டி ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. சொல்லலாம் மேம், அவங்க மனம் சொல்லலாம் மேம் குரல்னு நினைக்கிறேன். மன்னன் படத்திலிருந்து ஒரு பாடல்களும் வருது. இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு பெறுகிறது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் ஒரு அழகான தலைப்பில் வராங்க. அமளியக்கா என்ன பதில்னு கேளுங்க, பதலையும் சொல்லுங்க, பாடல்களையும் அல்லுங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வாராட்டா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமலி ஜெனிஃபர். எல்லாரையும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். லீவ்லாம் எல்லாருக்கும் எப்படி போச்சு? நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்குமே நல்லா போச்சு, நல்லா என்ஜாயும் பண்ணினேன். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம உலகத்துல எத்தனையோ பேரை பார்க்குறோம், பழகுறோம், நண்பர்களையும் சந்திக்கிறோம். ஆனா நம்மளோட நிழல் மாதிரி நாம கூடவே இருந்து நம்மளுக்காகவே அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்க தான் நம்ம பெற்றோம். காலங்காத்தால நம்ம வேலையை தேடி போறதுக்கு நம்ம கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு நம்மளுக்காகவே வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறவங்க தான். சின்ன பிள்ளையில நம்ம காலில் ஒரு அடிபட்டாலும் அலறி துடிக்கிறதும், நம்மளை தூங்கும் போது பக்கத்தில் உட்காந்து தலையை கோதி விடுறதும், நம்ம படிப்புக்காக அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க சொந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த தியாகத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். நாம வளர்ந்து பெரிய ஆளானா கூட வெளியூர் போனாலும் சொந்தமாக சம்பாதிச்சாலும் நம்ம அவங்களுக்கு எப்போதுமே சின்ன பிள்ளை தான். நம்ம ஆஃபீஸில் இருந்து வந்துட்டா உடனே சாப்பிட்டியா, பத்திரமா போயிட்டு வான்னு அவங்க கேட்குற அந்த ஒத்த கேள்வி போதும் நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்குங்கிற ஒரு தைரியம் நமக்கு வந்துடும். சில நேரங்களில் நம்ம பெற்றோர்கள்கிட்ட கத்திடுவோம் கோவத்தில், உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு உரிமையில் அவங்கள சுல்லுன்னு பேசிடுவோம். நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் ஜெயிக்கும் போது மனசுக்குள்ளேயே ரொம்ப பெருமைப்படுறவங்க தான் நம்ம பெற்றோர்கள். இன்னைக்கு நாம இந்த உலகத்துல நிமிர்ந்து நிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம பெற்றோர்கள் செஞ்ச தியாகமும் உதவின்னு சொல்லலாம். அவங்களுக்கு அவங்களுக்கு வயசு ஏற ஏற நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது பணத்தையோ பொருளையோ இல்லை, கொஞ்சோண்டு நேரத்தையும் அன்பான வார்த்தைகளையும் மட்டும்தான். அதனால இருக்கிற காலத்துல நம்ம பெற்றோர்கள் சொல்றதை கேட்டு பொறுமையா அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அன்பா பேசலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில நம்ம பேச போறது கூட ஒரு குடும்பத்துக்கு தூணா இருக்கிறவங்க பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் சண்டை போடுறதை பார்க்குற குழந்தைகள் எந்த மாதிரியான மனநிலையில வளருவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, அடுத்ததா பாடல்கள் வருது. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மரிய மேல்ச்சிப்பா, எனக்கு 63 வயசு ஆயிட்டு. அப்ப நான் என்ன செய்ற, என் பிள்ளைய சின்னஞ்சிறுசா இருக்கும்போது நாங்க குந்துகால்ல போய் இருப்போம். குந்துகால்ல இருந்தா ரால் வலை ஓட்டு போயிருப்போம். ரால் வலையில 6 மாசம் அங்க இருக்கும் போது அங்க இருந்து பாலத்தை கழிச்சுதான் இங்க வருமா. அந்த ராலை செம்மத்துக்கிட்டு வந்து கம்பெனியில போட்டுட்டு டீசல புடிச்சிட்டு போகும். அப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு அதே 4 மணிக்கு அந்த கருவாடு காய்மா கருவாட்டை பூரா காய போட்டு உணர்த்தி அள்ளி வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட 2 மணி 2:30 ஆயிரும். அதுக்கப்புறம் வெள்ளம் வந்துடும். அப்போ சோறாக்கணும், காய்க்கு வச்சுட்டு காட்டுத்தில் போய் தண்ணி எழுதிட்டு வரணும். கடை அங்கே போக குந்தால இன்னொரு இடம் இருக்குது, தண்ணியில் போகிறது அங்கே இடுப்பில் இந்த அலைகளையும் போட்டு கடை கொண்டு வந்து தண்ணி இறக்கணும் வீட்டுக்கு. 6 மாதம் கழித்து தனுஷ்கோடி போகிறோம். தனுஷ்கோடி போனால் அங்கே என்ன செய்யணும், கடற்கரையில் இறங்கி இடுப்பில் சேலை வரைஞ்சி கட்டிக்கிட்டு சூடையை தட்டி, வலையில் வர சூடையை தட்டி அள்ளி காயப்படணும். தரவையில் கொண்டு போய் அந்த கழிச்சு முடிஞ்ச பிறகு இந்த வளையப்புறம் ஏற்றணும். அங்கே சூடையை கிண்டணும். இதை கிண்டி விட்டுட்டு வந்து பிள்ளைகளுக்கு இங்கே சாப்பாடு வைக்கணும். சாப்பாட்டை வச்சுட்டு திருப்பி அந்த சரக்கை எடுத்து கும்மல் போடணும். போட்டு அதை மறுபடியும் சூட வலை வறுக்கும்னால அதை விரித்து காய போட்டுட்டு மறுபடியும் சூட தட்ட போகும். இப்படி எங்கள் வாழ்க்கை பச்சைப்பட்டியில் ஓடுச்சு. இங்கே எல்லாம் முடிச்சுட்டு திருச்செந்தூர் வீரவாணியம்பட்டினம் இருக்கா, வீரவாணியம்பட்டினம் போய் அங்கே 6 மாதம் இருக்கும். அங்கே பார்த்து நான் அடிக்கிற அலையில் அந்த பிள்ளைய வறுக்கும்னா படுற பாடு அந்த பாடுபட்டு தான் பிள்ளைய கரைய வரும். அங்கே 6 மாதம் இருப்போம். சிலுவையார் திருவிழா முடிய இங்கே வருவோம். அது முடிஞ்சு மல்லிவட்டினம் போவோம். மல்லிவட்டினம் போய் அங்கே 3 மாதம் இருப்போம். 2 நம்பர் கொண்டு போய் கலை இதுக்கு இந்த மீனுக்கு போய் கும்பலாவுக்கு போய் அங்கே போய் இருக்கிறது. அது முடிய சகதாவட்டணம் போவேன். எத்தனை ஊர் போயிருக்கேன் பாரு, சகதாவட்டணம் போவேன் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு. சகதாவட்டணத்துல இருந்து காரங்காடு அங்கே 6 மாதம். காரங்கட்டையெல்லாம் தண்ணி கிடைக்காது, இடுப்புல இந்த அலையிலையும் போட்டு கொண்டு வரணுங்க, ரொம்ப தூரம் போய் கொண்டு வரணும். இப்படி ஓடி எங்கள் பொழப்பு இன்னைக்கு பாமன் தீவுல ஒரு உட்கார்ந்துருக்கோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 10:18 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்க அமளி ஜெனிஃபர். ஒரு குடும்பத்துக்கு தூணா இருக்கிறவங்க பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் சண்டை போடுறத பாக்குற குழந்தைகள் எந்த மாதிரியான மனநிலையில வளருவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம். யாருன்னா எங்க இருந்து பேசுறீங்க? குழந்தைகள் எந்த மாதிரியான மனநிலையில வளருவாங்க, அதான் நான் கேள்வி. சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.
5: அவங்க

0: பெருசா குடுக்கிட்டு அழிச்சுக்கிட்டு தலைய போட்டு ஆக்கிறது அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு வன்மையா வந்து எதையும் இது பண்றது இல்ல.
1: ஓகேண்ணா, சரி. உங்க ரெண்டு பேருக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒருவேளை சண்டை வந்துருச்சுன்னா அதை எந்த மாதிரி தீத்துக்குவீங்க? தனியா போய் உட்காந்து பேசி தீத்துக்குவீங்களா, எந்த மாதிரி பேசி தீத்துக்குவீங்க?
0: அப்படி இல்ல, நம்ம நிறைய வீட்டுகள்ல இருக்கிறதே அவ்வளவுதான். ஹோட்டல்ல வேலை செய்யறதால காலையில போயிட்டு சாயங்காலம் வர ஒரு நைட் ஆயிரும். அதனால மேக்சிமம் சண்டைகள் வர்றதுக்கு குறைவுதான். சில சில சில பிரச்சனைகள் சும்மா வீட்டுல இருக்கும்போது சில பொருளாதார சிக்கல்கள் பல இதுகள்லாம் வந்து சண்டைகள் வந்திருக்கு. அது வந்து இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில அந்த மாதிரி நடந்தது ரொம்ப குறைவு, அதனால அது தெரியாது. இல்ல பிள்ளைகள பெரிய ஆட்கள் ஆனா அதுக சரி பண்ற அளவுக்கு பள்ளிகள்கிட்ட ஒரு பக்கம் வந்துச்சு, அதனால அவங்க இது பண்ணிக்குவாங்க, நாங்க பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க.
1: ஓகேண்ணா, உங்களுக்கு கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு மயம்புளுக்கு பேத்தியா பிறந்திருக்கு.
1: ஓகேண்ணா,
0: அதனால நல்ல குழந்தைகளுக்கு கொண்டு போடுங்க.
1: ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா,
0: தேங்க்யூ,
1: தேங்க்யூண்ணா. எப்பயுமே நம்ம பெற்றோர்களாகி நம்ம வந்து குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை போடுறது, அந்த குழந்தைகளுக்கு ஒரு மன உளைச்சலையும், வெளியே எப்படி நடந்துக்கணும், இப்படி நம்ம பெற்றோர்களே சண்டை போடுறாங்களே, வெளியே போனாலும் நம்மளும் இப்படி தான் மற்றவங்கள்ட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கத்தணும் அப்படிங்கிற மனநிலையை தான் குழந்தைகளுக்கு ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் பெற்றோர்களாகி நம்ம நம்ம குழந்தைகள் முன்னாடி சண்டை போடாமல் தனியாக ஒதுங்கி போய் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக நதியா அக்கா களத்திலேருந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
2: அதிக சண்டைகள் வந்து குடும்ப வன்முறைகளை வந்து பார்த்து வளர்ற குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும்?
3: சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டுல அதிகப்படியான சண்டை போடுறத வந்து நான் தவிர்க்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து அதை பார்த்து மனசளவுல பாதிச்சிருது. சண்டைன்னு வந்துட்டாலே வந்து அதுகளுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாம ஒரு மாதிரி கைகால் நடுங்க அந்த பதட்டமா இருக்கு. நம்ம வீட்டுல போடுற சண்டை இந்த இதுகளை பார்த்து வெளியில வந்து அதுகளும் அளவுக்கு மிச்சமான சண்டைகள்ல ஈடுபடுது. இப்போ ஒரு படிக்கிற ஸ்கூலுக்கே போனாலும் அங்க மத்த பிள்ளைய ஏதோ தெரியாமலோ தெரிஞ்சு அடிச்சாலும் அப்படியே விடாம அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு அந்த பிள்ளைங்களை ஒரு காயத்துக்குள்ளாக்குற அளவுக்கு வீட்டுல நடக்கிற அதே இதை வந்து அது வெளியவும் செய்யுது. ரொம்ப மனசளவுல இந்த சண்டைகள் வந்து மனசளவுல குழந்தைகளை ரொம்ப பாதிக்கும்.
2: இப்ப உங்களோட வீட்டுக்குள்ளாச்சும் உங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டா அதை நீங்க எப்படி கையாளுவீங்க?
3: எங்க வீட்டுல வந்து மனஸ்தாபம் பெரும்பாலும் வந்து சண்டை வராது. சண்டை வந்துட்டா வந்து யாராவது ஒரு ஆள் வந்து விட்டு கொடுத்து போயிருவோம். இப்ப அவங்க அவங்களோட குரல் உயர்ந்துருச்சுன்னா நான் எதுவுமே பேச மாட்டேன், நான் வந்து சத்தம்லாம் போயிடுவேன். ஏன்னா பேசி அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பேசாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து அது அமைதியா நம்ம கொண்டுட்டு போயிட்டாலே வந்து சண்டைங்கிறதே வராது.
2: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி அக்கா. ரெண்டு பேரும் நல்ல ஒரு முறையில வந்து குழந்தைக்கு வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொன்ன பிடிச்ச பாடலா?
3: எனக்கு வந்து காதலர் தினத்துல வந்து ரோஜா பிரகாசம்.
2: நன்றி,
3: நன்றி, தினம்.
1: பொதுவாகவே குடும்பங்களில் வந்து பிரச்சனை அப்படின்னு வரும்போது கணவரோ மனைவியோ ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் பேசும்போது ஒரு ஆள் அமைதியாக இருந்துட்டாலே பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்னு நதியாக்கா ரொம்ப தெளிவாகவே அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகளும் மனக்கசப்புகளும் வர்றது ரொம்ப சாதாரண விஷயம்தான். ஆனால் அதை குழந்தைகளுக்கு முன்னாடி வெளிப்படுத்துறது அவங்களோட மனசையும் உடலையும் எவ்வளவு மோசமாக பாதிக்கும்னு நம்மள ஒரு சில பெற்றோருக்கு யோசிக்கிறதே இல்லைன்னு சொல்லலாம். சின்ன குழந்தைகள் முன்னாடி பெற்றோர்களாகிய நம்ம சண்டை போடும்போது அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு தெரியுமா? எந்த பிரச்சனை வந்தாலும் கத்தி பேசி சண்டை போட்டு தான் தீர்த்துக்கணுங்கிற நம்ம குழந்தைகள் தப்பாக நினச்சிக்கிட்டு இதனால் நம்ம குழந்தைகள் ஸ்கூல்லையும் சரி மற்றவங்கக்கிட்டேயும் சரி அதே போல் கோவப்பட்டு சண்டை போடுற வழியை தான் தேடுவாங்கன்னு சொல்லலாம். பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமும் சின்ன தோல்வியை கூட தாங்க முடியாமல் மனசில் ஒரு விதமான வன்மத்தை வளர்த்துட்டே வருவாங்கன்னு சொல்லலாம். பெற்றோர்களாகிய நம்ம சண்டை போடுறத பார்க்குற குழந்தைகள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இதனால் பிற்காலத்தில் அவங்களுக்கு மனநல பிரச்சனை கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பசங்க இதை பார்த்து வளர்ந்துட்டு நமக்குன்னு ஒரு துணை வந்தாலும் இதே மாதிரி தான் சண்டை வரும், அதனால நமக்கு எதிர்காலத்தில் கல்யாணமே வேண்டாம்ப்பா அப்படின்னு பயந்து ஓடுவாங்க. இன்னும் சில பேர் உறவுனாதனே சண்டை தான் போலன்னு நினச்சிட்டு தன் துணை பண்ணுற எல்லாத்துலேயும் குறையை மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு நிம்மதி இல்லாமையும் வளருவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நதியாக்கா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்று காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை ஒலித்த நிகழ்ச்சிகளின் மறு ஒளிபரப்பு.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: போச்சு
3: டயர்டாச்சு
2: இதே வேலையா போச்சு
3: பிலாபி

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:35 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பெற்றோர்களாகிய நம்ம குழந்தைகள் முன்னாடி சண்டை போடும்போது அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி மனநிலையெல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்கள் 709-443-9999. இப்போலாம் குழந்தைகளை நம்ம வளர்க்குறது நம்ம எல்லாருக்குமே பெரிய சவாலான விஷயம்னே சொல்லலாம். முன்ன மாதிரி கூட்டு குடும்பம்லாம் கிடையாது. அதனால் வீட்டில் இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் இளம் வயசு பெற்றோர்களாகி நம்மளே தனியாளாக இருந்து சமாளிக்க வேண்டி இருக்கு. இந்த காலத்தில் வேலைப்பழு வீட்டு பொறுப்புன்னு நம்ம ஓடி ஓடி உழைக்கிறதால வர்ற மன அழுத்தத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வர்றது ரொம்ப சகஜம்தான். ஆனால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் பசங்க கண்ணு முன்னாடி கத்தி சண்டை போடுறது அடிச்சுக்கிறது மாதிரி வேலைகளை செஞ்சால் அது நம்ம குழந்தைகளோட மனசை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு யோசிக்கவே ரொம்ப பயமா இருக்கு. நம்ம எவ்வளவு பாசமா இருந்தாலும் அவங்க மனசுல நம்ம போட்ட சண்டை தான் மனசுல நிற்கும். உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட குழந்தைகளை எவ்வளவுதான் செலமா பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டோம்னா அந்த சண்டை மட்டும்தான் நம்ம குழந்தைகளோட மனசுல ஆழமா பதியும்னு சொல்றாங்க. நம்ம குழந்தைகளும் அவங்களுக்கு அவங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு விதமா பாதிக்கப்படுவாங்களாம். இப்பதான் நல்லா பேசிட்டு இருந்தாங்க அம்மா அப்பாவும், திடீர்னு ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க சண்டை போடுறாங்கன்னு ஒண்ணுமே புரியாம முழிப்பாங்க. பயமும் குழப்பமும் அவங்கள மேலும் மேலும் கஷ்டப்படுத்தும்னு சொல்லலாம். இந்த மாதிரி பெற்றோர்கள் சண்டை போடுறதுனால வீட்டில் வளர்ற ஒரு சில குழந்தைகளுக்கு சாப்பாடும் சரியாக போகாது, இல்லை வேற ஏதாவது உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கான்னு எதுவுமே பெற்றோர்கிட்ட வந்து தைரியமா கேட்கவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார் எங்கிருந்து பேசுறாங்க அவங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: அக்கா வணக்கம். அக்கா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுல இருந்து லோகநாதன் பேசுறேன்.
2: வணக்கம். நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் சொல்லுங்கண்ணா, இன்னைக்கு நிகழ்ச்சி என்னன்னு தெரியலண்ணா, நம்ம பெற்றோர்களாய் சொல்லுங்கண்ணா உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க.
3: மோஸ்ட்லி சின்ன பசங்க நம்ம பசங்க முன்னாடி சண்டை போடுறதை அவாய்ட் பண்ணிருந்தோம்க்கா.
2: சூப்பர்.
3: ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் பொதுவாக பெண்கள் வந்து அவங்க வீட்டுல இருந்துட்டு அவங்க அப்பா அம்மா கூடயே வளர்ந்துட்டு இங்க வந்து நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மாத்திக்கணும்க்கா. மாத்தி நமக்கு தகுந்த மாதிரி வாழ்றப்போ சின்ன சின்ன சண்டைகள் வராப்ப ஆண்கள் கணவர் நாம விட்டு கொடுத்து போறதுனால தப்பே கிடையாது. பொதுவா கணவர் வந்து அதான் அவங்களுடைய சூழ்நிலை, நாம நம்ம அப்பா அம்மா நம்மளுடைய சொந்த பந்தங்கள் கூடயே இருக்கிறோம், அவங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு வரும்போது சின்ன சின்ன கோபங்கள் சின்ன சின்ன இதெல்லாம் வரதான் செய்யும்க்கா.
2: கண்டிப்பா
3: அதை வந்து நம்ம கண்டிப்பா நாம விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம்னா நம்மள புரிஞ்சுக்கிட்டு நம்ம கணவர் நமக்கு புரிஞ்சுதான் நடந்துக்கிறாருங்கும் போது காலப்போக்கில் அந்த சண்டையே வராத சூழ்நிலை ஏற்படும்க்கா. அதே வழி அந்த வழியில தான் எங்க குடும்பம் போகுதுன்னு இப்ப எல்லாம் எங்க வீட்டுல சண்டையே வரதில்லைங்க, ரொம்பவே சந்தோஷமா சொல்லுங்க.
2: ஓகே. நானா நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ந்தீங்க, உங்க பெற்றோர்கள் எப்படி?
3: எங்க பெற்றோர், எங்க அப்பா அம்மா அடிக்கடி எங்க முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு எவ்வளவு இருப்பாங்க. அடிக்கடி நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா கூட எங்க அம்மாட்ட ஃபர்ஸ்ட் கேப்பா, அப்பா அம்மாமா சண்டையாமா, அப்பா பாவமா இருக்கிறாரா அப்படின்னு. அதுக்கிட்ட வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிதான் நாங்க ஜாலியா பேசுறதா இல்ல பேசாமையே இருக்கிறதானே அப்பதான் நாங்க புரிஞ்சுக்க முடியும்க்கா. டெய்லியுமே சண்டையா தான் இருக்கோம். அது எனக்கு எவ்வளவு பாதிச்சுதோ அது நம்ம பசங்களை பாதிக்க கூடாதுங்கிற ஒரு முக்கியமான காரணத்துக்குனாலயே புரிஞ்சு கொண்டு
2: போயிருக்குன்னு சொல்லுங்க.
3: அவங்க அப்படியே கோபம் அடைஞ்சிட்டாங்க, ரொம்பவே கோபம் அப்படின்னா அதுல ஒரு நாயம் இருந்தது அப்படின்னா வெளியில போயிட்டு ஒரு ஜூஸோ எதையோ ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு வந்து நீ சண்டை போடுறதுக்கு சக்தி வேணும் இல்ல எனர்ஜி வேணும் இல்ல இதை புடிச்சிட்டு சண்டை போடுன்னு சொன்னாங்க, அவங்களே ஒரு ஜாலியா மாறிச்சாங்க.
2: ஓகேண்ணா. நீங்க சரி, இந்த மாதிரி நான் உங்களோட அப்பா அம்மா சண்டை போடும் போது வெளியே நீங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க?
3: வெளியிலயும் மன அழுத்தத்தோட தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா கூட ஜாலியா இயல்பா விளையாட முடியாது. அதனால நம்ம வந்துட்டுமே வீட்டுல அப்பா அம்மா சண்டை போட்டுப்பாங்களோ என்னமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி மற்ற பிள்ளைங்களா ஜாலியா இருந்தாலும் நாம ஒரு சோர்வா மன அழுத்தத்தோடயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது.
2: கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. சரி, ஓகேண்ணா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: கடைக்குட்டி சிங்கம் படத்துல இருந்து செங்கதிரே செங்கதிரே அந்த பாடல்.
2: கடைக்குட்டி சிங்கமாண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. ஓகேண்ணா, உண்மைக்குமே நம்ம பெற்றோர்களாகி நம்ம வீட்டில் சண்டை போடும்போது என்னதான் குழந்தைகள் பார்த்து நம்மள்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறது கூட உண்மைக்குமே ரொம்ப பயப்படுவாங்க. சரி, வெளியே ஃப்ரெண்ட்ஸு கூடையாவது போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் போவோம். என்ன தான் இருந்தாலும் நம்ம பெற்றோர்கள் ஏன் இப்படி சண்டை போடுறாங்க, எதுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட ஜாலியாக பேசுகிற ஒரு மனநிலை வராது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:51 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ஒரு குடும்பத்துக்கு தூணா இருக்கிறவங்க எப்பயுமே நம்ம பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் சண்டை போடுறத பாக்குற குழந்தைகள் எந்த மாதிரியான மனநிலையில வளருவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இப்படி பெற்றோர்களாகிய நம்ம ஓயாம நம்ம குழந்தைகள் முன்னாடி சண்டை போடுறதால நமக்கு இந்த வீட்டில் பாதுகாப்பே இல்லைங்கிற நம்ம குழந்தைகளோட எண்ணமும் நம்ம குழந்தைகளுக்குள்ள ரொம்ப அதிகமாக வந்துடும் சொல்லலாம். இது எதில் போய் முடியும்னா மன அழுத்தத்தில் தொடங்கி மனநோய் வரைக்கும் போய் முடியும். அடிக்கடி நம்ம சண்டை போடுறதை பார்க்குற நம்ம குழந்தைகளுக்கு ஓயாம மன அழுத்தம், நரம்பு தளர்ச்சி, தலைவலி, தூக்கமின்மைன்னு உடம்பு மனசு ரொம்பவே கெட்டுப்போகும்னு சொல்லலாம். நம்மளால தான் வீட்டில் சண்டை நடக்குதுன்னு அவங்களே அவங்கள தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச தன்னம்பிக்கையும் நம்ம குழந்தைங்க இழந்துடுவாங்கன்னு அடிச்சு சொல்லலாம். என்ன காரணம்னே தெரியாம நம்ம பண்ற இந்த தப்பால ஸ்கூல்லையும் சரி சமூகத்திலையும் சரி நம்ம பிள்ளைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்களுக்குள்ளேயே யோசிச்சு நண்பர்கள்கிட்ட கூட சரியா பழக முடியாம தனிமையிலேயே இருக்க தொடங்குவாங்க. இதனால திடீர்னு அதிகமா கோவம் வருது, இல்லைன்னா ரொம்ப அமைதியாவே இருக்கிறது. இந்த மாதிரி குணங்கள் அவங்களுக்குள்ள ஏற்படலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா காளிதாஸ் அண்ணன் களத்துல இருந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
3: வணக்கம். உங்கள் பேர் அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள்.
4: என் பேர் காளிதாஸ், என் ஊர் வந்து பாம்பன்.
3: உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க?
4: எனக்கு ஒரு குழந்தை.
3: வீட்டில் இப்போ இருக்க அம்மா அப்பாக்கள் நிறைய பேர் வந்து சில நேரங்களில் மனஸ்தாபங்களில் ரொம்ப சண்டை போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து சண்டை போடுறதுங்கிறது வாடிக்கையாகவே இருக்கும் சில வீடுகளில். அப்படியே அதிகமான சண்டைகள் போடுற அம்மா அப்பாவுக்கு மத்தியில் வாழக்கூடிய குழந்தைகளோட ஒரு மனநிலை எப்படி வந்து மாறும் நீங்கள் நினைக்கிறீங்க?
4: அப்பா அம்மா இருவருக்கு இடையில சண்டை வரும்போது அந்த சூழ்நிலையில வாழக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலமே கொஞ்சம் கவலைக்கிடமான மனநிலமே தான். ஏன்னா ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பு என்பது தாய் தந்தை இந்த சமுதாயம் இந்த மூணுக்கும் உட்பட்டு தான் எந்த ஒரு குழந்தையும் வளர்ந்து வருது. இதில் முக்கியமானது வந்து தாய் தந்தை தான். ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு தாய் தந்தையிட தான் அதிகமான நேரம் செலவிடுறாங்க.
3: ஆமாம்.
4: அப்படிங்கிறப்ப அந்த தாய் தந்தை தான் முக்கியமான அவங்களோட ஒரு நண்பர்கள் மாதிரி. அப்படி இருக்கிற இடத்துல குழந்தைகளுக்கு மத்தியில் சண்டைகள் போடக்கூடாது. முதல் கட்டமாக வந்து நான் குழந்தைகளுக்கு மத்தியில் சண்டை போடும்போது சிறு வயதில் தான் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஆழமான மனதில் போய் பதி. அப்படிங்கிறப்ப குழந்தைகளுக்கு மத்தியில் முடிஞ்சளவு சண்டை போடாமல் தவிர்த்துருங்க. ஆனால் அப்படி சண்டைக்கு இடையில் வாழக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலம் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல எண்ணங்களை நோக்கி பயணிக்கிறது ரொம்ப ஒரு கவலைக்கிடமான விஷயம் தான். ஏன்னா அது வந்து தாய் தந்தையே இப்படி இருக்கும் பொழுது அதனை பார்த்து வளரக்கூடிய குழந்தை வந்து நல்ல போக்கில் போகும், நல்ல ஒரு எண்ணங்களோடு செயல்படும் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்பா இப்படி இருந்தாங்க அம்மா இப்படி இருந்தாங்கங்கிற எண்ணத்தை மாற்றி நம்ம அமைக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் வந்து கண்டிப்பாக நல்ல எண்ணங்களை நோக்கி பயணித்துவாங்க. நம்ம குடும்பம் இப்படி இருக்காங்களே, நம்ம அப்பா இப்படி இருக்காங்களே, அம்மா இருப்பாங்க அவங்க இப்படி இருக்காங்களேன்னு அந்த எண்ணங்களுக்கு உள்ளேயே செயல்படுற குழந்தை மீண்டிலிருந்து ரொம்ப சிரமமான விஷயம். அதே மாதிரி அதிகமான இந்த தவறுதலான வார்த்தைகள், ரொம்ப தீய வார்த்தைகள், ஆண் பெண் இந்த உணர்வுகள் சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி நிறைய தீய வார்த்தைகள் வந்து எப்படி வருதுன்னா தாய் தந்தை இடத்துலருந்து தான் வருது. பேசும்பொழுது அப்படியே போய் அதுகளுடைய காதில் போய் சேரும் பொழுது அது அந்த விதமாகவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது பெண் குழந்தைங்க, பெண் குழந்தைகள் வந்து மேக்சிமம் வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா பெண் இப்படிங்கிறப்ப இந்த ஒரு நாவடக்கத்தோடு இருக்குங்கிற மாதிரி நம்மளுடைய சமுதாயத்தில் நம்மளுடைய கலாச்சாரங்களில் இருக்கிறதுனால அதிகமாக கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டாங்க. ஆண் குழந்தைகளை பொறுத்தளவில் அதை அப்படியே வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த கெட்ட வார்த்தை இந்த மாதிரி இதுகளுடைய வளர்ச்சி இப்படி இருக்க காரணம் முக்கியமானதில் தாய் தந்தையர் அவங்களுடைய இந்த பேச்சு வழக்குனால தான் அது வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறக்கூடிய சூழ்நிலை பிள்ளைகளுக்கு ஏற்படுது.
3: ரொம்ப ஒரு அருமையான ஒரு விளக்கம் சொன்னீங்க. இந்த ஒரு தெளிவு இருந்தாலே போதும், நீங்கள் உங்கள் குழந்தைய நல்லபடியாக வந்து வளர்ப்பீங்க, அதே மாதிரி அவங்க நல்லபடியாக வந்து வளர்ப்பு நல்ல பிள்ளையாக. உங்களுக்கு என்ன பாடலுன்னு சொல்லுங்கள்.
4: சமுத்திரம் படத்தில் இருந்து ஒரு பாடல் போட்டுருங்க.
3: நன்றி.
4: நன்றி.
2: The நம்ம காளிதாசன் நான் சொன்ன மாதிரி உண்மைக்குமே குழந்தைகள் வந்து பெற்றோர்கள்ட்ட என்ன கத்துக்கிறாங்களோ அதை தான் வெளியவே வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. பொதுவாகவே ஒரு பேரண்ட்ஸ் தாய் தகப்பன் அப்பா அம்மா பேசும்போது ஆண் குழந்தைகள் வந்து அதை அப்படியே மனசுல வாங்கிட்டு வெளியே வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பெண் குழந்தைகள் வந்து அந்த விஷயங்களை அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, கம்மியாக தான் பண்ணுவாங்க. இப்படி பெற்றோர்கள் வந்து சண்டை போடுறதை பார்க்குற குழந்தைகள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது வெளியே போயுமே அந்த மாதிரி தான் ஒரு சமூகத்தில் இப்படி தான் நடந்துக்கணும், ஒரு நல்லதாக நல்ல விதமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் வராது. நம்ம பெற்றோரே வீட்டிலையே சண்டை போடுறாங்க, எப்போ பார்த்தாலும் கத்துறாங்க கொள்கிறாங்க, அதை தான் அவங்க அப்சர்வ் பண்ணி வெளியே கொண்டு விடுவாங்களே தவிர நல்ல விதமாக நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு காளிதாசன் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ஒரு குடும்பத்துக்கு தூணா இருக்கிறவங்க நம்ம பெற்றோர்கள் தான். இந்த மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை போடும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா 709-443-9999 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, பெற்றோர்களாகிய நம்ம ஓயாமல் சண்டை போடுறத நிறுத்த பெரியவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். நம்ம ரெண்டு பேரில் யாராவது தப்பு பண்ணிட்டா அதை மன்னிச்சு மறந்து பக்குவமாக புரிய வைக்கலாம். அதை தவிர்த்துட்டு சண்டை போட்டுட்டு இழுத்துட்டே இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் பல பெண்களும் நம்மள சில பேர் வேலைக்கு போகிறோம். அதனால ஆஃபீஸ் போயிட்டு டயர்டாக வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு மறுபடியும் வீட்டு வேலையை செய்கிறது கஷ்டம். அதனால கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டு வேலைகளை அன்போடு பகிர்ந்து செய்யலாம். கல்யாண நாள், பிறந்த நாள் மட்டும் இல்லாமல் ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கலாம்னு சொல்லலாம். ஒருத்தரை ஒருத்தர் பாராட்டி பேசி ஆஃபீஸ் வேலையை வீட்லையும் தொடராமல் வாரத்தில் ஒரு தடவையாவது கோவிலுக்கோ தியேட்டருக்கோ பீச்சுக்கு போகிறது இல்லைன்னா பிடிச்ச இடத்துக்கு போகிறதுன்னு அப்பப்போ அன்பை பரிமா ிட்டே இருக்கலாம்னு சொல்லலாம். கணவன் மனைவி அப்புறம் குழந்தைகளுக்கான நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் குறைச்சிக்கவே கூடாது. இந்த மாதிரி நடந்துக்கும் போது சண்டைகள் வர்றத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம் அப்படிங்கறது சொல்லிட்டு, அடுத்ததா களத்திலிருந்து அடைக்கலம் ஏறி இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
3: வணக்கம், என் பேரு அடைக்கலமேரி.
4: உங்களுக்கு எத்தனை குழந்தை?
3: எனக்கு ஒரு பொண்ணு.
4: இப்ப ஒரு வீட்டுல ஒரு அம்மா அப்பா குழந்தைகள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும் போது, குழந்தைகள் வளர குழந்தையா இருக்க சமயத்துல அவங்க முன்னாடி அம்மா அப்பா நிறைய சண்டை போடுறாங்க, கத்திக்கிறாங்க, ஒருத்தவங்களை விட்டு ரொம்ப ஒரு அவதூறா வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான சூழல்ல வளர குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
3: இது அம்மா அப்பா அவங்க குடும்ப சூழ்நிலையை வச்சு ரெண்டு பேரும், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாதபடி, இப்ப பொண்டாட்டி சொல்றது என்ன புருஷன் கேட்கறது அப்படின்னு புருஷன் நினைக்கிறது. புருஷன் ஒன்று சொன்னால் பொண்டாட்டி கொஞ்சம் இறங்கி போய் சரி இவங்க ஏதோ ஒரு நல்லதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு இல்லாமல், ரெண்டு பேருமே மொத்தத்துக்கு யா ஒருத்தவங்க வேகமாக பேசும்போது ஒருத்தவங்க அமைதியாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசும்போது அது பெரிய பேச்சாகி அவங்க குடும்பத்தை நான் பேச, என் குடும்பத்தை அவங்க பேச, இப்படியுமா பேசுறது. நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுனா அது வேற, பிள்ளைங்க சின்ன பிள்ளைல அதுகளுக்கு அந்தளவுக்கு பாதிப்பு தெரியாது. கொஞ்சம் வளர்ந்ததுகளுக்கு அப்புறம் அதுக மனநிலை பாதிக்கப்படும் தான். ஏன்னா இப்போ நான் வளர்ந்த இதில் எனக்கு அந்த மாதிரி பாதிப்பு இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு விவரம் தெரிவிக்க முன்னாடி இறந்துட்டாரு. எங்கள் அம்மா சண்டை போட்டாக போடலை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது எங்கள் காலம் நாங்கள் வளர்ந்துட்டோம் எப்படியோ. ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பிள்ளைங்க மனசு ரொம்ப ஃபீல் ஆகும். அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலை. பாதிக்கப்பட்டவங்க பிள்ளைகளாக இருந்தால் அதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப அது வந்து பாதிக்கிறதுக்கு உண்டான காரியம்தான். பிள்ளைகள் இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா எப்படி பேசணுமோ அதை பேசணும். பிள்ளைகள் இல்லாத நேரம் நம்ம வீட்டினுடைய சூழ்நிலை, வரவு செலவோ, நல்லது கெட்டது, யாருக்கு எதுவும் செய்கிறோமா கொடுக்குறோமா, வீட்டில் எதுனாலும் ஒன்று பண்ணுறோம்னாலும் ஆலோசித்து பிள்ளைகள் இல்லாத நேரம் பேசி பிள்ளைகளை நம்ம சந்தோஷப்படுத்தணும் ஒரு பக்கம். இன்னொன்று, நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுமே கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் நம்மளும் ஷேர் பண்ணணும். அந்த பிள்ளைகள்கிட்ட மனை விட்டு, அது அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயமும் அது கெட்ட விஷயமும் ரெண்டையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணணும். அப்போம்னா தான் அந்த பிள்ளைகளுக்குமே இது நல்லது இது கெட்டதுங்கிற மாதிரி தெரியும். எனக்கு ஒரே பிள்ளை, நானும் ஒரே மக எங்கள் வீட்டில், எனக்கு அதுக்கு தகுந்த ஒரு பிள்ளை. ஆனால் நானும் சண்டை போட்டிருக்கேன், என் பிள்ளை மனநிலை எப்படின்னு சொல்லிட்டு என் மகள்கிட்ட கேட்டால் தான் அவ மனநிலை என்னன்னு தெரியும். நம்ம வீட்டு சூழ்நிலை இதுதான், ஒருத்தர் பொறுத்தர் இல்லைன்னு பொண்ணு பிள்ளைக புரிஞ்சுக்கிறேன்னா, இல்லைன்னா பிள்ளைக நல்லா இருக்கணும்னு நினைச்சா தாய் தகப்பெண்கள் அது நடக்காதபடி பாத்துக்கிறாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல.
4: உண்மையிலேயே நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லிட்டீங்க. ஒரு விஷயத்துக்குள்ள எப்படி வந்து நடத்தணும், நம்ம எப்படி நடந்துக்கணும், குழந்தைங்க முன்னாடி என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நல்ல ஒரு ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்கோம். குழந்தைகள் வளர்ந்து வளர்க்கல. ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்கு. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்கள்?
3: கூடி வாழ்ந்தால் கூடி நன்றி, அதிலிருந்து ஒரு பாட்டு, நல்ல பாட்டு.
4: நன்றி
3: நன்றி.
2: அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார் எங்க இருந்து பேசுறாங்க அப்படிங்கறது கேக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க, நான் எப்படினா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
5: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் சூப்பரா இருக்கேன். நான் சொல்லுங்க, நான் இப்ப உங்க குடும்ப சூழ்நிலை எப்படி, பெற்றோர்கள் வந்து உங்க முன்னாடி நீங்க வளர்ந்த விதம் எப்படி, பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்காங்களா, அதை நீங்க பாத்துருக்கீங்களா?
5: அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என் லைஃப்ல நடக்கவே நடக்காது. ஆனா அந்த மாதிரி பிள்ளைகள் முன்னாடி சண்டை போடக்கூடிய பெற்றோர்கள் பார்க்கும் பொழுது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா பெற்றோர், அதாவது கணவன் வந்து மனைவிய தகாத வார்த்தைகளை பேசுறது, அவங்கள அடிக்கிறது, அவங்களுடைய குடும்பத்தை பத்தி இழிவா பேசுறது, மனைவி வந்து கணவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காம அவங்கள தரக்குறைவாக பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கறதே போயிடும். அந்த ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கறதே மறந்து போயிடுவாங்க. ஐயோ, நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இவ்வளவு பிரச்சனையா இருக்கேன்னு குழந்தைகள் உட்கார்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நாள் அடைவுல குழந்தைகள் இந்த விஷயத்தை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கவனச்சிதறல் வரும், படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, மத்த பெற்றோர்கள் மாதிரி நம்ம பெற்றோர்கள் இல்லையே மனக்கவலை அப்படிங்கிறது வரும், ஒரு வித டிப்ரெஷன் அப்படிங்கறதும் அவங்களுக்கு ஆயிடும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல சில குழந்தைகள் தவறான முடிவுகள் அப்படிங்கறத எடுத்து வீட்டை விட்டும் போயிருக்கிறாங்க. இந்த உயிரே வேண்டாம் அப்படின்னு மாய்க்கவும் மாய்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அப்போ ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்தது அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம், குழந்தைகள் முன்னாடி வார்த்தை விட மாட்டேன், குழந்தைங்க முன்னாடி என்னுடைய மனைவியை நான் அடிக்க மாட்டேன், அதே மாதிரி மனைவியும் என்னுடைய கணவன் வந்து குழந்தைகள் முன்னாடி திட்ட மாட்டேன் அப்படின்ட்டுன்னு சில சத்திய பிரமாணம் மாதிரி எடுத்துக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, பசங்க முன்னாடி குழந்தைகள் முன்னாடி பெற்றோர்கள் வந்து அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரதானமாக பரிமாறிக்கொள்ளும் பொழுது அந்த குடும்பத்துல பாண்ட் அப்படிங்கறதும் அதிகமாகும். நாளடைவுல குழந்தைகள் கூட வளர்ந்து பெரிய பிள்ளைகள் ஆகும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களையும் இப்படிதான் மதிக்கணும், நம்மளும் அன்பா இருக்கணும், அரவணைப்பா இருக்கணும், பாசமா இருக்கணும் அப்படின்ட்டுன்னு அவங்கள பார்த்து வளருவாங்க இல்லைங்களா?
2: கண்டிப்பா.
5: இன்னொரு முக்கியமான விஷயம், சில சமயங்கள்ல பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து அவங்க முன்னாடி அடிக்கிறதுனால நாளடைவுல ஏதோ ஒரு வகையில குழந்தைகளுடைய மனசுல அந்த வன்முறை அப்படிங்கறது தூண்டிடுவாங்க. அவங்க சொல்லத கேட்கல அப்படின்னா நம்ம அப்பா வந்து அம்மா அடிச்ச மாதிரி நானும் அடிக்கல இதுல என்ன தப்பு அப்படின்னு தவறான முன் உதாரணத்துக்கு அவங்க வாய்ப்பா அமைஞ்சிடும். அதனால எப்பொழுதுமே ஒரு உறவுக்கு அவங்க மதிப்பு மரியாதை அப்படிங்கறத கொடுக்கணும். அவங்க குழந்தைகளை நம்ம எப்பொழுதுமே வாட்ச் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன விவரம் தெரியும் அப்படின்னு
2: கருத்துக்கு ரொம்ப நன்றி. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பாடி பாண்டவர் பூமி இந்த திரைப்படம். இதுல இருந்து அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த சாங் கொடுக்குறீங்களா?
2: கண்டிப்பா தந்துடலானா. நன்றி அண்ணா.
5: தேங்க்யூ சோ மச். பாய் பாய்
2: பாய். கண்டிப்பாக பெற்றோர்களாகிய நம்ம ஓயாமல் சண்டை போடும்போது குழந்தைகளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்னடா எப்போ பார்த்தாலும் நம்ம அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு தோணும். ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டா கூட ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா இப்படி ஜாலியாக பேசுனாங்க, நாங்கள்லாம் இப்படி விளையாண்டோம் தெரியுமா, அப்படிலாம் விளையாண்டோம் தெரியுமா அப்படின்னு வந்து ஸ்கூல்லையுமே நண்பர்கள்கிட்ட பேசும்போது நமக்கு என்ன தோணுச்சு, நம்ம வீட்டில் ஆனால் அப்பா அம்மா இப்படி இல்லையே, நம்ம மட்டும் ஏன் இப்படி, நம்ம அப்பா அம்மா மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க, நம்மளும் இப்படி விளையாடலாமே கொள்ளலாமேன்னு ஒரு ஏக்கத்தையும் ஒரு மனநிலையை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ராசு பிள்ளை தோட்டத்தில் வசிக்கும் பறக்கும் படை தள்ளபதி நம்ம பாக்ஸர் கிருஷ்ணன் நடத்தும் குடும்ப விழா. டேய் மடையா, வெறும் குடும்ப விழா இல்லடா, எங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் எனக்கும் எடுக்கிற முப்பெரும் விழாடா. எங்கடா கானா பார்ட்டி?
1: அட்ரா

0: ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே? வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100 மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
3: 30% ஆஃபர்ஸுடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்

0: வீட்டுக்கு தூணா இருக்கிறவங்க எப்பயுமே நம்ம பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் சண்டை போடுறத பாக்குற குழந்தைகள் எந்த மாதிரியான மனநிலையில வளருவாங்கன்னு தான் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்க இருந்து பேசுறாங்க, அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் அண்ணா, யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னன்னா?
1: சீரழிஞ்சிடும். படிப்பு அவங்களுக்கு மனநிலை போடாம அங்க போய் ஸ்கூல்ல உட்காந்துட்டு கூட நினைச்சிட்டு இதான் நினைப்பாங்க, அப்பா அம்மா தகராறு பண்ணிக்கிறாங்க, இப்படி சண்டை பண்ணிக்கிறாங்க. அந்த டீச்சர் வாரியார் சொல்லி கொடுக்கக்கூடியது கூட அவங்க மனசுல படாது.
0: கண்டிப்பா
1: அது சில குடும்பங்கள்ல நாகரீகமற்ற கணவர் எல்லாம் இருக்கிறாங்க, அது எப்படி ஒரு குழந்தைங்களை வச்சுட்டு பேசணும்னு தெரியாதவங்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரி குடும்பத்தெல்லாம் அந்த குழந்தைங்க உண்மையில மெல்லவும் முடியாது, முழுகவும் முடியாத இருப்பாங்க.
0: கண்டிப்பா. சரி, நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ந்தீங்க, உங்க பெற்றோர்கள் எப்படி?
1: எங்க பெற்றோர் அப்பாவுக்கு வயது 12 இறந்துட்டாரு.
0: ஓகேண்ணா.
1: அம்மா தான் எங்களை வந்து வளர்த்துனாங்க, 5 ஒரு பொண்ணு.
0: ஓகேண்ணா.
1: ரொம்ப பக்குவமாமா, ரொம்ப பக்குவமா, வார்த்தைகளை இறைக்க மாட்டாங்க.
0: கண்டிப்பா, ஒரு தகப்பன் இல்லாத வீட்டுல குழந்தைகளை வந்து ஒரு தாய் வளர்க்கும் போது கண்டிப்பா நல்ல விதமா வளர்த்தாதான், நல்ல விதமா வளர்த்தாலுமே 4 தான் பேசுவாங்க. அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா தானே அம்மா வளர்த்திருப்பாங்க,
1: சொல்லுங்கண்ணா. அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்ல. உண்மையிலே ரொம்ப சிரமப்பட்டாங்க, ரொம்ப சிரமப்பட்டு பக்குவமா இப்படிதான் தம்பி அப்பா எல்லாம் இல்லாதனால நீங்க இப்படிதான் இருக்கணும், நாடு நல்ல முறையில பழகணும், நல்ல முறையில பேசணும், யாருக்கும் தகராறு பண்ணாதீங்க.
0: கண்டிப்பா.
1: பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர வரலாம் ஜாகிரதையா போயிட்டு ஜாகிரதையா வாங்க, அப்படி நல்ல வழி காட்டுவாங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா நீதிக்கு தலைவனுங்க படத்துல இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூ பாட்டுல வருங்க அந்த வார்த்தைகள்.
0: சரிண்ணா.
1: ஒரு பிள்ளைகள் வந்து நல்லவனா இருப்பது கெட்டவனா இருப்பதும்
0: அண்ணன் வளர்ப்பதில்.
1: ஆமா, அது எங்க தாய் சரியா பண்ணாங்கம்மா.
0: ஓகேண்ணா.
1: அந்த வகையில வந்து கண்டிப்பா வந்து நானும் எங்க குழந்தைகளே அப்படிதான் நான் வளர்த்துட்டு இருக்கிறேன்.
0: சரி, ஒரு சில பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் முன்னாடி இந்த மாதிரி சண்டை போடும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், வேற பெற்றோர்கள் சொல்லுங்க.
1: கண்டிப்பா அவங்க மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுமா. அது வந்து ஏன்னா நான் எனக்கு எங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அவங்க அந்த பக்கத்துல எங்க வீட்டுக்கு மிக அருகில இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அந்த அவங்க அப்பா அந்த குழந்தைங்களோட அப்பா வந்து கண்ணா பின்னா கண்ணா பின்னான்னு பேசுவார். அந்த அம்மாவை
0: ஓகேண்ணா,
1: அவங்க கூலி வேலைக்கு போயிட்டு வராங்க. சோம்பேறித்தனத்துக்கு அவங்கள வந்து சந்தேகப்பட்டு திட்டுறது பண்றது இந்த மாதிரி பண்ணுவாரு. அவரு எங்க வீட்டுல போய் என்ன இப்படி எல்லாம் பேசாதீங்க, எல்லாம் அக்கம் பக்கம் குடியிருக்கிறது இல்லையா அப்படின்னு
0: கேட்பாங்க.
1: அப்ப அந்த குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுங்களா?
0: கண்டிப்பா ரொம்ப மோசமான மனநிலைதான். நம்ம வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துட்டே இருக்கு, ஏன் இப்படின்னு அவன் மனநிலையே ரொம்ப மோசமாயிரும். உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: அதுக்கு முன்னாடி எங்க அன்பு தங்கை வந்து அமளி ஜனிப்பிற்கும் நிவாசனிக்கும் முன்ன ஒரு நன்றி வாழ்த்துக்களையும் சொல்லி படம் வந்து சிகரம்மா.
0: ஓகேண்ணா.
1: அதுல வண்ணம் கொண்ட வெண்ணில வேங்கிற படம்
0: கண்டிப்பா தந்துடலாம்னா. நன்றி அண்ணா உங்க கருத்துக்கு.
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஓகேண்ணா. பொதுவா பெற்றோர்கள் வந்து வீட்டுல ஓயாம சண்டை போட்டுட்டே இருந்தா மத்த பிள்ளைகளுக்கு வீட்டுல வளர்ற குழந்தைகளுக்கு என்ன மனநிலை வரும்னா, எப்ப பார்த்தாலும் என்ன வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே சண்டையா அப்படிங்கிற மாதிரி மனநிலை தான் பிள்ளைகளுக்கு வரும். எப்பயுமே ஒரு விஷயம் பெற்றோர்களாகி நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது, நம்ம தான் நம்ம குழந்தைகளுக்கு ரோல் மாடல் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கிட்டாலே நம்ம வீட்டுல சண்டைகள் வராது அப்படிங்கறத, சண்டைகள் வராம தவிர்க்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: உணர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையில் நாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்.

இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடி திறந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா இழுத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:36 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ஒரு குடும்பத்துக்கு எப்பயுமே தூணா இருக்கிறது நம்ம பெற்றோர் தான். இந்த மாதிரி நம்ம பெற்றோர்கள் சண்டை போடுறத பார்க்குற குழந்தைகள் எந்த மாதிரியான மனநிலையில வளருவாங்கன்னு தான் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலையுமே பேசிட்டு இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சண்டை போடும்போது நமக்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி நடுவில் நின்று நியாயம் பேசுவாங்க. இன்னும் சில குழந்தைகள் வீட்டில் என்ன நடந்தாலும் கண்டுக்கவே கண்டுக்காம ரூமில் போய் சைலண்டாக போய் ஒதுங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகள் கோபத்தில் அப்பா அம்மா சொல்கிற எதையுமே கேட்காம எதிர்த்து பேசுறது, வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு மிரட்டுறது அப்படிங்கிறத மோசமான சூழ்நிலையில் நடந்துக்குவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம குழந்தைகள் வந்து அவங்க கண்ணு முன்னாடி, நம்ம குழந்தைகளுக்கு முன்னாடி, அதாவது கண்ணு முன்னாடி அப்பா அம்மாவையும் அம்மா அப்பாவையும் எதிர்த்து பேசி குழந்தைகளை நம்மளும் இதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே பார்க்கும்போது நிறைய பொறுப்பானவங்க மாதிரி பந்தாவாக இருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே நடக்கிற மோசமான சூழ்நிலை மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் நிம்மதி கிடைக்காததால் ஸ்கூல் விட்டதும் நேராக ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஓடிடுறது, இல்லைன்னா எப்படியாவது தப்புச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்லையே மூழ்கி போயிடுவாங்கன்னு சொல்லலாம். நம்ம பிள்ளைங்க வெளி உலகத்தை தேடி போய் மற்ற பசங்க ஜாலியாக விளையாடும் போது கூட நம்ம குழந்தைங்க மட்டும் திடீர்னு யாராவது சத்தமாக பேசிட்டாலே தாங்க முடியாமல் கோவப்படுவாங்க, இல்லைன்னா ரொம்ப சென்சிட்டிவ் பர்சனாக மாறிடுவாங்க. மொத்தத்தில் வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் ஒரு நிம்மதியே இல்லாமல் எதையோ தொலைச்ச மாதிரியும் இழந்த மாதிரியும் நம்ம குழந்தைகளோட வாழ்க்கையும் மாறிப்போகும். அதனால் பெற்றோர்களாகிய நாம தான் சூதானமாக நடந்துக்கணும். சண்டைகள் வர முக்கிய காரணமே புரிதல் இல்லாததான் அப்படிங்கிறத பெற்றோர்களாகிய நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் கண்டிப்பாக சண்டைகள் வந்து தான் இருந்திருக்கும், வராமலாம் இருந்திருக்காது. அப்போது சமாளிக்கிற விதமே தனின்னு சொல்லலாம். சண்டைகள் வந்தாலுமே 4 சுவத்துக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு மாதிரி ஊர் உலகத்துக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க. ஒருத்தர் கோவப்பட்டு கத்தும்போது இன்னொருத்தவங்க மௌனமாக இருந்துக்கிறதும் சரி போகுது, நாம தானே இறங்கி போகணும் அப்படின்னு விட்டு கொடுக்குற பழக்கமும் பக்குவமும் அதிகமாகவே இருந்துச்சு. ஒருவேளை சண்டை ரொம்ப முத்திட்டா குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களே நியாயம் பேசி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவாங்க. அப்போலாம் நம்ம பெரியவங்களுக்கும் சரி அவங்க சொல்ற சொல்லுக்கும் சரி அப்படி ஒரு மரியாதை இருந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி வீட்டில் இருக்கிற குழந்தைகள் கொஞ்சம் போதே அந்த கோவத்தில் மனசில் உள்ள கோபதாவங்கள் எல்லாமே பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற மாதிரி கோபத்தை வாரக்கணக்கில், சில வீட்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வந்துச்சுன்னா அது வாரக்கணக்காகும், 10 நாள் ஆகும். இன்னும் ஒரு சில குழந்தைங்க பெற்றோர்கள் வந்து நைட்டு சண்டை போட்டாங்கன்னா காலையில் மனம் மாறிடுவாங்க, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த காலத்தில் வந்து இப்படிலாம் கிடையாது, சண்டை பொசுக்குன்னு வந்துட்டு பொசுக்குன்னு போயிடும் அப்படி தான் இருந்துச்சு. ஒருவேளை நைட்டு சண்டையே வந்தாலுமே காலையில் ஒரு டீ காஃபி குடிக்கிறதோடய அவங்க சண்டைகள்லாம் பறந்துடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். கடலோசப்பை நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் மண்டபத்துல இருந்து மீனியாவே சகாயம் பேசுறேன். என்னுடைய காலப்போக்குகள் எல்லாம், நான் சம்பளத்துக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கிற காலங்கள்ல நானும் ஒரு சொந்த தொழில் போடணும் அப்படின்னு நினைச்சு நான் முத முத ஒரு சூடாவில் வத்தை எடுத்து, சின்ன வத்தை தான், நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேருமே நாங்கள் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் அப்போ எங்கள் தாப்பனாருக்கு வந்து கடத்தொழிலை பற்றி தெரியாது. அப்போது மீன் விலங்க மீன்படுது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நாங்கள் நினச்சோம். ஒரு மூணு மணியே போல இங்கேருந்து பாயிடுச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த காத்தனுடைய சூழ்நிலைக்காக இந்த ஏரி இறங்கி பார்க்குறக்காண்டி கண்ணான்னு ஒரு பொருள் வச்சுருப்போம். அதில் சின்ன ஒரு ஏரி, அவர் சின்ன பிள்ளை தானே, தூக்க வெளிச்சில் நினைஞ்சார், தண்ணியில் கையை விட்டுட்டு போயிடுறாரு. கையை விட்டுட்டு போனால் அவரை எப்படி காப்பாற்றுறது, என்ன சூழ்நிலை காப்பாற்றுறதுன்னு ஒன்றுமே அந்த நேரத்தில் ஒன்றும் புரியலை. அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னா, நான் கடலில் பாஞ்சிட்டேன். பெரியவர் எனக்கு நேரம் இளையவர் என்ன செய்கிறாருன்னா, இன்னும் தூரம் போய் பாயை பிடிச்சி போடுறாரு. அப்போ நான் கடலுக்குள்ளே இறங்கின உடனே என்ன செய்கிறாருன்னா, என் தம்பி என்னை ஆவி கட்டி பிடிக்க வர்றாரு. ஏன்னா நான் பெரிய ஆள், அவர் சின்ன பிள்ளை. அப்போ அவருடைய பதராட்டம், நம்ம செத்து போயிருவோமோனோ அவனுக்கு. நான் என்னுடைய பதராட்டம் என்ன, நான் செத்துருவோன்னு எனக்கு ஒரு என்னை அழுத்து கழுத்தை கட்டி பிடிச்சான்னா நானும் அவனும் சேர்ந்து உள்ளே ஓடிடுவோம். அப்போ நான் சொல்லுவேன், ஐயா நீங்கள் அப்படியே நின்று அப்பா கையா அண்ணன் கையை மட்டும் பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்டி விட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்டி விட்டு அந்த நேரம் ரெண்டு பேருமே கையில் கையை பிடிச்சி நீஞ்சு அந்த படகு எவ்வளோ தொலைவில் கிடக்கோ அவ்வளோ தொலைக்கு நாங்கள் நடந்து நீஞ்சு போகிறோம். நீஞ்சு போய் அல்லது படகுல ஏறிட்டு இதுக்கு மேலே அந்த அண்ணன் அந்த நேரத்துக்கு மேலே நாங்கள் எங்கிட்ட போய் தொழில் போகிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அங்கனைக்கு அந்த வலையை இலகி போட்டுட்டு அதோட தேரம் விழியுது. காலையில் நடக்கப்பட்ட சம்பவம் ரொம்ப சந்தோஷமான சம்பவம். எந்த இடத்துல நாங்கள் உயிரை பலி கொடுக்க பார்த்தோமோ அதே இடத்துல எங்களுக்கு அளவுக்கு மிச்சமான மீன்பட்டு அந்த இடத்துல கரை ரொம்பணும். அந்த ஒரு நைட்டு எங்களுக்கு ஒரு துக்கமான செய்தி நடக்க பார்த்துச்சு, காலையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இதோட நாங்கள் கரை திரும்பணும். இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கப்பட்ட சம்பவம். கடலோசை பண்ணையர்களுக்கு அனைவருக்கும் நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 11:52 இடத்துல நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஊசை எஃப்எம் 90.4. ஒரு குடும்பத்துக்கு தூணா இருக்கிறது நம்ம பெற்றோர்கள் தான். நம்ம பெற்றோர்கள் சண்டை போடுறதை பார்க்குற நம்ம குழந்தைகள் எந்த மாதிரியான மனநிலையில வளரும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில பெற்றோர்களாகிய நம்ம நினைச்சா இந்த நிலைமை வராம ஈஸியா தடுக்கலாம். நம்ம குழந்தைகள் முன்னாடி சண்டை போடுறத முடிஞ்ச அளவு குறைச்சிக்க பார்க்கணும். பேச வேண்டிய விஷயங்களை ரெண்டு பேரும் தனியா அமைதியான முறையில உட்காந்து பேசிக்கணும். ஒருவேளை சண்டை நடந்துட்டா உடனே குழந்தைகிட்ட வந்து இந்த சண்டைக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவங்க கிட்ட எடுத்து தெளிவா சொல்லி புரிய வைக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுத்து பெற்றோர்களாகிய நம்ம ஓ மேல நானும் அப்பாவும் ரொம்ப பாசம் வச்சிருக்கோம்னு நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதை சொல்றதோட நிறுத்தாம நம்ம நடந்தும் காட்டணும். அதையும் மீறி சண்டை வருதுன்னா ஒரு நல்ல கவுன்சிலிங் எடுத்துக்கிறது நல்லது. அதுவும் நம்ம குழந்தைகளோட போறது இன்னுமே நல்லது. இந்த மாதிரி கவுன்சிலிங் வரைக்கும் போகாம இருக்கணும்னா நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தை நம்ம மனசுல வச்சு அவங்க முன்னாடி சண்டை போடுறத பெற்றோர்களாகிய நம்ம தவிர்த்தாலே போதும். நம்ம குடும்பத்துல எப்போதுமே சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சிக்கான நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்றைக்கு நம்ம பேசின கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நேயர்களுமே கலந்துக்கிட்டீங்க, உங்களோட கருத்துக்களையுமே தந்தீங்க. நாளைக்கு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒலிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசையம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. நம்ம வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா வீட்டில் இருக்கிற ஆண்கள் எப்போ வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அப்படி வெயிட் பண்ணியே நம்மளுக்கு பாதி நேரம் போயிடும். இதுல உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிரும். வெயிட் பண்றவங்களும் டென்ஷன் ஆயிருவாங்க. இதே இது கொஞ்சம் தூரமா ஒரு கார்ல போனோம் இல்ல பைக்ல போனோம்னு நினைச்சோம்னா டிரைவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணும் போது அப்பமும் டென்ஷன் நமக்கு தான். இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நம்ம வீட்டுல வண்டியும் இருக்கும் பைக்கும் இருக்கும், ஆனா நம்மளுக்கு அதை ஓட்ட தெரியாது. நமக்கு மட்டும் டிரைவிங் பண்ண தெரிஞ்சிருந்தா எந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்ம யாரையும் எதிர்பார்க்காம கரெக்டான டைமுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய செய்ய முடியும்ல. இப்படி தன்னோட கணவருக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல கார் ஓட்ட பழகி திடீர்னு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போனதால தானே காரை ஓட்டி தன்னோட கணவரோட உயிரை காப்பாத்தி இருக்கிற நாமக்கல் மாவட்டம் தத்தாரிபுரத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் ரேவதி பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கரெக்டான நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போனதால தன்னோட கணவரோட உயிரை காப்பாத்த முடிஞ்சிருக்கு. அதுக்கு அவங்களுக்கு உதவியா இருந்தது அவங்க கத்துக்கிட்ட அந்த ஓட்டுநர் பயிற்சி தான். அன்னில இருந்துதான் அவங்களுக்கு ஓட்டுநர் தொழில் மேல ரொம்ப ஆர்வம் வந்திருக்கு. அடுத்தடுத்து நிறைய வாகனங்கள்லாம் ஓட்ட கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 16 சக்கரங்கள் இருக்கிற லாரியையும் ஓட்டி இருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்திலேயே முதல்ல ஹெவி லைசன்ஸ் வாங்கின முதல் பெண்ணே ரேவதி தான். ஒரு சமயம் தன்னோட கணவரோட தொழில நஷ்டம் வந்ததால தங்களோட 2 லாரியையும் விற்க கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ ரேவதி அதை விற்க விடாம தன்னோட கணவர் கிட்ட ஒரு வண்டியை நீங்க ஓட்டுங்க, இன்னொரு வண்டியை நான் ஓட்டிக்கிறேன்னு சொல்லி தைரியம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் தன்னோட கணவருக்கு பக்க பலமா இருந்திருக்காங்க ரேவதி. வாகனம் ஓட்டுறதுல திறமைசாலியா இருந்தாலுமே ரேவதிக்கு சொந்தமா ஒரு காபி ஷாப் வச்சு அதையும் நல்ல முறையில கொண்டு வரணுங்கிறது அவங்களோட ஆசை. ரேவதியோட இந்த ஆசை நிறைவேறணும் நம்மளும் கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிற பெண்களும் தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக கண்டிப்பா வாகனம் ஓட்டுறத கத்து வச்சுக்கணும். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல அவங்க எங்கேயாவது வெளியே போயிட்டாங்கன்னா நம்மளோட தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும். கார் ஓட்ட கத்துக்கலாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூட்டியாவது நம்ம ஓட்ட கத்துக்கணும். மீண்டும் பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணின் நிகழ்ச்சி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சோசப்பு, மார்க்கெட்ல மீன் வியாபாரம் பாக்குறேன். இந்த வயசு 62. 35 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டைப்பட்டத்துல உள்ளூர் போட்டில் கடலுக்கு போயிடுறோம். 3 பேர் தான் கடலுக்கு போவோம். 3 பேர் கடலுக்கு போனாக்கி அங்கேருந்து ஒரு போட்டில் ரிப்பேர் ஆயிடுச்சு, கியர் வேலையாயிடுச்சு. அதோட எந்த இப்போ டெக்னாலஜி இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடல் ரிப்பேராக போன உடனே ஒரு 6 நாளாக சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது, குடிக்கிறது தண்ணி இல்லையா, அந்தளவுக்கு இருந்தான். 2 பேரும் மயங்கிட்டாங்க. ஒருத்தர் மயங்கிட்டார், ஒருத்தர் அவர் கண்டிஷன் தப்பி போயிட்டாரு, இன்னொருத்தர் கொஞ்சம் பேசி நாங்கள் 2 பேர் இருக்கோம். நான் அணியத்தில் உட்காந்து ஏதாவது ஹெல்ப்பு கேட்கறதுக்காண்டி அங்கேருந்து காற்று வீசிக்கிட்டே அந்த துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு ஏதாவது கருப்பு தெரியுமா கருப்பு தெரியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். திரும்பி மறுவாக ஒரு 3 நாள் கழித்து நண்டு வலை விடுறதுக்காண்டி ஒரு வல்லம் ஓடிடுச்சு. வல்லம் ஓடிட்டு எங்கள் லாஞ்சி பக்கத்துலேயே கொடியை நட்டிக்கிட்டு கொடியை தூக்கி போட்டு வலை விட்டாங்க. வலை விட்ட உடனே அவர் சொன்னார், எங்களால் இழுத்துட்டு போக முடியாது, நாங்கள் வந்து ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம். என்ன ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், நீங்கள் வந்து இந்த கொடி பிடிக்கும் போது நீங்கள் எங்களோட வாங்க, வந்து எங்களோட கடலுக்கு போங்க, கடல் அந்த போட்டில் வந்தீங்கன்னா அந்த கொடியை பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி போட்டை இழுத்துட்டு வந்துடலாம். 2 பேரை போட்டுட்டு நான் மட்டும் என்னை இறக்கி விட்டு நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அவர் கொஞ்சம் மயங்கிட்டார், இன்னொருத்தர் மயங்கிட்டார். தெளிவாக இருந்தோடனே என்னை மட்டும் கூட்டிகிட்டு சேதாவட்டத்துக்கு வந்துட்டேன். ப்ளஸ் உடனே எங்கள் ஓனரை போய் பார்த்தேன், அந்த போட்டு ஓனரை. அவர், ஏன்ப்பா அவர் 2 பேரையும் விட்டுட்டு நீ மனசு எப்படி வந்த, 2-3 பேர் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசினேன். அதோட என்ன பண்ணியிருந்தார், நீங்கள் ரெடி பண்ணுங்க, ஏதாவது சாப்பாடு அவர் அவங்கள வாங்கிட்டு போகணும், காலையில் 5 மணிக்கு தான் போவாங்க போட்டு வல்லம் வலை பிடிக்க, எப்படியும் 8-10 மணி அது அங்கே வலை பிடிக்கிற இடத்துக்கு. நான் அந்த ஓனரும் இன்னொருத்தர் வந்து அந்த போட்டில் வந்தோம். வந்து திரும்பி அந்த கொடியை பார்த்து போட்டை கட்டி இழுத்துட்டு வந்தோம். 6 நாளாக கடலில் நடந்த அனுபவம் எனக்கு சரியான அனுபவம், பயங்கரமான அனுபவம். அது அவர் ஓனர் எங்களை பிம்பப்ப பேசினார், ஏன் நீங்கள் போட்டு போனால் போயிட்டு போகுது, ருக்மான்னு சொல்கிற ஒரு ஓனர் கோட்டைப்பட்டணத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்போ, ஒரு 7-8 போட்டு போட்டிருந்தார், கஞ்சியை கரைத்து அவங்களுக்கு வாயில் ஊற்றி அதை திரும்பி இழுத்துட்டு வந்தார். அது என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. 6 நாள் கடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. குடி முத்து, திருநெல்வேலி அல்வா, மதுரை மல்லி, தஞ்சாவூர் பொம்மை, திண்டுக்கல் போட்டு, சாயல்குடி கற்பட்டி, மணப்பாறை முறுக்கு, கன்னியாகுமரி சிப்ஸ், இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுல்ல, அதே மாதிரி நம்ம பகுதிகளில் ஸ்பெஷல் ஆனது பார்த்தா கருவாடு. கருவாடு நிறைய ஊர்ல ஸ்பெஷலா தான் இருக்கும், ஆனா நம்ம ஊரு கருவாடுக்கு அதை விடவும் கொஞ்சம் ஸ்பெஷல் இருக்குன்னே சொல்லலாம். மீனை எப்படி கருவாடா மாத்தலாங்கிற வழிமுறை நம்மள பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க கேக்கலாம், மீனை உப்பு தண்ணில போட்டு கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு வெயில காய வச்சா கருவாடு ரெடி ஆகிரும், இது தெரியாமலா இருக்குன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் மீன்ல இருந்து கருவாடை தயார் பண்ணலாம், ஆனா பக்குவங்கிறது எல்லாருக்கும் ஒன்னு போல இருக்காதுல்ல, அதத்தான் சொல்றேன். இப்போ இந்த கருவாடை நம்ம பாக்கெட் போட்டு விற்பனை பண்ணா நல்ல லாபம் வரும்னு நமக்கு தெரியாம இருக்க கூடாதுல்ல, அதனாலதான் இன்னைக்கான நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில கருவாடை பேக்கிங் பண்ற தொழில தொடங்கணும்னா எப்படி கருவாடை நம்ம தரமானதா தேர்ந்தெடுக்கணும், சுத்தப்படுத்தணும், சுத்தப்படுத்தினத பேக் பண்ணி வெளியிடங்களுக்கு அனுப்பலான்னு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம ஊர்ல நிறைய பேர் இந்த கருவாட்டு தொழில பெரிய அளவுல வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல இருக்கிற பெண்கள் என்ன பண்ணலாம்னா, கருவாடை மொத்தமா வாங்கிட்டு வந்து அதை நம்ம பேக் பண்ணி அனுப்பலாம். முதல்ல இந்த கருவாடை வாங்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் பாக்கணும்னா, அந்த கருவாட்டோட நிறம், அதோட வாசம், அப்புறம் அதோட அமைப்பு, அப்புறம் அதை நம்ம எங்க வாங்குறோமோ அந்த இடத்தை பொறுத்து இருக்கு. முதல்ல அந்த கருவாடோட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்திலயோ இல்ல பழுப்பு நிறத்துல இருக்கணும். ஒரு தரமான கருவாட்டுல லேசான உப்பு அப்புறம் மீனோட வாசம் நல்லா இருக்கும். கருவாடு உடையாமலும் நல்ல உறுதியாமும் இருக்கும். எந்த கடையில நம்ம ரெகுலரா வாங்குவோமோ அதே கடையில நம்ம வாங்குறதும் ரொம்ப நல்லது. இப்படி நம்ம வாங்கின கருவாட்டை அதுல மண் எதுவும் இருந்துச்சுன்னா நல்லா அதை சுத்தப்படுத்திட்டு கருவாட்டுல இருக்கிற ஈரப்பதம் போனதுக்கு அப்புறம் கருவாடை பேக் பண்ற அலுமினியம் ஃபாயில்ல வச்சு நல்லா சுத்தி பேக் பண்ணணும். சோ இந்த அலுமினிய கவர் வச்சு பேக் பண்றதுனால கருவாடு ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பா நல்லா இருக்கும். முதல்ல நம்ம 100 கிராம், 250 கிராம், 500 கிராம்னு கருவாடை பேக் பண்ணி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைகளையும் கொடுத்து விற்பனை பண்ணலாம். நம்ம கருவாடை பேக் பண்ற கவர் கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்துச்சுன்னா இன்னும் கூட கருவாடு நல்ல விற்பனை ஆகும். சோ இது கூடவே நம்ம பேக்கிங் பண்ண கருவாட்டுல இது என்ன மாதிரியான கருவாடு, எந்த ஊர்ல உள்ள கருவாடு, இந்த கருவாட்டுல என்ன செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிற சமையல் குறிப்புகளையும் நம்ம இதுல குறிப்பிடலாம். அது மட்டும் இல்லாம ஒரு லேபிள் ஒட்டி அதுல இந்த கருவாடு என்னைக்கு பேக் பண்ணது, இது எவ்வளவு நாள் வரைக்கும் நல்லா இருக்கும், அதோட விலையையும் நம்ம குறிப்பிட்டு வச்சோம்னா ரொம்பவே நல்லது. இப்படி நம்ம ரெடி பண்ண கருவாட்டை நம்ம ஊர்ல இருக்கிற கடைகள்லயோ இல்ல வார சந்தையிலயோ இல்ல பெரிய சூப்பர் மார்க்கெட்லயோ கூட நம்ம கொடுத்து விற்பனையும் பண்ணலாம். இப்பெல்லாம் நிறைய பேர் பொருட்களை ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்றாங்க. நீங்களும் சமூக வலைதளங்கள்ல விளம்பரம் கொடுத்து கருவாட்டை விற்பனையும் செய்யலாம். இல்ல உங்களுடைய நண்பர் இல்ல உறவினர்கள் அவங்கள்கிட்டயும் கொடுத்து அவங்களோட சமூக வலைதளங்கள்ல போட சொல்லியும் நம்ம விற்பனை செய்யலாம். முதல்ல நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது சின்னதா ஆர்டர் எடுத்து வீட்டுல இருந்து அவங்களோட அட்ரஸுக்கு டெலிவரி பண்ற மாதிரி பாத்துக்கலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், இருந்தாலும் நாளடைவுல அது நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும். கருவாடுங்கிறது எப்பவுமே எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒன்னா இருக்கிறதால இந்த தொழில் செய்யறது மூலமா நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணின் நிகழ்ச்சி.

0: கடலடி
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
4: நேயர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்குது மதி. ஒரு பெண்ணுக்கு திருமண வயசு வரும்போது, அதாவது ஒரு 23-25 வயசு வரும்போது திருமணம் நடக்குதுன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. அதே இது அந்த பெண் வேலை பாக்குறவங்களா இருந்தாங்கன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் அதே வேலையை பாக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா திருமணம் ஆன உடனே முதல்ல போடுற கண்டிஷனே இந்த பெண் வேலைக்கு போக கூடாது, நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்க எந்த அவசியமும் இல்ல, இல்ல என் பையன் தான் கை நிறைய சம்பாதிக்கிறானே அப்புறம் ஏன் வேலைக்கு போயிட்டுன்னு இப்படி ஈஸியா கேட்டுருவாங்க. சோ ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஏத்த மாதிரி பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி நம்முடைய எண்ணங்களை கொஞ்சம் மாத்திக்கிட்டாலே போதும். திருமணம் குழந்தைங்கன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெண் வேலைக்கு போறாங்கன்னா அவங்களோட தேவைகள் அதிகமா இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். யாருமே விளையாடுறதுக்காகவோ இல்ல பொழுதுபோக்குக்காகவோ இல்ல வீட்டுல இருந்தா நிறைய வேலை செய்ய சொல்லிட்டு இருப்பாங்கிறதுக்காகவோ வேலைக்கு போறதில்ல. அவரவரோட தேவைகளை பொறுத்து அவங்க வேலைக்கு போறாங்க. ஒரு திருமணமான பெண் வீட்டுல இருக்கிறதும் இல்ல வேலைக்கு போறதும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்தான். சோ பெண்களுக்கு வீட்டுல வேலை செய்யறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. குழந்தைய வளர்க்கணும், வீட்டுல இருக்கிற வயசானவங்கள பாத்துக்கணும், காலையில எழுந்திருச்சு என்ன டிஃபன் பண்ணணும், மதியானம் என்ன பொரிய பண்ணணும், ராத்திரிக்கு என்ன சமையல் செய்யணும்னு டெய்லி யோசிக்கிறதே ஒரு பெரிய தலைவலி. இதுக்கு மேல துணி துவைக்கிறது, துவச்ச துணியை மடிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுன்னு தினசரி வேலைகளும் இருக்கும். சோ வீட்டுல 1000 வேலைகள் இருந்தாலுமே அதையும் பாத்துக்கிட்டு ஒரு பெண் வேலைக்கு போறாங்கன்னா அவங்கள நம்ம பாராட்டணுமே தவிர அவங்கள பத்தி அவதூறு பேசக்கூடாது. ஒரு பெண் வேலைக்கு போறாங்கன்னா அவங்க மேல வர தப்பான கண்ணோட்டத்தை நம்ம மாத்திக்கணும். யாரோ ஒரு பொண்ணுன்னு நம்ம பேசாம அதுவே நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா, நம்ம பொண்ணு, நம்ம அண்ணன் பொண்ணு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி அவதூறு பேசுறதுக்கு வாய் வராது. எவ்வளவு வேதனைக்கு மத்தியில ஒவ்வொரு பெண்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வேலைக்கு போற பெண்களுக்காக மட்டும் இதை சொல்லலங்க, வீட்டுல இருக்கிற தன்னோட குடும்பத்துக்காக உழைக்கிற ஒவ்வொரு பெண்களுக்குமே குடும்பத்தை நல்ல முறையில பாத்துக்கணுங்கிறது ஒரு சவாலான விஷயம்தான். வேலைக்கு போற பெண்களுக்காக மட்டும் இதை சொல்லலங்க, வீட்டுல இருக்கிற தன்னோட குடும்பத்துக்காக உழைக்கிற ஒவ்வொரு பெண்களுக்குமே குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணுங்கிறது ஒரு சவாலான விஷயம்தான். மீண்டும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
2: 2.
3: மொபைலா மொபைலா, அந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
2: 2.
3: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
2: ஹலோ, இப்ப எதுக்கு 2 பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
5: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 to 2 வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
8: நேர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. நம்ம நிறைய படங்கள்ல பாத்திருப்போம், இந்த குழந்தைங்க எல்லாம் கடத்திட்டு போய் கொத்தடிமையா வேலை செய்ய வைப்பாங்க, யாசகம் எடுக்க சொல்லுவாங்க, திருட சொல்லுவாங்க. சில பேரு பாலியல் செயல்களுக்காக குழந்தைங்களை ஈடுபடுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களோட உடல் உறுப்புகளை எடுத்து விக்கிறது, போதைப் பொருட்கள் விக்கிறதுக்காக குழந்தைங்களை பயன்படுத்துறது, இன்னும் நிறைய பேரு குழந்தைய பணையமா வச்சு காசு பறிக்கிறது, இப்படி நிறைய காரணங்களுக்காக குழந்தைங்களை கடத்துறத நம்ம பாத்திருப்போம். சமூகத்துல நடக்கிற விஷயங்களை தான் நம்ம திரைப்படங்கள்ல பாக்குறோம். திரைப்படங்கள்ல பார்த்தது போக இப்போ நம்ம பக்கத்திலையும் இது மாதிரியான செயல்கள் நடக்குதுன்னு நம்ம கேள்வியும் படுறோம். இப்படி மனுஷங்களை கடத்துறதுல இருந்து குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்புறம் பாலியல் தொழிலுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடத்தப்படுறத முற்றிலுமா தடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் ஒழுக்க நெறி பிறழ்தல் சட்டம். இன்னைக்கான நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில இந்த சட்டத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். 1956 பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளை சட்டத்துக்கு புறம்பா கடத்துறத கட்டுப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. 1987 ஜனவரி 26, அதாவது குடியரசு தின நாள்ல தான் இந்த சட்டத்தை ஒழுக்க நெறி பிறழ்தல் சட்டம் 1956 மாத்திருக்காங்க. இந்த சட்டத்துக்கு கீழ பெண்கள் மட்டும் இல்லாம ஆண் பெண் குழந்தைகளும் நீதி பெற முடியும். இந்திய தண்டனை சட்டப்படி ஒரு உரிமை பெற்ற பாதுகாவலர்கிட்ட இருந்து 16 ஒரு பெண்ணையோ இல்ல 18 ஒரு ஆணையோ உள்ளூர்லயோ இல்ல வெளிநாட்டுக்கோ கடத்திட்டு போனாங்கன்னா சட்ட பிரிவு 263 விதிப்படி இது குற்றமாகும். யாசகம் எடுத்து பொழப்பு நடத்தணுங்கிற நோக்கத்துல ஒரு குழந்தைய கடத்தினாலோ இல்ல அந்த குழந்தையோட உரிமையாளர்கிட்ட இருந்து காசு கொடுத்து குழந்தைய வாங்கினாலோ சட்டப்பிரிவு 363A படி இது ஒரு குற்றம்தான். யாசகத்துக்காக ஒரு குழந்தைய மாற்றுத்திறனாளி ஆக்கிட்டாங்கன்னா அது சட்டப்பிரிவு 363A(2)ன் படி குற்றம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் மற்றும் குழந்தைங்களை கடத்தப்படுறதும் கோட்பாடு 23ன் படி குற்றம் தானா. சோ இந்த மாதிரி ஒழுக்க நெறி பிறழ்தல் தடை சட்டம் பிரிவு 5ன் படி குழந்தைங்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்தினாலோ இல்ல பாலியல் தொழிலுக்காக கடத்தினாலோ அவங்களுக்கு 7 வருஷத்துல இருந்து 14 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் அபராத தொகையும் விதிக்கப்படும் சொல்லுது இந்த சட்டம். சோ இந்த சட்டம் தொடர்பா நம்ம புகார் அளிக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல சைல்ட் லைன் 1093 அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நம்ம புகார் பண்ணலாம். புகார் கொடுக்கறவங்களோட தகவல்கள் பாதுகாக்கப்படும். இப்படி குழந்தைங்களை விக்கிறதோ வாங்குறதோ குழந்தைங்களை வற்புறுத்தி வேலை வாங்குறதோ யாசகம் எடுக்க சொல்றதோ இல்ல குழந்தைங்களை தவறாக பயன்படுத்துறது இது எல்லாமே தண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்களா இந்த சட்டம் சொல்லுது. இது தொடர்பான புகார் அளிக்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல சைல்ட் லைன் 1093 கால் பண்ணி கூட நம்ம புகார் பண்ணலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் ஒரு மணி. இன்று செந்தமிழ் செல்வன் மற்றும் கனவே கலையாதே திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாண்டியம்மாள். நான் ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தது, சின்ன பல கிராமம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். என் கணவரும் கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்ன வந்து என்னையை பற்றி சொல்லணும்னா, எனக்கு சின்னப்பாலுமே முழுசாக தெரியாது. எத்தனை வீடு இருக்குது, வீடு எங்கே இருக்குது, யார் பேர், எந்த விவரமே தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே என் குழந்தைய நானும் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னை ஒரு பாமூன் ஊராட்சி மன்றத்தில் வந்து ஒரு வார்டு உறுப்பினராக ஊர்லேருந்து சுயேட்சையாகவே எடுத்து வச்சாங்க. அந்த நேரம் நிறைய அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு கண்டிப்பாக நினச்சேன். நிறைய பிஎம்ஏ வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 பேருக்கு வந்து 60 வருஷமாக அவங்க புறம்போக்கு இடத்துல தான் வீடு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 10 பேருக்கு வந்து நான் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் 24 லட்சம் ரூபாய்க்கு கடல் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு தடுப்பு சுவர் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்படி நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது எந்த ஆஃபீஸில் போய் எப்படி பேசணும், எப்படி போய் நம்ம மீனவர்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, நம்ம கிராமத்துக்கு என்னென்ன தேவைகளோ அதை போய் கலெக்டர் சந்திக்கிறது, மின்சாரத்தை பற்றி கேம்பில் போய் மின்வாரியத்தில் அவங்ககிட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கூறு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடியும் நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கலை. எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பை என் கிராமமும் கொடுக்குறாங்க. என் கிராமத் தலைவர் வந்து நான் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என் கூடவே வருவாங்க. அதேமாரி கிராமத்தில் என்ன நடந்தாலும் என்னை எங்கேயுமே என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்குமே மனு எழுதி கொண்டுக்கிட்டு போவோம். அப்புறம் அதேமாதிரி இந்த பாசி எடுக்கிறத பற்றி வெளிநாட்டில் இருந்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குதுல்ல, என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு. ஆனால் எனக்கு பாசி எடுக்க தெரியாது. அப்போ பாசி எடுக்கிற பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. பண்ணி அவர்கிட்ட பேட்டி கேட்பாங்க, எப்படி எடுக்கிறீ, இந்த தொழிலை பற்றி என்ன, இந்த தொழில் போகிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இதுக்கு மாற்று தொழில் ஏதாவது வேணுமா, எங்களால் ஏதாவது உதவி தேவைப்படுதா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வேலைகளும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து இவ்வளோ விஷயம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சவர்களுக்கு எப்போ முழுத்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று செந்தமிழ் செல்வன் மற்றும் கனவே கலையாதே திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று செந்தமிழ் செல்வன் மற்றும் கனவே கலையாதே திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று செந்தமிழ் செல்வன் மற்றும் கனவே கலையாதே திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கார்ப்பரேஷன் என்பார், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்பார், LIC பாலிசி என்பார், டேட் ஆஃப் பர்த்தையே மாற்றி சொல்வார், ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்பார், கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்பார், வெஜிடேரியன் என்பார், கேட்டால் நான் வெஜிடேரியன் என்பார், அம்மன் வயசு என்பார், ஐயனார் வயசு என்பார், எங்கு பார்த்து

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு சித்திரவெளி, சின்ன பாலத்திலிருந்து பேசுகிறேன். வயசு 50. கடலுக்கு ரெண்டு பேரும் மீனுக்கு தான் போவோம். ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கிடந்துட்டு வருவோம். ரெண்டு பேரும் வந்து இந்த மீனை கொடுத்துட்டு மறப்போறது. சின்ன போட்டுதே நம்மளுக்கு பெருசு இல்லை. சின்ன போட்டுனால இந்த தீவுக்குள்ளே போவோம். இப்படி தீவுக்கு போய் கடலில் போய் மீன் பிடிக்க போவோம், வருவோம். காற்று வந்துச்சுன்னா வர முடியாமல் நாங்கள் சங்காடி கிடந்தோம் ஒரு நேரத்தில். ரொம்ப கடலும் காற்றும் பொங்கிக்கிட்டு அந்த நைட்டு பூரா இல்லை, வலையை பிடிச்சிட்டு ஓடிடும்டுவா தான் மீன் பட்டுருச்சு. மீனை கழிச்சிட்டு ஓடும்டுவாக்க காற்று மழையும் வந்துருச்சு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம், குந்தாள முனைக்கு வந்தோம். வந்தோம் வர முடியலை, செத்துற முடியாது. இந்த நெசமாக கரை சேர முடியாது. சொல்லிட்டேன், பாயடிச்சு ஒடியாரம்போதே சொல்லிட்டேன், பாயை இழக்கிருங்க, பாயடிச்சு கொண்டா நான் தண்ணியில் பாய்ஞ்சி ஓடனிலாக்கு நான் பாய்ஞ்சிடுவேன் அப்படின்னு. அதோட பாயினா கிழிஞ்சிருச்சு. தாளை பார்த்து தன்னால் மர திருப்பியே தீவுக்க போயிட்டோம். அப்புறம் காற்றுக்குள்ள அந்த ஐயாவையும் ஆத்தாவையும் நேர்ந்து ஓ எப்படியோ தப்பி தவடி வந்துட்டோம். வந்து தான் இங்கே இருந்து கேட்கும்போது நீங்கள் வருவே வருவீன்னு இருந்தால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா தப்பிச்சு குப்பிச்சு வந்து பிள்ளைகளை வளர்த்தோம், வாழ்மையாக்கணும். அப்படி இன்னொரு தரப்பு வரும்போது நைட்டில் வரும்போது காற்று இல்லாமல் கிடந்துச்சு. நைட்டோட நைட்டு ஓடியாந்தோம். காற்று இல்லாமல் கிடந்தது எப்படி தான் கிடம்புச்சுன்னு தெரியலை. ஓயிடுச்சு பாலத்துக்கு இழுத்துக்கிட்டு. நான் அங்காரம் போட்டாலும் பிடிக்க முடியலை. மலைக்கில் குத்த வச்சுட்டு இருக்கிறேன், தாங்க ஒன்றுமே செய்ய முடியலை. நம்ம பாலத்து முனைக்கு போயிட்டு அங்கேருந்து நைட்டோட நைட்டாக இறங்கி இழுத்துட்டு வந்தோம். அப்புறம் கம்ப வச்சு போட்டு பார்த்தோம், நான் பொட்டலாக இருக்கோம், அதிலிருந்து இழுத்துட்டு வந்தேன் நைட்டில். அப்படின்னா போய் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கோம். எத்தனை புயல்லையே போய் போய் தப்பிச்சு வந்துட்டோம். இனிமேல் பொழைக்கிறது இனிமேல் கண்காணமாக தான் இருக்கிறோம். இனிமேல் வயசும் போயிருச்சு, நான் பொழப்பும் இருந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது RS வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: ஒரு துறவி அவர் என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் அது உடனே நடக்குமா? எந்த தெய்வத்தை நோக்கி ஒரு 2 நிமிடம் அவர் பிரார்த்தனை பண்ணா கூட அடுத்த நிமிஷம் எல்லாமே நடக்குமா? அப்ப அந்த நாட்டுடைய மன்னன் ரொம்ப ஆசைப்பட்டு ஓடி வந்து அந்த துறவி கிட்ட கேட்டிருக்காரு, நீங்க யார நினைச்சு பிரார்த்தனை பண்ணாலும் உடனே நடக்குமாமே? நீங்க எனக்காக பிரார்த்தனை பண்ணணும், என்னுடைய மனைவிக்காக பிரார்த்தனை பண்ணணும், என்னுடைய மகனுக்காகவும் மகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணணும், இந்த நாட்டுடைய பிரஜைகளுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணணும், தயவு செஞ்சு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டபோது அந்த துறவி சிரிச்சுட்டே சொன்னாராம், இப்படியெல்லாம் நான் பிரார்த்தனை பண்ணினா ஆண்டவன் இறங்கி வருவாருன்னு கூட எனக்கு தெரியாது. சரி, நீங்க நம்புறீங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந் மன்னனுடைய அவைக்கு வந்து அவையில மூலையில வைத்திருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய ஒரு உருவச்சிலைக்கு முன்னால வந்து விளக்கை ஏற்றி பூவை போட்டதுக்கு அப்புறம் கண்ணை மூடி ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. மன்னனுக்கு கொஞ்சம் ஒரு விதமாக மனசுல ஒரு ஐயோ அப்படின்னு இருந்தது, ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. மன்னனுக்கு சந்தோஷமே ஏற்படலை. நான் துறவியை பார்த்தேன், விலாவாரியா விளக்கமா அவர்கிட்ட சொன்னேன், நீங்க எனக்காக பிரார்த்தனை பண்ணணும், என் மனைவிக்காக பிரார்த்தனை பண்ணணும், மகனுக்காக பண்ணணும், மகளுக்காக பண்ணணும், நம்மளுடைய பிறந்த நாளுக்காக கோவிலுக்கு போகும்போது அம்மா நட்சத்திரம் பிறந்த நாள் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி ஆண்டவனுக்கு நினைவுபடுத்திட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காகவும் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில் இங்கே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரே வரியில் என்ன சொன்னாரு, ஆண்டவா எல்லாரையும் காப்பாத்துன்னு சொல்லி முடிச்சிட்டாரு, இதுக்காகவா நான் இவரை தனியா போய் அந்தரங்கமா இத்தனை விண்ணப்பம் வச்சேன் அப்படின்னு மன்னன் நினைச்சு வருத்தப்படும் பொழுது முகத்துல அது அப்படியே தெரியுது. சிரிச்சுக்கிட்டே அந்த துறவி சொன்னாராம், சரி சரி, உன் மனதுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரிஞ்சது, வாயன் உன் தோட்டத்து பக்கம் போலாம் அப்படின்னு கூட்டிட்டு தோட்டத்து பக்கம் போனா மன்னன் வீட்டு தோட்டம் எப்படி இருக்கும், அரண்மனை தோட்டம் அவ்வளவு அழகாக இருக்கு, பூக்கள் எல்லாம் நட்சத்திரங்களே உதிர்ந்து விழுந்த மாதிரி இருக்கு, வண்ண வண்ணமான பூக்களாக இருக்கு. ஆஹா அப்படின்னு பார்த்துட்டே துறவி வரும்பொழுது கேட்பார் இல்லாம ஒரு 2 நாள் தண்ணியே விடாம கொஞ்சம் வாடி போன ஒரு செடி இத்தனை அழகான செடிகளுக்கு நடுவுல இருக்கு. பார்த்து சிரிச்சுக்கிட்டே துறவி மன்னன் கிட்ட கேட்டாராம், எனக்கு ஒரு பானையில கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன் அப்படின்னு. மன்னன் தானா போய் தண்ணி கொண்டு வர மாட்டார் இல்லையா, யாரெங்கே அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் ஒரு பணியாளர் ஓடி வந்து குடம் நிறைய தண்ணியை கொண்டு வந்து கொடுத்த உடனே மன்னரை பார்த்து துறவி சொன்னாராம், எங்க அந்த செடிக்கு அந்த தண்ணியை ஊத்து பார்க்கலாம் அப்படின்ன உடனே செடியோட இலைகள்ல மன்னன் ஊத்தல, அப்படியே உதிர்ந்து விழுந்துடுமோ அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கக்கூடிய வாடிப்போன பூவோ அதனுடைய இதழ்களுக்கோ தண்ணீரை சொரியல. மன்னன் தண்ணீரை எங்க சொரிஞ்சான் அப்படின்னா மண்ணோட உறுதியா நிக்கக்கூடிய அந்த வேர் இருக்கிற பகுதியில தண்ணீரை சொரிஞ்ச உடனே துறவி கேட்டறான், ஆமா பூ வாடி இருக்கு, இலை வாடி இருக்கு, தண்டு வாடி இருக்கு, கிளைகள் எல்லாம் வருடி போயிருக்கு, அதை விட்டுட்டு ஏன்பா வேருக்கு தண்ணி ஊத்தின அப்படின்னு கேட்ட உடனே, வேருக்கு தண்ணி ஊத்தினா தன்னை போல அது மற்ற இடங்களுக்கு போயிடும் தானே அப்படின்னு சொன்னதுக்கு துறவி சிரிச்சுட்டே சொன்னாராம், அதனாலதான் நான் பண்ண பிரார்த்தனை கூட ஆண்டவா எல்லாரையும் காப்பாத்துன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணினேன்னா எல்லாருக்கும் போக வேண்டிய இடத்துக்கு போயிடும்னு. அந்த துறவியோட கதையிலிருந்து ஒரு சின்ன நீதியை நான் எடுத்துக்கிட்டு, நினைவுக்கு வேர் ஊத்திட்டோம் அப்படின்னா அந்த வேருக்கு நீர் ஊத்தினோம் அதை பாராட்டினோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அதனுடைய காய்க்கும் கிளைக்கும் கனிக்கும் பூவுக்கும் அத்தனையும் போயிடும்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: யார் சொல்றாங்க இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லி, யார் சொல்றாங்க விண்ணுலகம் அடைந்தார் அப்படின்னு? உங்க அத்தனை பேருக்குள்ளேயும் அவரை ஊத்தி ஊத்தி ஆண்டவன் ஒரு அமரத்துவம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நபர் நம்ம கூட வாழறத நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறோம். நம்ம ஒத்தொத்தர் உருவத்திலையும் தன்னுடைய கனவை அவர் மீண்டும் மீண்டும் நிறைவேற்ற முயற்சி பண்றத நினைச்சு கொண்டாடுறோம். சரி, நீங்க அந்த ஒரு சின்ன ஒரு மீன் சொல்லுவாங்க, மீன்குட்டி கடலுக்குள்ள இருந்துட்டு அவங்க அம்மாவை கேட்டுட்டே இருந்துதான், அம்மா கடல்னா எப்படிமா இருக்கும், அம்மா கடல்னா எப்படிமா இருக்கும் அப்படின்னு கேட்டுதான். அம்மா பக்கத்துல வந்து சொன்னாங்களாம், கடலுக்குள்ளேயே இருக்கிறதுனால உனக்கு கடல்னா என்னன்னு தெரியல. குழந்தைங்களா, நான் உங்ககிட்டயும் அதான் சொல்றேன். மிகப்பெரிய இந்த ஆலமரம், மிகப்பெரிய இந்த சமுத்திரம், மிகப்பெரிய தியாகத்தின் உருவமாக இருக்கக்கூடியதுக்குள்ளேயே நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு இதனுடைய அருமை தெரியாமல் போகலாம். எப்ப தெரியுமா இதனுடைய அருமை தெரியும்? ஒரு சீன பெருஞ்சுவரை கூட அது மேல நின்று பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகளும் சின்ன சின்ன ஓட்டைகளும் தெரியும். ஆனா அந்த சீன பெருஞ்சுவரை ஒரு சேட்டலைட்டினுடைய செயற்கைக்கோள்ல இருந்து படம் பிடிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், நீண்டமான மிக அழகான ஒரு நேர்கோடாக தெரியும். கல்வி சாலையில வந்து படிக்கும் பொழுது அந்த வயதுக்கே உரிய சின்ன சின்ன தயக்கங்களும் அச்சங்களும் ஐயங்களும் வந்து போறது சுலபம். ஆனா இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில போன குழந்தைங்க கிட்ட கேட்டு பாருங்க, ஏதோ இரண்டு கையாலையும் பராமரிச்சு பராமரிச்சு பொத்தி பொத்தி காப்பாத்தி காப்பாத்தி வச்சிருக்க கூடிய ஒரு நிரந்தரமான சௌக்கியமான சுகமான இடம் ஒண்ணு உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளிக்கூடத்தை நோக்கி மட்டும்தான் அவங்களுடைய கைவிரல்கள் நீளும். எதுக்குள்ள இருக்கும் போதும் அதனுடைய அழகு நமக்கு புரியாமல் போகலாம். அதனால நான் சொல்றேன், இதை முன்னுரையாக நான் சொல்ல வரல, இந்த தரத்தை அப்படியே காப்பாற்றணும் அப்படிங்கறதான் என்னுடைய சின்ன வேண்டுதல். நான் வந்தாலும் வராட்டாலும் பேசினாலும் பேசாட்டாலும் சூரியன் உதிக்கிற மாதிரி உங்களுடைய தரம் நிரந்தரமாக இருக்குங்கிறதுக்கு தான் நான் இந்த குடும்பத்திற்கு எனது வணக்கமும் வாழ்த்தும்னு தொடங்கினது. அடுத்தது குழந்தைங்க கிட்டையும் ஆசிரியர்கள் கிட்டையும் தாய் தகப்பன் கிட்டையும் வரேன். உங்க மூன்று பேரையும் சந்திக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய பெரிய ஆசை. உங்க முகங்கள் தெரியாம இருக்கலாம், ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் எந்த மேடையிலிருந்து பார்த்தாலும் ஒரு 13, 14, 15, 16 வயது குழந்தைகளுடைய தாய் தகப்பன் எல்லாருமே ஒரே ஜாடையா தான் இருக்காங்க. 13, 14, 15, 16 வயது உள்ள குழந்தைங்களுக்கு ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முகத்துல எல்லாமே ஒரே மாதிரி கவலை தான் இருக்கு, ஒரே மாதிரி நம்பிக்கை தான் இருக்கு, எல்லாரும் ஒரே ஜாடையா தான் இருக்காங்க. உலகத்தினுடைய எந்த பகுதியில போய் நின்னாலும் 13 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ஒரே அச்சில வார்த்தை மாதிரி தான் இருக்கீங்க.

0: தெய்வம் பேர் எழுதலை அப்படின்னா பருக்க சாப்பாடாக உங்க தட்டுக்கு வரலாம், பரிமாறப்படலாம், ஏன் உங்க கைக்கு கூட வரலாம். ஆனா கையில் இருக்கக்கூடிய கவலத்தை வாய்க்கு கொண்டு போகும் பொழுது விரலும் பல்லும் பட்டு கீழே விழக்கூடிய ஒரு பருக்கையாக கூட அது மாறலாம். உங்க பெயர் எழுதியிருந்தா மட்டும்தான் அது உங்களுக்குள்ள போகும் அப்படின்னு ஒரு சத்திய வாக்காக நம்ம நம்புறது எவ்வளவு பெரிய உண்மையோ அதே அளவு உண்மை இந்த தேதிக்கு, இந்த நிமிடம், இந்த வினாடி இந்த நபர்களை நான் சந்திப்பேன், இவர்களோட நான் பேசுவேன் அப்படிங்கிறது கூட நாம் பிறக்கும் போதே எழுதி வைக்கப்பட்ட சட்டமாக இருந்தா மட்டும்தான் எத்தனையோ இடையோர்களை தாண்டி நீங்களும் நானும் கண்டிப்பாக சந்திக்கணும் அப்படின்னு நல் ஊழ் எழுதினதுனால வந்திருக்கேன். அதனால குழந்தைகளை முதல்ல கையில எடுக்கிறேன்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது RS Voice என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: வாழ்க்கையினுடைய மிக மிக அழகான ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க. ஆண்டவருளால இளமை இருக்கு, ஆண்டவருளால ஆரோக்கியம் இருக்கு, ஆண்டவருளால இதை விட அழகான தாய் தகப்பன்னு கிடைக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஆண்டவன் பார்த்து பார்த்து உங்களுக்குன்னு பொருத்தமான தாயையும் மிக பொருத்தமான ஒரு தந்தையையும் இல்லையா, ஒரு நல்ல சகோதரனையும் சகோதரியும் அத்தையும் மாமியையும் சித்தியையும் பாட்டியையும் தாத்தாவையும் உங்களுக்காகவே ஆண்டவன் படைச்சிருக்கான். நீங்க வந்தது எங்களுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏதோ மனதுல சோர்வு வரும்பொழுது சின்ன சின்ன கோபங்கள் வரலாம், வாயில சில வன்கொடுமையான சொற்கள் வரலாம். வாழ்க்கைங்கிறத சிடுக்கு போட்ட ஒரு இடம், அதை தாண்டி வரும்பொழுது காலையும் மாலையும் சோர்வு தாங்காம நம்மளுடைய வருத்தங்கள் தாங்காம சில நேரங்கள்ல கோபமாக அது வெளிப்படலாம். ஆனா நீங்க வந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னு கற்பனை பண்ணி பாருங்க. பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் நீ உன் வீட்டுக்குள்ள வரும்பொழுது பிறந்த அன்று உன்னுடைய தாயும் தகப்பனும் எவ்வளவு பெரிய சந்தோஷத்துல இருந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட கேட்டுப்பார். 10 மாதம் அம்மா உன்னை வயிற்றுல வச்சுட்டு இருந்த போது உன்னை மட்டும் இல்லை வயிற்றுல வச்சுட்டு இருந்தாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக வரப்போற, மகனாக இருந்தால் எவ்வளோ பெரிய சாதனைகள் செய்ய போற, மகளாக இருந்தால் எவ்வளோ பெரிய சாதனைகள் செய்ய போற அப்படிங்கிற கனவையும் சேர்த்து தான் அம்மா 10 மாதம் சுமந்தாங்க. நீ பிறந்த போது அம்மாவுடைய கனவுகளும் பிறந்தது. ஒரு கணவனும் மனைவியுமா இருந்தவங்க இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு குழந்தைங்கள்லாம் அந்த வீட்டுக்குள்ள வரும்போது தான் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உங்களோடையே பிறந்தாங்க. உங்க பிறந்த தினத்தை அவங்க கொண்டாடும் போதெல்லாம் எதை தெரியுமா கொண்டாடுறாங்க? அவங்க அம்மாவா பிறந்த தினத்தை கொண்டாடுறாங்க, அவங்க அப்பாவா பிறந்த தினத்தை கொண்டாடுறாங்க. ஒரு மாமனார் மாமியார்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள் எல்லாம் தாத்தா பாட்டியாக பிறந்த நாள். இவங்க என்னுடைய கொழுந்தனாரு, இவங்க என்னுடைய மச்சினாரு, இவர் என்னுடைய நாத்தனார்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் அத்தையாகவும் பெரியப்பாவாகவும் சித்தப்பாவும் நீ பிறந்த போதும் உங்க கூட பிறந்தவங்க. அதை விட அழகான விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவன் ஏதோ போற போக்குல உங்க தலையில ஒரு விலாசத்தை எழுதி அந்த குடும்பத்துல போடல, உங்க தலையில ஆண்டவன் எழுதின எழுத்தே நீங்க பல பேருடைய தலையெழுத்தை மாத்தி எழுதுறதுக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பை உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது

மானின் கொழுதுவாறு தீருவாறு தாயிடுவாறு பறக்குதுவாறு கொப்புடுவாறு கம்புடுவாறு இப்படி அப்படி தாவுதுவாறு ஓடா ராஜா ஓடா ராஜா ஓடா ஓடா ஓடா ராஜா.

புரிவாரு புரிவாரு இப்படி எப்படி காவுது பாரு. ஓடா ராஜா ஓடா ராஜா ஓடா ஓடா ஓடா ராஜா.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: கண்ணாடி முன்னால இனிமே நிற்கும் பொழுதெல்லாம் உன்னை பார்க்கும் பொழுது ஒரு நபரா பார்க்காதீங்க. உங்களுடைய பெயர் ஒரு விபத்தாக இருக்கலாம், ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பது ஒரு விபத்தாக இருக்கலாம். அந்த முடிவு நீங்க எடுக்கல. இந்த வருடம் பிறக்கணும் அப்படிங்கிறது நீங்க முடிவு எடுக்கல. இந்த நாள் இந்த வினாடி எதுவுமே உங்க கைக்குள்ள வரல. இந்த தாய் தந்தைக்கு பிறக்கணும் அது கூட கிடையாது, அண்ணன் இப்படி இருக்கணும் சகோதரி இப்படி இருக்கணும் அது கூட கிடையாது. ஆனா இது எல்லாமே உங்களுக்காக ஆண்டவன் ஒரு இங்கு தீந்து போகாத, மை தீந்து போகாத, அழகாக எழுதக்கூடிய, திக்காத, திணறாத நல்ல ஒரு பேனாவை எடுத்து உட்கார வச்சு தலையில முத்து கோத்த மாதிரி தெய்வம் எழுதுனதுனாலதான் நல்ல தாய் தகப்பனுக்கும் நல்ல சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல தாத்தா பாட்டிக்கும் மட்டும் வாய்க்க பெறாம நல்ல பள்ளிக்கூடம், நல்ல ஆசிரியர்கள், நல்ல நண்பர்கள் அத்தனை பேரும் கிடைக்க அமோகமாக வந்து உட்கார்ந்துருக்கீங்க. குறைகளை பார்க்கறதுக்கு முன்னால நான் சொன்னேன், டூ வே டிராஃபிக் அப்படின்னு சொன்னேன், தெய்வ நம்பிக்கை அப்படின்னு. இனிமே கோவிலுக்கு போய் ஆண்டவா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கண்ணை மூடி கை கூப்பி பிரார்த்திக்கும் பொழுது கண்ணுக்குள்ள தெய்வம் மின்னல் வெட்டும். என் கண் முன்னால எம்முனால வந்து கையை கூப்பிச்சு கண்ணை மூடி நீ கேட்கும் போது ஒன்னு புரிஞ்சுக்கோ, உங்ககிட்டயும் நான் ஒன்னு கேட்டுட்டு இருக்கேன், உனக்கு கொடுக்கற எல்லாவற்றையும் நான் பார்த்து பார்த்து கொடுக்குறேன், பதிலுக்கு நீ என்ன எனக்கு கொடுக்க போற அப்படின்னு ஆண்டவன் உங்ககிட்டயும் கேட்டுட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ இடங்களுக்கு இத்தனை வசதியான வாழ்க்கை அமைஞ்சதே கிடையாது. காலையில நீங்க எழுந்திருச்சு வரும்போது அம்மா சமைச்சு போட்டதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னால ஒரு நாள் கூட அம்மா தட்டை வச்சுக்கிட்டு தான் சாப்பிட்டது கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு நாள் கூட அந்த தகப்பன் தன்னை பார்த்து அலங்காரம் பண்ணி நடந்தது கிடையாது. உங்களுக்கு ஒரு பொருள் தராம, உங்களுக்கு ஒரு கூரை தராம, நீங்க படுத்து தூங்காம, உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாகாம, உங்க பள்ளிக்கூடத்துக்கு கட்ட வேண்டிய கட்டணங்களை கட்டாம இந்த அம்மாவோ அப்பாவோ ஒரு நாள் கூட வாழ்க்கையை எங்களுக்கு வேணும்னு பார்த்ததில்லை. நீங்கெல்லாம் படிக்காத ஒரு புத்தகம் உங்கள் பள்ளிக்கூட லைப்ரரிக்கு அது கிடைக்குமே ஆனால் நான் ரொம்ப ஆசையாக சொல்லி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு புத்தகம் என்னுடைய வயது உள்ளவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு காலத்தில் ஆனந்த விகடனில் ரொம்ப அழகாக தொடர்கதையாக வந்த ஒரு நாவல், பூவண்ணன் அப்படிங்கிற குழந்தைகளுக்கான எழுத்தாளர் எழுதின ஆலம் விழுது அப்படின்னு ஒரு கதை புத்தகம். அந்த புத்தகம் கிடைக்கும் கண்டிப்பாக, ஆனந்த விகடனில் அதனுடைய பப்ளிகேஷன் இருக்கும்னு நம்புகிறேன் நான். என்னுடைய வயது நபர்கள் எல்லாம் அதை படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்க. அப்பாவும் அம்மாவும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் மாதிரி மாத்திட்டோம் நாம. அப்பாவும் அம்மாவும் கையை நீட்டின இடத்துல இருந்தெல்லாம் பொருட்கள் வாங்கி கொடுக்கணும். எது வாங்கி கொடுத்தாலும் இந்த சின்ன மனசுல மட்டும் திருப்தி ஏற்படவே ஏற்படாது. இது கேட்டு இது வாங்கி கொடுத்துட்டாங்களா, அதுக்கும் மேல ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்களா, கேட்டதை வாங்கி கொடுத்தாங்க, நான் கேட்கணும்னு நினைச்சு பார்த்ததை வாங்கி கொடுத்தாங்க, நான் பார்க்காமையே திரும்பின பொருளை கூட இது என் பையனுக்கு தேவைப்படுமோ பொண்ணுக்கு தேவைப்படுமோன்னு வாங்கி வாங்கி குமிச்சு ஏதோ ஒரு மால்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி தாயும் தகப்பனும் மாறி போன இந்த காலத்தை பத்தின கதையே அல்ல. அது 1950களில் பிறந்தவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு கதை, ஒரு 70-80களில் வந்த ஒரு கதை.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அடியம்மா ராஜாத்தி சங்கதி
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லட்சுமி, சின்னப்பள கிராமம். நான் வந்து சின்ன வயசுலேயே ஒரு 10 வயசுலனா கடலுக்கு நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டில் 10 வயசில் வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாரோடவும் மாதக்கணக்கில் தீவில் போய் தங்கியிருப்போம். அப்போ பிசினஸில் வந்து அந்த தீவு இருந்துச்சு. அந்த அப்போ வந்து நான் எங்களுக்கு நல்ல சுதந்திரமாக தொழில் பண்ணேன். அங்கே இருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறைய பேர், ஒரு 11 பேர் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். வரையில் வந்து சாயந்தரம் 3 மணிக்கு வந்தது. சாயந்தரம் 3 மணிக்கு வரையில் நல்லா நார்மலாக இருந்துச்சு. கடல் வந்து எப்போது மாதிரிக்கே நல்லா கிடந்துச்சு. வர வர வந்து கடல் சீற்றம் ஊடால வரையிலேயே மன்னாளிக்கு பள்ளித்தீவுன்னு சொல்லுவோம் அப்போ, இப்போ வந்து பூமர்ச்சன் தீவு. அது ரெண்டு தீவுக்கும் ஊடால வரையிலேயே அந்த கடல் சீற்றம் வந்து அதிகமாயிருச்சு. அதிகமாக ஆக ரெண்டு கடலும் வந்து இந்த ஒரு வள்ளத்தில் தண்ணி எடுத்து வச்சோம்னா 3 வத்தையுமே மொன்னா ஒன்றா வரையில உள்ளக்க ஓடிடுச்சு. தாழ்ந்த உடனே என்ன பண்ணால், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாமரத்தை பிடிச்சிக்கிட்டு தவிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம்னு சூழ்நிலையில் அந்த ஆழ்கடலில் நாங்கள் என்ன பண்ணுவோம், தத்தளிச்சு வரையிலையே ஒரு வள்ளம் வந்து ஒரு வத்தம் மட்டும் அப்படியே தவந்து போயிடுச்சு. ஏன்னு சொன்னால், எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த ஆங்கரை மட்டும் வெட்டி விட்டுட்டு ஆங்கர் கைத்து இந்த வத்தையில் நின்று பிடிப்பான்னு சொல்ல, என் முன்னாடி இருந்த அந்த கோயில் பூசாரி என்ன பண்ணாங்க, ஆங்கர் வெட்டி விடுறதுக்கு பதிலாக வத்தையில் இருந்த ஆங்கர் கைத்தை வெட்டி விட்டுட்டாங்க. வத்தை நகன்றுச்சு. அதோட நான் எங்கள் அக்கா பையன், 1.5 வயசு பையன், அவனைனா அதில் வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் தப்பி போனதே வந்து மறுபிறவி தான். அதனா வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது. சொன்னான்னு சொன்னால் எனக்கு கண்ணிலருந்து தண்ணி தான் வறுமை ஒழுசு, வேற ஒன்றும் இல்லை. ஐயான்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதில் வந்து பாதிக்கப்பட்டது வந்து 6 பேர் இறந்துட்டாங்க. 5 பேர் இறந்துட்டாங்க, 6 பேர் வந்துட்டோம். அதில் வந்து அந்த 5 பேருமே நம்ம கடற்கரையிலேயே வந்து முந்தல் மனைன்னு இருக்குல்ல, அந்த முந்தல் மனையிலேயே வந்து பாமலையே ஒதுங்கிடுச்சு. என்னோட வயசு வந்து இப்போ வந்து 56 வயசு. அப்போ 10 வயசுனால் 46 வருஷம் ஆச்சு. எங்களோட கஷ்ட சூழ்நிலையினால அந்த தீவுக்கு போகிறது, பாசி எடுக்கிறது, இந்த மாதிரிக்க ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் அப்போ வறுமையில் வாடினோம். என்னோட கஷ்ட நஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டவங்களுக்கு சின்னப்பாள கிராமத்தின் சார்பாக நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது RS வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: பூவண்ணன் அப்படிங்கிற குழந்தைகளுக்கான எழுத்தாளர் எழுதின ஆலம் விழுது அப்படின்னு ஒரு கதை பத்தம். ஏதோ ஒரு மால்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி தாயும் தகப்பனும் மாறி போன இந்த காலத்தை பத்தின கதையே அல்ல. அது 1950களில் பிறந்தவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு கதை, ஒரு 70-80களில் வந்த ஒரு கதை. இதே மாதிரி குழந்தைங்க தான் இப்போவாது குடும்பத்துக்கு ஒரு குழந்தை இருக்கு, ரெண்டு குழந்தை இருக்கு. அப்போ 3 குழந்தைகள் இருக்கக்கூடியது. அப்பா மட்டும்தான் சம்பாதிக்கிறாரு, அம்மா வீட்டில இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க. அதற்கு சம்பளம் இல்லாத மிகப்பெரிய பொறுப்பு அது. அப்போ இந்த குழந்தைங்க ஒவ்வொரு மாதமும் வந்து அம்மா கிட்ட பயங்கரமா போராடும், அப்பா கிட்ட போராடும். பள்ளியில சுற்றுலா போறாங்க, எனக்கு பணம் வேணும்னு கேட்கும். நண்பர்களோட போக எனக்கு பணம் வேணும்னு கேட்கும். ஏன்பா இப்படி கஞ்சமா இருக்கீங்க, ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்கும். அப்பாவுடைய சம்பளம் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு சம்பளம். அந்த சம்பளத்துல குடும்பத்தை நடத்தணும், 3 குழந்தைகளுக்கான செலவு பண்ணணும், பண்டிகைகள் வந்து போனால் அதற்கு மறக்காமல் நல்ல உடை எடுத்து கொடுக்கணும், விருந்தினர்கள் வந்து 10 நாள் உட்காந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பார்க்கணும், இடையில வரக்கூடிய கல்யாணத்தையும் திருவிழாவையும் மறக்காமல் நடத்தணும், நோய்வாய்ப்பட்டு யாராவது படுத்துட்டாங்கன்னா மருத்துவம் பார்க்கணும். இது அத்தனையும் அப்பா கொண்டு வர அந்த சொல்பமான சம்பளத்தில் தான். அப்பாவால் ஒரு கட்டம் வரும்போது தாங்கவே முடியல. 3 குழந்தைகளையும் கூப்பிட்டு வச்சு அப்பா என்ன சொல்கிறார் தெரியுமா, அடுத்த மாதம் சம்பளம் கிடைச்சவனும் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன், நீங்க 3 பேரும் 1 மாசத்துக்கு இந்த குடும்பத்தை நடத்துங்க. எனக்கு வெத்தலை போடுற பழக்கம் கிடையாது, புகைப்பிடிக்கிற பழக்கம் கிடையாது, காப்பி குடிக்கிற பழக்கம் கூட கிடையாது. அலுவலகத்துக்கு போய் சில நாட்களுக்கு ரொம்ப தளர்வாக போகும்போது, சில நாட்கள் ரொம்ப ரொம்ப ஓஞ்சு போகும்பொழுது ஒரே 1 மடக்கு காப்பி குடிக்கணும் அந்த கேன்டீன்லன்னு ஆசைப்படுவேன். இனி அதுவும் வேண்டாம், வாங்குற சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துறேன். 3 குழந்தைகள், 2 ஆண் குழந்தைங்க, 1 மகள் இருக்கா, ஆண் தான் பெரியவர், கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்களே சமாளிங்க அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஆகா அப்பா சம்பளத்தை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்க போறாரு, இனி நாம இந்த குடும்பத்தை நடத்துறோம் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சூழல் உங்க வீட்டில் வந்தா உங்களுக்கு சமாளிக்க முடியுமான்னு பாரு. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஏதோ பனங்காச்சி மரம் மாதிரி தாயும் தகப்பனும் அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. அவங்க படுற கஷ்டம் அவங்க யார்கிட்டயும் அவங்க சொன்னதில்லை. திரும்பி படுத்து நீ நல்லா தூங்கிட்டியான்னு பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க தங்க கவலைகளை அவங்க ரெண்டு பேர் காதுக்கும் விழாம பேசிட்டு இருக்காங்க. நான் பல நாட்கள் அப்பா அம்மாட்ட சொல்றது உண்டு, தயவு செஞ்சு குழந்தைங்க காது படுற மாதிரி உங்க கஷ்டங்களை சொல்லி பழகுங்க. என் குழந்தைக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு ஆண்டவனை கேட்காதீங்க, ஆனா நான் பட்ட கஷ்டம் என் குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு மட்டும் கேளுங்க. அப்பா அம்மா எப்பவும் சொல்றது உண்டு, ஆண்டவா என் குழந்தைக்கு கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு தாய் தகப்பன் பிரார்த்தனை பண்ணாங்கன்னா அது இயற்கைக்கு முரணான ஒரு வேண்டுதல். நானே தெய்வமா இருந்தாலும் அதுக்கெல்லாம் செவிசாய்க்க மாட்டேன். நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுங்கிறது ஒரு வேண்டுதல். என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது அப்படிங்கிறது இயற்கைக்கு முரணான வேண்டுதல். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அதற்குன்னு சில கடினங்களான கஷ்டங்கள் உண்டு. அந்த கஷ்டத்தை தாண்டி வரும்பொழுது மட்டும்தான் தங்கமே ஆனாலும் அடி வாங்கணும், வைரமே ஆனாலும் பட்டத்தீட்டப்படணும். கஷ்டங்களை தாண்டி தாண்டி குழந்தைங்க வரணும்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: இருக்கக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தைங்க ஒரு மாத சம்பளத்தை வாங்கி கையில வச்சுக்குவாங்க. அண்ணனுக்கும் தங்கைக்கும் தம்பிக்கும் ஒரே சந்தோஷம். ஒரு மாசம் இந்த குடும்பத்தை எப்படி நடத்தி அப்பாக்கு காமிக்க போறோம் அப்படின்னு. அப்பா ஒரு காசு கூட வாங்கல, அம்மா கொண்டு வந்து சீட்டை கொடுத்தாச்சு. என்ன மாதத்திற்கு உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடணும் அப்படின்னா என்னெல்லாம் தேவை? வீட்டு வாடகைக்கு என்னெல்லாம் தேவை? திடீர்னு வர விருந்தினர்களுக்கு என்னெல்லாம் தேவை? தீபாவளியோ பொங்கலோ வந்தா அதுக்கு என்னெல்லாம் தேவை? இடையில உங்க பிறந்த நாள் வந்ததுன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை? திடீர்னு கையோ காலோ வலிச்சு காய்ச்சல் வந்தா அதுக்கு என்னெல்லாம் தேவை? இந்த லிஸ்ட் எல்லாம் போட்டு பார்க்கும்போது பார்த்தா குழந்தைங்களுக்கு 5 பைசா கூட அப்பா சம்பளத்துல மிஞ்சற மாதிரி தெரியல. எப்படி இவங்க தாட்டினாங்கன்னு தெரியல. ஒரு வாரம் போறதுக்குள்ளேயே தலையெல்லாம் திரும்பி வர மாதிரி இருக்கு. தங்க கேக்குறா, நான் பள்ளிக்கூடத்தோட சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. இப்ப பார்த்தா சுற்றுலா எல்லாம் வேண்டாம்னு தோணுது. கையில தான் காசு இல்லையே, அப்பா கிட்ட 1 பைசா கேட்க முடியாது. அப்பா வெறும் சைக்கிளை பெடல் பண்ணிட்டு ஆபீஸ் வரைக்கும் போறாரு. ஒரு நாள் வந்து சொல்றாரு, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். காத்து அடிக்கணும், அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். நான் காப்பி குடிக்க கூட பணம் கேட்கல. அப்பா கையில கட்டிட்டு போற சாப்பாடு திருப்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொண்டு வருது. அப்பா போட்டிருக்கிற அதே உடைதான். இங்க கிழிஞ்சா பரவாயில்ல, செருப்பு திரிஞ்சு போனா தைச்சுக்கலாம். ஆச்சரியமா இருக்கு குழந்தைங்களுக்கு. இதுல கட்டுரை போட்டியில அந்த அண்ணா பரிசு வாங்குறான். ஆச்சரியம் என்ன அப்படின்னா, முதல் பரிசு உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது தமிழாசிரியர்கிட்டையும் தலைமை ஆசிரியர்கிட்டையும் போய் அந்த அண்ணா பக்கத்தில் போய் சொல்கிறான், எங்கள் அப்பா கிட்ட 1 மாதம் குடும்பத்தை நடத்துகிறோங்கிற பொறுப்பை நான் வாங்கிட்டேன். பணம் ஒன்றும் பத்திர மாதிரி இல்லை, எனக்கு புத்தகங்களோ பொருளோ வேண்டாம். என்னதை பரிசாக கொடுப்பீங்களோ அதை தொகையாக கொடுத்துட்டீங்கன்னா என் குடும்பத்துக்கு இதை என்னால் போட முடியும் அப்படின்னு அந்த சின்ன குழந்தை சொல்கிற மாதிரி 1 மாதம் அந்த குடும்பத்தை முடித்து ஆலம் விழுதுகளாக ஆலமரம் ஊன்றி நிற்கிறது. அதனுடைய வேர் மட்டும் இல்லை, அந்த ஒற்றை புள்ளிக்குள்ளேருந்து வெளியில் வந்து அந்த ஆலமரம் நம்பி நிற்கிறது வேற இல்லை. அதனுடைய விழுதுகள் எல்லாமே அதிலிருந்து விழும் துகள் எல்லாம் விழுதுகளாக இருக்கிறதுனால அந்த விழுதுகளை நம்பி நிற்கிறது ரொம்ப அழகான ஒரு நாவல். நான் எல்லா பள்ளிக்கூட நூலகங்களையும் வைக்கணும்னு ஆசைப்படக்கூடியது. குழந்தைங்க எடுத்து படிக்கணும், கையில் பிடிச்சி படிக்கணும். இதை விட நல்ல அம்மா உங்களுக்கு வாய்க்க முடியாது, இதை விட நல்ல அப்பா உங்களுக்கு வாய்க்க முடியாது, இதை விட நல்ல குடும்பம் வாய்க்க முடியாது. தயவு செய்து வாழ்க்கையில் வரக்கூடிய வசதிகளை நல்லதுன்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. வாழ்க்கை ரெண்டையுமே உங்க கையில கொடுக்குது. பக்கத்துல வந்து உள்ளங்கைய பிரிச்சு ஒரு கையில ஒரு விஷயத்தையும் இன்னொரு கையில இன்னொரு விஷயத்தையும் ஆண்டவன் கொடுத்து இருக்க மூடி வச்சிடறான். வச்சுட்டு எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாததுனால பெரும்பாலும் சுகத்தையும் வசதியையும் வாழ்க்கையா தப்பா நினைச்சு கால் சறுக்கிற வயசு உனக்கு. ஆனா இன்னொரு கையில தெய்வம் என்ன கொடுத்துருக்கு தெரியுமா? கஷ்டங்களை கொடுத்துருக்கு, வாழ்க்கையினுடைய போராட்டத்தை கொடுத்துருக்கு. எப்பவும் சொல்வோம், மூத்தோர் வாக்கும் முதுநெல்லிக்காயும் முதலில் கசக்கும். உன்னை தாண்டி போய் உன் வயது தாண்டி போன பெரியவங்க கைய பிடிச்சு கண்ணை பார்த்து உங்ககிட்ட சொல்ற ஒவ்வொரு அறிவுரையும் கசப்பா இருக்கும். தொடங்கிட்டீங்களா? மறுபடியும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு பல்ல கடிக்கணும் தோணும். கண் கண்ட தெய்வமா இருக்கிறது நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பனாக மட்டும்தான் நமக்கு தெரியும். நம்ம நண்பனை மனசு கொண்டாடி கொண்டாடி பார்க்கும். உலகமே நம்ம நண்பன் மாதிரி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. உன் நண்பனுக்கு 9 வயசுதான் ஆச்சு. உன் நண்பனுக்கும் அப்பா அம்மா மேல ஒன்னளவே கோவம் இருக்கு. உன் நண்பனுக்கும் உன்ன மாதிரியே ரொம்ப நாள் ரொம்ப நேரம் தூங்கணும்னு ஆசையா இருக்கு. உன் நண்பனுக்கும் உழைக்காம கையில ஒரு மந்திரக்கோலை வச்சு ஒரு சைட் டு சைட்னா உலகத்தினுடைய உச்சியில போய் நிக்கணும்னு ஆசையா இருக்கு. இது எதுவுமே நடக்காதுன்னு அவனுக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். அதனால தான் நீங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கீங்க. அதுதான் பிரச்சனையே. அம்மா கிட்ட கேட்டா அம்மா என்ன சொல்வாங்க தெரியுமா? என் பையன் தங்க கட்டி, என் பையனோ பொண்ணோ ரொம்ப நல்லவங்க, அவங்களுடைய நண்பர்கள் தான் சரியில்லை அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாங்க இல்லையா? நண்பனோட அம்மா அப்பாட்ட போய் கேட்டுப்பாரு. அந்த நண்பனோட அம்மா அப்பாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் என் பொண்ணு தங்க கட்டி, அவனுடைய நண்பன் தான் சரியில்லை அப்படின்னு. ஆக நீ நண்பர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் உன்னளவே பலவீனம் உள்ளவர்களாக இருந்தால், உன்னளவே அச்சப்படுறவங்களாக இருந்தா, உன்னளவே வாழ்க்கையில் உழைப்ப தொடம இருக்கக்கூடிய கோழைகளாக இருந்தா, கண்டிப்பாக இரண்டு கோழைகள், மூன்று கோழைகள், நான்கு கோழைகள், ஐந்து கோழைகள், ஆயிரம் கோழைகள் ஒன்னா உட்கார்ந்தாலும் ஒரு தைரியசாலிக்கு ஈடாகாது.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நம்ம கடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமூக

0: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது RS வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: மேடையில வந்து நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஆடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், மறக்காம ஆடுறதுக்கு இன்னொரு தைரியம் வேணும், சிரிச்சுக்கிட்டே ஆடுறதுக்கு இன்னொரு தைரியம் வேணும், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியம் எதுவும் இல்லாம போகும்போது தான் நாம தனியா நகர்ந்து உட்காரணும். அப்போ இந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்ல வந்தது இதுதான், மிகப்பெரிய வாய்ப்பு தான் வாழ்க்கை. விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா 10 வருடம் கழிச்சு இதே மாதிரி வெளியிலேருந்து யாரையோ கூட்டிட்டு வந்து உங்களுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய நிலைமை மாறும். 11ஆம் வகுப்புலையோ 12ஆம் வகுப்புலையோ 9ஆம் வகுப்புலையோ 10ஆம் வகுப்புலையோ படிக்கக்கூடிய ஒரு மாணவனோ மாணவியோ, அதுலேயும் உதவித்தொகை பெற்ற ஒரு மாணவனோ மாணவியோ 10 வருடம் கழித்தோ 12 வருடம் கழித்தோ இங்கே வந்து நின்று மிக உயரமான ஒரு பொறுப்பில் நின்று, நான் 10 வருடங்களுக்கு முன்னால் எங்கேயோ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மேடம் வந்து பேசும்பொழுது உதவித்தொகை அவங்க முன்னால் வாங்கிட்டு போய் உட்காரும் பொழுது என் காதில் கேட்குற மாதிரி சொன்னாங்க, பெரிய நபராணி வரணும், மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும், இந்த பணத்தை நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வழியில் பயன்படுத்தணும்னு என் காதுபட சொன்னாங்க. அவங்க சொன்னதை நான் உள்ளத்தில் வாங்கி விதை மாதிரி விதைச்சிருந்தேன். 12 வருஷம் கழித்து மரம் மாதிரி இங்கே வந்து உங்கள் அத்தனை பேர் முன்னால் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த நேரத்தை பொண்ணா கையில் எடுத்துக்கோங்க. எது போனாலும் திரும்பி வரும், ஆனா போன நேரம் யானை கட்டினாலும் விழிச்சாலும் வராது. யானை கட்டி 100 யானையை கட்டி நீங்கள் இழுத்தாலும் கண்ணால் காணலாம், இல்லை காணொளியில் பார்க்கலாமே தவிர, கற்பனையில் நினைவு கோரலாமே தவிர, அத்தனை பேரும் தேர் கட்டி இழுத்தா தெய்வம் கூட வரும், போன காலம் வரவே வராது. அது புரிஞ்சதுன்னா போதும், கிடைக்காம கிடைச்ச நிமிஷம் எனக்கு இது, தங்கம் மாதிரி கையில் கொடுத்துருக்கிற வாய்ப்பு இது, என் கையில் ஆண்டவன் ஒரு உத்தரவாதம் வாங்கியிருக்கான், எங்கள் அப்பா அம்மா மூலமாக இந்த உத்தரவாதம் வாங்கியிருக்கான், பெரிய நபராக வருவேன், இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கான பெரிய செயல்களை செய்ய வேண்டிய ஒரு நபராக வருவேன் அப்படிங்கிற விதையை தயவு செஞ்சு இன்னைக்கு மனசுக்குள்ளே போட்டுக்கோங்க. வறுமை ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஏழ்மை ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சொல்லப்போனால் பல நேரங்களில் பெரிய தலைவர்கள் உருவாகணுங்கிறதுக்காகவே ஆண்டவன் ஒரு ஏழை குடும்பத்தில் அவங்கள பிறக்க வச்சானோ அப்படின்னு கூட எனக்கு ஆச்சரியம் தோணும். ஒரு ஏழ்மையை அனுபவிச்சவனுக்கு மட்டும்தான் ஏழைனா யாருன்னு தெரியும், வறுமையை அனுபவிச்சவனுக்கு மட்டும்தான் வறியவனுடைய கஷ்டங்கள் புரியும், பசியினால நொந்தவனுக்கு மட்டும்தான் பசினா என்னன்னு தெரியும், வயிறும் முதுகும் ஒட்டி போற வலி அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடை எல்லா குழந்தைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு மூலையில் வச்சிருக்கக்கூடிய மண்பானையில் இருக்கக்கூடிய தண்ணியை ஒரு டம்ளரில் மோந்து மோந்து அம்மா குடிக்கும்போது குழந்தைங்க தப்பா நினைக்கும், என்ன நினைக்கும் தெரியுமா, எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு 5 வயசு இருக்கிற குழந்தை கற்பனை பண்ணலாம். அந்த குழந்தைய 10 வயசும் 15 வயசும் ஆகும்போது தெரியும், இருந்த ஒரு கவளம் சோத்தையும் எனக்கு எங்கள் அம்மா போட்டுட்டா, மிச்சம் காயற வயிற்றுக்கு தண்ணியை ஊற்றி ஊற்றி தான் அதை சரி பண்ணுறா, இனி எங்கள் அம்மா தண்ணியை குடிச்சு பட்டினியை போக்கக்கூடிய நிலைமை போகணும், ஊருக்குள்ள எந்த அம்மாவும் பட்டினி கிடக்க கூடாது அப்படின்னு நீ முடிவு பண்ணணும். அதற்கு தான் வருமே.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: டே, அத சொல்ல.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: என் பேர் ரிஷ்டிகா, நான் பிரான்சிஸ்லேருந்து பேசுகிறேன். எனக்கு 24 வயசாயிட்டு. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னா கொரோனா சம்பவம். 2020 வந்து கொரோனா ஃபீல்டில் தான் நான் வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு ட்ரைனிங் போனேன். ட்ரைனிங் போனால் ட்ரைனிங் போன இடத்துல வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. அப்போது நாங்கள் எடுத்துட்டோம், பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு நார்மலாக ஈவினிங் போல் வந்துட்டோம். மறுநாள் மார்னிங் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஃபோன் வருது, நாங்கள் பிளட் எடுத்த பேஷண்ட்டுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு. என்ன பண்ணணுமே தெரில. உடனே சார் என்ன பண்ணுறாரு, ஒரு மாத்திரையை கொடுக்காரு, இதெல்லாம் எல்லோரும் போடுங்கன்னு இந்த அன்னைக்கு டியூட்டியில் இருந்த எங்கள் 5 பேருக்கும் கொடுக்காரு. நாங்கள் 5 பேரும் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு அடுத்து ஒரு காமெண்ட்ல எங்கள் சார் சொல்கிறாரு எல்லாரும் உடனே வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போட்டிருந்த அந்த கொரோனா ஃபீல்டுக்கு தான் போட்டிருப்போமே இந்த மாஸ்க்கு ஈஸ்க்கு, நாங்கள் சாக்ஸு, எங்களோட கொரோனா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அங்கேயே வச்சு கம்ஃபர்ட் வச்சு டெட்டல் வச்சு துவச்சு கொடியில் காய போட்டுட்டு நாங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் துவச்சிக்க வச்சு காய போட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு நம்மளை சும்மா விட மாட்டாங்கல்ல, கொரோனா ஃபீல்டில் வேலை பார்த்துருந்தனால இவங்க வாசல்லையே மஞ்சள் தொறியை வச்சு வெப்பதையை வச்சு அதை கையை கழுவ வச்சு இதை சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டோம். அதோட எங்கள் சார் சொல்லிட்டாரு நீங்கள் வர வேண்டாம், கொரோனா டெஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வீட்டில் எல்லாத்தையும் அழுவுறேன், ஒரு வேளை எனக்கு கொரோனா வந்துருமாம்மா, கொரோனா இருக்காமா, கொரோனா வந்துருமான்னு. இவங்கெல்லாம் கடந்து சிரிக்கிறாங்க, எங்கள் அம்மாலாம் பக்கத்தில் ஏரியெல்லாம் சிரிக்காங்க, கொரோனாலாம் வராது, அப்படியே வந்தாலும் பார்த்துக்கரலாம் அப்படின்னு. டெய்லி ஒவ்வொரு மாத்திரை அந்த கொரோனானால மாத்திரை கொடுக்குறாங்க, வேப்பில கஷாயம் கொடுக்குறாங்க, என்னென்னத்தையும் அரைச்சி கொடுக்குறாங்க, பப்பாளி எல்லாம் அது இதுன்னு தடுக்கிறதுக்கு. அதோட அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். காலையில் ஆனால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, சாயங்காலம் ஆனால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 4 நேரம் சுடுதண்ணியில் குளிக்க வைப்பாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருப்போம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்கள்லாம், எதனால் உங்கள் பிள்ளை வேலைக்கு போல, எதனால் வேலைக்கு போலன்னு நோண்டி நோண்டி நம்மளை வந்து கேட்பாங்க. அப்போ மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியாது இப்படி இருக்குது அதனால வீட்டில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, சும்மா உடம்பு சரியில்லை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மனப்பயத்தோடய நான் வாழ்றேன் வீட்டுக்குள்ளே. ஒவ்வொரு நாளும் வீட்டில் சொல்லும்போது அம்மாலாம் சொல்கிறாங்க ஒன்றும் நடக்காது, எது நடந்தாலும் அம்மா பார்த்துக்கிறேன் அப்படி. ஆனால் உள் மனசில் உள்ள பயம் எனக்கு தான் தெரியும். ஒருவேளை நம்மளுக்கு எதுவும் ஆயிருமோ, இந்த கொரோனாவில் நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்களோ, எங்கேயும் தூக்கிட்டு போய் நம்மளை கண்காணாத தேசத்தில் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்கிற மனப்பயத்திலேயே நான் வாழ்ந்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம்னா, எனக்கு 27 வயசாகி நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என் வாழ்க்கையில் இந்த கொரோனா சம்பவம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
2: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
1: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
3: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
4: எதுக்கியா?
3: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் OSIFM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒலிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துரும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. அவள் குழல் உதித்திடும்.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
2: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
1: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறம்
3: நான் ஜான் ஹோரே.
2: அடுத்ததான் இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன கேம் விளையாட போறோம்னா, நாங்கள் வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல தொடங்குற 5 பாடல்கள் வந்து நீங்க சொல்லணும். சரி, ஃபர்ஸ்ட் மொத எழுத்து வந்து நம்ம ஜான் ஹோரே தம்பி சொல்லுவாங்க.
3: தெரியலக்கா, நீங்களே சொல்லுங்க.
2: சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். மா, அந்த எழுத்துல வந்து ஒரு 5 பாடல்கள் வந்து சொல்லணும். உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்க. 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, இல்லைனா பிஸியா இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்துதான் இன்னைக்கான விளையாட்டு தகவலை வந்து நம்ம ஜான் ஹோரே தம்பி சொல்லுவாங்க.
3: ஓகேக்கா, இப்போ டிஎன்பிஎல் மேட்ச் போயிட்டு இருக்குல்ல, அந்த மேட்ச்ல நேத்து நடந்த ஒரு மேட்ச் பத்தி சொல்ல போறேன். அதாவது RKW, அதாவது ரூபி காஞ்சி வாரியர்ஸ் விசஸ் மதுரை பேண்டர்ஸ், இவங்களுக்கு தான் முதல்ல போட்டி நடந்துச்சு. இதில் டாஸ் வின் பண்ணது யார் அப்படின்னா, மதுரை பேண்டர்ஸ் டாஸ் வின் பண்ணி நாங்கள் முதல்ல பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 ஓவர் போயிட்டுருக்கும்போது இவங்க 49 அடித்து 1 விக்கெட் விழுந்துருந்துச்சு. அந்த டைமில் ரொம்ப மழை பெஞ்சனால இந்த மேட்ச் அப்படியே இதாகிடுச்சு, எந்த ரிசல்ட்டுமே இல்லாமல் ஆயிடுச்சுக்கா.
2: சரி ஓகே, அடுத்ததான் வந்து நாங்கள் கேமுமே சொல்லிட்டோம். நாங்கள் வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல தொடங்குற 5 பாடல்கள் நீங்கள் சொல்லணும். நாங்கள் கேள்வியுமே கேட்டுட்டோம், மா எழுத்துல வந்து தொடங்குற 5 பாடல்கள் வந்து சொல்லணும். அடுத்ததா ஓம் படத்துலேருந்து பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அப்பாஸ். 1995 கடற்கரைக்கு வந்தேன். 1995 போகும்போது எனக்கு வேலை கொடுத்தது எப்படி வேலை, ஜூஸ் வாங்கி கொடுக்க ஆளுக்கு கஷ்டப்பட்டு வந்தது. சாயந்தரம் 4 மணிலேருந்து வந்து ஆரம்பிச்சிடும், நைட்டு 10 மணி முடியும் வேலை. இந்த காரில் புறக்கணும், ஆள் புறக்கணும், எங்களுக்கு வேலை முடிய நைட்டு 1 மணி ஆயிரும். அப்போ சம்பளம் எங்களுக்கு 50 ரூபா கொடுத்தாரு. அந்த 50 ரூபா சம்பளம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ செலவு கம்மி தானே. அப்போ மாட்டு வண்டி டாக்டர்லாம் அப்போ இல்லை. அப்போ மாட்டு வண்டி இருக்கு, நம்ம சுது மண்டல தீட்டு விடுவோம். நாங்கள் பாதி மாட்டு வண்டி ஏற்றுவோம், 10 பேர் இந்த கையில் தீட்டு விடுவோம், அப்படி எடுத்துட்டு வருவோம். ஆனால் அப்போ இருந்த வேலை இப்போ இல்லை, பாதி வேலை. அப்போ முக்காசி வேலை, ஒரு 3 வேலைக்கு இப்போ காமாசி வேலை தான். நைட்டு 10 மணியாக 11 மணியாக வேலைச்சு போவேன். நாங்கள் இங்கேயே படுத்தோம், அங்கேயே படுத்தோம், கடைக்கல்லி. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நான் ஒரு திருவிழா போனேன், நைட்டு வேலையை முடியாது. நேரத்தில் போட்டில் ஒரு போட்டில் பாட வர நினச்சி பார்த்தோம். இன்னும் ஃப்ரெண்டு மாதிரி வந்தால் கூப்பிட்டாங்க. இப்போ 10:30 அந்த ஒரு போட்டில் சங்கம் வர நினச்சி பார்த்தோம். அந்த அன்னைக்கு பார்த்தா 3 வீடு சங்கம் வந்துச்சு. நான் வெறும் எடுத்து போட்டு ஒரு 2 டவுன் பஸ்ஸை பிடிச்சி போனேன். வலிக்க நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்று பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்லயே கிடைக்குது. திருக்கோழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
4: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
3: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தை இன்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
7: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம்
8: நான் ஜான் ஹோரே.
7: அடுத்ததான் நம்ம கூட பேச வந்து ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ஆமாக்கா, மா வந்து நெடில் எழுத்துக்கா.
8: ஒன்னு
7: மட்டும் சொல்லிருங்கக்கா.
8: என்ன
7: பாடல் வேணும் கா? கண்டிப்பா கொடுத்துடலாம் கா.
8: நன்றி, வணக்கம்.
7: நம்ம தமிழரசி அக்கா வந்து ரெண்டு நெடில் பாட்டுகள், ரெண்டு நெடில் எழுத்துல மா அந்த பாட்டுகளும் ரெண்டு குறியில் எழுத்துக்களும் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததா வந்து நம்ம ஜான்ஹோரே தம்பியுமே இப்ப வந்து ஒரு புது புக் ரீட் பண்றீங்களே.
8: ஓகேக்கா, அது பேர் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த புக்கோட பேரு ஹைடி. இது யார் எழுதுன அப்படின்னா ஜொஹானா ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதினாங்க. இதுக்கப்புறம் இத தமிழ்ல மொழி பெயர்ப்பிச்சவங்க யார் அப்படின்னா
7: சுகுமாரன்.
8: ஓகே, கரெக்டு. மூணாவது தலைப்பு, வெளியே ஆடுகளுடன். பரனில் பொற்களால் மூடிக்கொண்டு படுத்திருந்த ஹைடியின் மேல் வட்ட வடிவ ஜன்னல் வழியாக சூரியன் விழுந்தது. ஒரு நிமிடம் அவளுக்கு எங்கே இருக்கிறோம் என்பதே தெரியவில்லை. விசில் சத்தமும் ஆடுகளின் இறைச்சலையும் கேட்டவுடன் தாத்தா வீட்டில்தான் இருப்பதை ஹைடி உணர்ந்தாள். அவனுடன் மலைக்கு போகிறாயா என்று தாத்தா ஹைடியை கேட்டார். அவள் மகிழ்ச்சியில் குதித்தாள். ஆனால் நீ உன்னை சுத்தமாக்கி கொண்டு போ, இல்லை என்றால் சூரியன் உன்னை பார்த்து சிரிக்கும் என்றார் தாத்தா. தொட்டியில் கிடந்த நீரில் ஹைடி முகம் கை கால் கழுவினாள். இப்போ சூரியன் என்னை பார்த்து அழுமா என்று சிரிப்புடன் கேட்டா. தாத்தா துண்டால் அவளை துடைத்து விட்டார். ஒரு பையில் பெரிய அளவு ரொட்டி துண்டையும் வெண்ணெய் துண்டையும் வைத்தார். அதோடு ஒரு கிண்ணத்தையும் வைத்தார். லிட்டில் ஸ்வானிடம் இருந்து பாலை கறந்து ஹைடிக்கு கொடு என்று பீட்டரிடம் கூறினார். ஆடுகளுடன் அவர்கள் கிளம்பினார்கள். மலைக்கு மேல் கருத்த நீலவானம் தெரிந்தது. மலர்கள் பறித்து கொண்டு வந்ததால் ஹைடி பின்தங்கியே இருந்தாள்.
7: சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து அடுத்த பகுதியில் வந்து நம்ம ஜான்ஹோரேப் தம்பி வந்து அடுத்தது அந்த ரீட் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுவாங்க. அடுத்ததான் வந்து நான் வந்து அப்பளே கேட்ட கேள்விக்கு நம்ம சாதிக்கண்ணா வந்து மெசேஜ் மூலியமாக பதில் சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கார வேளா, மாங்குயிலே பூங்குயிலே, மாறுகோ மாறுகோ மாறுதடி, மாசி மாதம்தான், மாரியம்மா மாரியம்மா அந்த பாட்டுன்னு சொல்லி ஐந்து பாடல்கள் அவங்களுமே சொல்கிறாங்க. அவங்களுமே விடுதலை படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்ததான் வந்து நானுமே ஒரு ஊட்டச்சத்து தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே ஒரு சமையலில் சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். சரி, நீங்கள் பட்டர் பீன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
8: ம், சாப்பிட்ருக்கீங்கக்கா.
7: சரி, அதை வந்து எப்படி சாப்பிடுவாங்க?
8: சில நேரம் கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க.
7: சரி ஓகே, அதாவது பீன்ஸ் மாதிரி அதை உரிச்சோன்னு வந்து உள்ள பீன்ஸில் இருக்கிற மாதிரி விதை இருக்கும். அந்த விதையை தான் வந்து சமைச்சு சாப்பிடணும். இதில் வந்து புரதம், நார் சத்து, இரும்பு சத்து, அப்புறம் வந்து பொட்டாசியம்னு நிறைய இருக்குது. நம்ம உடம்பில் வந்து வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு, அப்புறம் பிளட் ப்ரெஷரை வந்து கரெக்டாக வச்சுக்க இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இதை அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்டோம்னா இதில் இருக்கிற அந்த அதிகப்படியான புரதம், அப்புறம் வந்து கார்போஹைட்ரேட் வந்து உடல் எடையை கூட்டலாம், அப்புறம் வந்து செரிமான கோளாறுகள் வந்து ஏற்படலாம், வயிறு வந்து ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட ஏற்படும். இந்த பட்டர் பீன்ஸை வந்து நல்லா வேக வச்சு பொரியல் பண்ணி, அப்புறம் வந்து மசாலா கறி, குழம்பு, குருமா, கூட்டுன்னு நிறைய வகையில் வந்து சமைச்சு சாப்பிட்லாம். இதை தாண்டி வந்து நம்ம சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம். அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியதான், அதாவது சந்தைகள், காய்கறி கடைகள் எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடியதான். சரி, அடுத்ததான் வந்து கேள்வி என்ன கேட்கலாம்?
8: கேள்வி என்ன கேட்கலாம்?
7: சரி, சா.
8: ஓகே அக்கா.
7: சா நெடில். சா நெடில் எழுத்துல வந்து உங்களுக்கும் பாட்டு தெரியும்னா கால் பண்ணுங்க. 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி, கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம தமிழரசி அக்கா கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: வானொலி
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:30 ஆயிடுச்சு. கேட்டுட்ருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா,
2: மற்றும் நான் ஜான் ஹோரேப்.
1: அடுத்ததாக வந்து நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்து ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன கேம்னு சொல்லிடுங்க.
2: இன்றைக்கி வந்துட்டு ஒரு எழுத்து ஒன்று சொல்லுவோம், அதிலிருந்து ஒரு 3 படங்கள் நேரில் சொல்லணும்.
1: நாங்கள் வந்து ஒரு எழுத்துமே சொல்லியிருந்தோம், அதாவது சா நெடில் எழுத்துன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து ஆண்டனி அப்படின்னு ஒரு அண்ணன் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க, பதில் சொல்லியிருக்காங்க, சாந்து பொட்டு, சாமி வருது சாமி வருது, சாதி மல்லி பூச்சுரமே, சாமி கிட்ட சொல்லி வச்சு, சாம்பல் நிலவே சாம்பல் நிலவேன்னு 5 பாட்டு வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க அவங்களும். அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்து தான் வந்து நம்ம ஜான்ஹோரே தம்பி வந்து ஒரு கதை சொல்லுவாங்களே. ஒரு புக்கு ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல.
2: ஓகேக்கா. ஹைடி எங்கே இருக்கிறாய் என்று கேட்டான் பீட்டர். இங்கே என்று சத்தம் மட்டும் வந்தது. ஒரு குன்றுக்கு பின்னால் அவள் உட்கார்ந்து இருக்கும் இடத்தை சுற்றி பல்வேறு விதமான பூக்கள் பூத்திருந்தன. இங்கே வா என்று கூப்பிட்ட பீட்டர், பாறையிலிருந்து நீ விழுந்து விடலாம், பார்த்து கொள்ளும்படி தாத்தா சொல்லியிருக்கிறார் என்றார். நாம் எங்கே போக வேண்டும் என்று கேட்டாள் ஹைடி. பூக்களை மேலாடையில் சுற்றியிருந்தாள். அதை பார்த்த பீட்டர், பறித்தது போதும் என்றான். நீ இங்குள்ள பூக்களை பறிக்க வேண்டும் என்றால் ஒரு நாள் போதாது என்றான். பீட்டர் வழக்கமாக ஆடுகளை மேய்க்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். தன்னுடைய பையை பாறை இடுக்குக்குள் வைத்துவிட்டு சாய்ந்து படுத்தான். ஹைடி தன் பையை பீட்டரிடம் அருகில் வைத்தாள். பிறகு அங்குள்ள காட்சிகளை ரசித்தாள். மாலை சூரிய ஒளியில் குளிர்ந்து கொண்டிருந்தது. புதிய காற்றில் பூ வாசனை கலந்து வந்தது.
1: சரி, அடுத்ததான் வந்துட்டு நம்ம அடுத்த பகுதியில் நம்ம ஹைடி அந்த புக்கில் வந்து தொடர்ச்சியை வந்து நம்ம ஜான் கோரிப் தம்பி வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அடுத்ததான் நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். குழந்தைங்களுக்கு வந்து குட் டச் பேட் டச் பற்றி வந்து நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் ஒரு ஆபத்து வர்றப்ப அவங்களால ஏன் அதை வந்து வெளிப்படையாக பேரண்ட்ஸ்ட்டாக சொல்ல முடியறதில்ல? ஏன்னா ரகசியம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆயுதம் தான். ஒரு நபர்கிட்ட வந்து ஒன்று சொல்லி இதை நாம் ரெண்டு பேருமே அந்த ரகசியமாக வச்சுக்கலாம், இல்லைனா இதை வெளியில் சொன்னினா அடிச்சிருவேன், இந்த மாதிரி ஏதாவது சொல்லி வந்து பயமுறுத்துறது தான். குழந்தைங்க வந்து மிரட்டலுக்கு பயந்து வெளியில் சொல்லாமல் வந்து இருக்கிறது, அப்புறம் வந்து நாம் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி, இது குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து பாதிச்சிடும். நல்ல ரகசியமும் இருக்குது, ஆபத்தான ரகசியமும் இருக்குது. அதாவது ஒரு பேரண்ட்ஸ்க்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னா அது வந்து ஒரு நல்ல ரகசியம், இதை யார்ட்டையுமே சொல்லாத அப்படின்னு வந்து ஒரு தவறான விஷயத்தை சொல்லும்போது அது வந்து ஆபத்தான ரகசியம். அதனால வந்து பெற்றோர்களுமே குழந்தைங்க விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும். குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வரப்ப நாம் வந்து கோபப்படாமல் அவங்கள வந்து அதட்டாமல் பொறுமையாக கேட்டு பாதுகாப்பான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தணும். குழந்தைங்க வந்து தைரியப்படுத்துறதுல வந்து பெற்றோர்களோட பங்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக வந்து நாங்கள் கேமுமே விளாண்டுட்டுருக்கோம். சொல்லிடுங்க ஜான்குரு.
2: ஒரு எழுத்து ஒன்று சொல்லுவோம், அதுலேருந்து நேயர்கள் ஒரு 5 இல்லைனா ஒரு 3 பாடல்களை சொல்லணும்.
1: அடுத்ததா நேயர்களுக்கான கேள்வி வந்து ஆ குறில் எழுத்து. நீங்கள் உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப ஈஸி தான், 5 பாடல் தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததாக வந்து பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
2: பெண்கள் மற்றும் மகப்பேறில் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
1: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம்
3: நாஜான் ஹோரே.
2: அடுத்ததாக வந்து நாங்கள் ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல தொடங்குற பாடல்கள் 5 நீங்கள் சொல்லணும். அடுத்ததான் வந்து என்ன எழுத்து கொடுக்கலாம்
3: கா? கொடுப்போமா?
2: நம்ம ஆ கொடுத்துருந்தோமே.
3: ஓ, ஆ கொடுத்துருந்தோமோ, சரி.
2: ஆமாம், அந்த ஆளை வந்து உங்களுக்கும் பாட்டுகள் தெரியும்னா கால் பண்ணுங்க. 7094 439 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாக கூட உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே ஹைதி அப்படின்ற ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல?
3: ஓகேக்கா, இப்போ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறேன். பீட்டர் பீட்டர் தூங்கிக் கொண்டிருந்தவனை கூவி எழுப்பினாள் ஹைடி. உயரத்தில் பறந்த ஒரு பறவை காட்டி அது எங்கே போகிறது என்று கேட்டாள். கூட்டுக்கு என்றான் பீட்டர். அங்கிருந்த ஹைடியின் பையிலிருந்து ரொட்டி துண்டை அவளுக்கு தெரியாமல் எடுத்து ஒரு கடி கடித்து விட்டு வைத்தான். ஹைடி பையை திறந்து பார்த்ததுடன் யார் இந்த ரொட்டி துண்டை கடித்திருப்பார் என்று கேட்டான். பீட்டர் திரு திரு என்று விழித்தான். ஆடு கடித்திருக்கும் என்று போய் சொன்னான். ஹைடி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சிறிது நேரம் இருவரும் சேர்ந்து விளையாடினார்கள். சாப்பிடும் நேரம் வந்துவிட்டது என்றான் பீட்டர். பீட்டரின் பசிக்கு அவன் கொண்டு வந்த ரொட்டி போதவில்லை. என்னிடம் நிறைய இருக்கிறது, இதை எடுத்துக்கொள் என்று தன் ரொட்டியில் பாதியை கொடுத்தாள் ஹைடி. அதை ஆசையோடு வாங்கி கொண்டான் பீட்டர். அங்கு மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளின் பெயர் இருக்கிறதா என்று கேட்டார். பீட்டர் ஆடுகளுக்கு பெயர்கள் சொன்னான். பனிமொட்டு என்கிற ஆட்டுக்குட்டி ஹைடிக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு வயதான ஆட்டை காட்டி அதுதான் பனிமொட்டுடன் தாத்தா என்றான் பீட்டர்.
2: சரி, ஓகே, இதை வந்து நாளைக்கு இதில் வந்து நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து அடுத்து என்ன வாசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் வந்து நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அந்த இதில் இன்றைக்கி வந்து நான் டேட்டா சயின்ஸ் அந்த கோர்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை வந்து தமிழில் தரவு அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
3: தரவு அறிவியலா?
2: டேட்டா சயின்ஸ்
3: தெரியலையே, இப்போ தான் கேள்விப்படுறேன்.
2: சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். தரவு அறிவியல்னா அந்த புள்ளி விவரங்கள், மேக்ஸு, ப்ரோக்ராமிங்கு, அப்புறம் ஏஏ இதெல்லாமே பயன்படுத்தி பெரிய தரவுகளில் இருந்து பயனுள்ள தகவல்களை பெற ஒரு துறை தான். இதில் வந்து இளநிலை, முதுநிலை, அப்புறம் வந்து டிப்ளமோ சான்றிதழ் படிப்புகள்லாம் இருக்குது. இதோட கட்டணம் வந்து ஒவ்வொரு கல்வி நிறுவனத்தை பொறுத்து மாறுபடுது. இதில் வந்து பைத்தான், எக்ஸ்கியூவல், ப்ராபபிலிட்டி, லீனியர் அல்ஜிப்ரா, மிஷின் லேர்னிங்கு, பவர் பிஐனி, இந்த மாதிரிலாம் முக்கியமாக அடிப்படையாக வந்து கற்றுக்கிறாங்க. இதை படிக்க 12th வந்து மேக்ஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து ஒரு பாடமாக படிச்சிருக்கணும், அதாவது அந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். முதுகலை படிக்கணும்னா இது தொடர்புடைய ஒரு துறையில் இளங்கலை பட்டம் இருக்கணும். வேலை வாய்ப்புகள்னு பார்த்தோன்னா தரவு அறிவியலாளர், தரவு ஆய்வாளர், இயந்திர கற்றல் பொறியியலாளர், ஏஐ நிபுணர்னு இந்த மாதிரி இன்னுமே நிறைய வேலைக்கெலாம் போகலாம். இப்போ கரண்ட்டாக வந்து இந்த படிப்புக்கு ரொம்ப வேல்யூ இருக்குது. ஆனால் வந்து சர்டிஃபிகேட் மட்டும் பத்தாது, நம்மளோட செயல்முறை திறனுக்கும் தான் இதில் வந்து முன்னுரிமை அதிகம். சரி, அடுத்ததான் வந்து நாங்கள் வந்து ஒரு கேமுமே விளாண்டுட்ருக்கோம். அதாவது ஒரு எழுத்து நாங்கள் சொல்லுவோம், அந்த எழுத்தில் தொடங்குற பாடல்கள் நீங்கள் சொல்லணும். நாங்கள் வந்து ஆ அப்படின்னு ஒரு எழுத்துமே சொல்லியிருந்தோம். உங்களுக்கும் ஆ எழுத்தில் 5 பாடல்கள், சரி 3 பாடல்கள் தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094 439 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 27 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஒசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் கேட்டுட்டு இருப்பது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம்
4: 6 மணிலிருந்து 7 மணிக்காக நான் ஜாபீர்.
3: சரி, 6 மணிலிருந்து 7 மணிக்காக வந்துட்டீங்க. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம்?
4: அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு லெட்டர் சொல்லுவீங்க, அந்த லெட்டர் உள்ள பாடல்கள் சொல்லணும்.
3: ஏன்னா நீங்க வந்து கேட்டுட்டே இருந்துருக்கீங்க அதானே. ஆமாம், நாங்கள் வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் தொடங்குற பாடல்கள் வந்து 5 சொல்லணும். நாங்கள் வந்து ஆ அப்படின்னு எழுத்துமே கேட்டிருந்தோம், அதுக்கு வந்து ஒரு நேயருமே பதில் சொல்லியிருந்தாங்க. ராமேஸ்வரம் செம்ம மடத்துல இருந்து ராமு, அவங்க வந்து அக்கம் பக்கம் யாரும் இல்லா, அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, அன்பே சிவம், இன்னுமே 2 பதில்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்ததாக நம்ம ஜாபிர் தம்பியுமே ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, ஆணியின் உலகின்.
4: ஆ ஓகேக்கா. ஆணியில் உலகில் இது வந்து சிறார் நாவல், உதயசங்கர் அவங்களால் இயக்கப்பட்டாச்சு. இது வந்து வானம் பதிப்பகம் அங்கே தான் அது பதிச்சிருக்காங்க. சரி, இந்த புக்கு நான் வாசிக்கிற புக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து இந்த புக்கு வாங்கணும் அப்படின்னா நான் சொல்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். என்ன நம்பர் அப்படின்னா 91 76 54 99 91. சொல்லிடுறேன், 91 76 54 99 91 அப்படின்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்களுமே இந்த ஆணையின் உலகில் சிறார் நாவல் புக்கையும் நீங்களும் வாங்கிக்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தப்ப மலைப்பொழிவு, அப்புறமா நாகனவாயுடன் ஆணி, மண்புழு அப்படின்ற மாதிரியான நிறைய கதைகள் பார்த்துக்கிருந்தோம். அதே மாதிரி இப்போ பார்க்குறது வந்து தட்டான்களில் கனவு அப்படின்ற மாதிரி நிறைய கதை நேற்றே நம்ம அதாவது போன வெள்ளிக்கிழமையே தெரிஞ்சிருப்போம்லக்கா. அதில் வந்து அந்த தொட்டன் வந்து சுற்றிட்டு வந்தப்போ ஆணியுமே வந்து சிறுசாயிருவாங்க. அப்புறமா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன். அது ஒரு கசகசப்பான பயணம் போலவே இருந்தது. மஞ்சள் தட்டான் வினாடிக்கு குறைவான நேரத்தில் தன் பாதையை மாற்றிக்கொண்டிருந்தது. அப்படியே ஊருக்கு வெளியே இருந்த குளத்தரங்கரையில் இறங்கி விட்டது. அந்த குளத்தான் கடையோரம் தண்ணீருக்கு மேல் பறந்து கொண்டிருந்த ஒரு பெரிய நீலவீழி தட்டான்களும் போய் ஏதோ சொன்னது. உடனே நீலவீழி தட்டானும் ஒரு முறை தலையை திருப்பி பார்த்துவிட்டு தண்ணீர் பரப்பிலிருந்து மேலே எழும்பியது. வேகத்தில் ஒரு பூச்சியை வாயில் கவ்விட்டு கொண்டது. வாயில் பூச்சியை அல்வா தின்பதைப் போல தின்று கொண்டே ஆணி முன்னால் வந்து நின்றது. அது தின்பதை பார்த்த ஆணிக்கு அவள் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடும் சிக்கன் 65 ஞாபகத்துக்கு வந்தது. மிக விரைவில் பூச்சியை சாப்பிட்டு ஏ என்று ஏப்பமும் விட்டது. நீலவெளி தட்டான் ஆணியை சுற்றி சுற்றி வந்து மேலும் கீழும் பார்த்துவிட்டு

0: கரகரத்த குரலில் கேட்டது. அது என்ன கேட்டுருக்கோம் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இது என்ன அப்படின்னா, ஒரு ஆணி வந்து அங்கே ஏறின ஒரு கசகசப்பான பயணத்தோட ஒரு ஆத்தங்கள் இறக்கி விட்டப்போ ஒரு நீல நீல நீல கலரான ஒரு தும்பி இருந்துருக்கு. அந்த தும்பியும் வந்து என்ன நினைக்கு, ஒரு பூச்சியை லவக்கன்னு சாப்பிட்டுட்டு இதுகிட்ட வந்து நிறைய கேள்வி கேட்டுருவோம். அது என்ன கேள்வி அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: அது என்ன கேள்வி அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததான் வந்து நானுமே ஒரு கேம் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு வந்து நான் ஒரு வித்தியாசமான பேரில் உள்ள ஒரு விளையாட்டு பற்றி தான் சொல்ல போகிறேன். இன்றைக்குமே இது வந்து நிறைய இடத்துல பிரபலமாக விளையாடப்படுற ஒரு விளையாட்டு தான். தரையில் வந்து சின்ன வட்டம் வரைஞ்சி பிளேயர்ஸ் அதுக்குள்ளே நின்றுக்கிட்டு பந்துகளை வந்து வீசணும். முதல்ல வந்து ஒரு சின்ன பந்து இல்லைனா வந்து பிளாஸ்டிக் பந்தை வீசணும். அந்த பந்தை வந்து அந்த ஜாக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து வீசணும். அதுக்கப்புறமா பிளேயர்ஸ் தங்கள்கிட்ட உள்ள அந்த பெரிய உலோக பந்துகளை அந்த சின்ன ஜாக் பந்துக்கு பக்கத்துலேயே எங்கே வீச முடியுமோ அங்கே வந்து வீசணும். எந்த டீமோட உலோக பந்து அந்த சின்ன ஜாக் பந்துக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த டீமுக்கு வந்து ஒரு புள்ளிகள் கிடைக்கும். இப்படி வந்து 13 புள்ளிகள் வாங்குற அந்த டீம் தான் இந்த கேமோட வின்னர். இது விளையாட ஒரு பிளாஸ்டிக் பந்து, அப்புறம் வந்து ஒரு பெரிய பந்து, அப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும், இது வந்து தாராளமாக விளையாடலாம். சரி, நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா இப்படிலாம்?
0: புதுசாக கேட்குறேன்.
1: சரி ஓகே, இது வந்து நார்மலாக விளாட்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு குட்டி பந்தை வச்சு ஒரு பெரிய பந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இடம், இது இருந்தாலே போதும், இது வந்து நல்லா விளாடலாம். அடுத்ததான் வந்துட்டு அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம் நீங்களே சொல்லிடுங்க.
0: அடுத்த கேள்வி வந்து கா.
1: சரி ஓகே, கா குறிலா நெடிலா
0: மெருங்கா மெருங்கா
1: குறில்
0: குறில்.
1: சரி, குறில் எழுத்துல வந்து உங்களுக்கும் 5 பாடல்கள் இல்லைனா 3 பாடல்கள் தெரியும்னா கால் பண்ணுங்க. 7094 439 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அப்படி பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாக கூட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் வந்து பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாலமுருகன், பாமன் சின்னப்பாலம். நான் இங்கே வந்து கடல் மீனவனாக தான் இன்னும் ஒரு 30 வருஷ காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 42 வயசு ஆகுது. இந்த தொழில் தான் எனக்கு தெரியும். நானும் வட பகுதியில் வந்ததுக்கப்புறம் எப்போவுமே என் மச்சினன் சொல்லுவாப்பில், மச்சான் இந்த மாதிரி நான் காசு வாங்க போகிறேன், ஒரு வள்ளத்தில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லையில், அப்போ நான் சொன்னேன், அடே எதையும் தெரிஞ்சு பார்த்து வாங்குடா கொள்றா அப்படின்னு சொல்லையில, இந்த விஷயத்தில் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. வாங்கி கட்டிட்டு வந்து 2 கடல் வந்து இவன் கடலுக்கு சென்றிருக்கான். வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி அவன் கடலுக்கு போன நாள்னு அந்த அன்றைக்கு அவனை கரைச்ச பண்ணி தான் ஏற்றிட்டு போயிருக்காங்க. 3ஆவது கடலில் இவன் இந்த மாதிரி தண்ணியில் வந்து உளுந்துடுறான் அப்படின்னு சொல்லி இவங்கள் தகவல் கொடுத்தாங்க. கொடுத்து 1 மாதமாகுது, எந்த இதுவுமே எங்களுக்கு வந்து எதுவுமே அவங்க தெரியப்படுத்தலை. இந்த மீனவனுக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்குதுங்கிறது, இதனால் நானும் என்னோடய உழைப்பை விட்டு என்னோடய இதை விட்டுட்டு என் வீடை விட்டுட்டு இங்கே வந்து அவனுக்கு வேண்டி ஏதாச்சும் பண்ணலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இதுதான் உண்மையான கதை. ஒரு பெற்ற தாய்க்கு தான் பெற்ற பிள்ளையை பற்றி தெரியும். அந்த தாயுடைய மனசு இன்னைக்கு என் பிள்ளை எங்கே இருக்குதோ, இவங்க சும்மா சும்மா சொல்கிறாங்க, 6 மாதம் கழித்து வருவான், 2 மாதம் கழித்து வருவான், இதை நான் நம்புறதுக்கு நான் வந்து அது இல்லை, அவங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னோடய அவங்க மகளை கட்டின ஒரு மருமையன் தான் நான், இதை நம்பாதீங்கம்மா, உங்கள் பிள்ளை உங்களுக்கு இல்லை, இதை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. நீங்கள் ஏன் வந்து மறைக்கிறீங்க, அது எப்போ வந்தாலும் நம்ம சொல்லத்தான் போகிறோம், நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், இதை மறைக்காதீங்க சொல்லிடுங்க. அவங்க எப்போவும் துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நேரம் கேட்குறதோட அதை மறந்துடுவாங்க, அப்போ அவங்க கிலோமீட்டருக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நான் பேசிக்கிறேன். ஆனால் இவனுக்கு உள்ள வந்து உயிர் போனது வந்து எங்களை நிறையா பேரை பாய்ச்சிருக்கு. அந்த அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த பையன் தான் இருந்தான். 10,000 ரூபா கொடுப்பான், 5,000 ரூபா வாங்கி செலவழிப்பான், அந்த மாதிரி கிலோமீட்டருக்கு போயிடுச்சு. 6 மக்களை பெற்றுச்சு, எல்லாரும் தனித்தனியாக போயிட்டாங்க. அவன் மட்டும்தான் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் இந்த வீட்டில் அவன் தான் உட்காந்துருந்தான். அவனும் இல்லைங்கிற காரணத்தில் எதை கொஞ்சம் கொஞ்சம் சமாளித்து வச்சிருக்கான் அந்த தாயை. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
0: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
1: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharathi Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment 915-800-8065.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072-8057-95.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேரம் சரியாக 6:20 ஆயிருச்சு. இணைஞ்சிருக்கீங்க, இது கடலோசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடி. நீலச்சிக்கா உங்களோட பேசியிருக்குது நான், ஜாபீர் மற்றும்
7: கார்த்திகா.
6: நான் வந்து ஒரு கதை சொல்லியிருந்தேன், ஆணியின் உலகில் சிறார் நாவல் உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கக்கா. அதில் வந்து என்ன அப்படின்னா, தட்டான்களின் கனவு அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அது நம்ம பாதி விட்டு நம்மளக்கா சொல்லிடுவா?
7: ஆ, சொல்லிடுங்க.
6: ஓகே. அப்புறமா அந்த நீலவெளி தட்டான் கேட்டிருக்கோம், என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிப்பாடி இருப்பேன். சொல்லுமா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இந்த நீலவெளி தட்டான் கேட்டிருக்கோம், எங்களை பற்றி என்ன தெரியணும் உனக்கு அப்படின்னு சொன்னிச்சோம். எனக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்ற மாதிரி அந்த நீலவெளி தட்டான்னு சொன்னிச்சான். சரி, அதோட நம்ம ஆணையமும் பொறுக்காமல் ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது குழந்தாய், நாங்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு இங்கே தான் இருக்கிறோம். தகரத்தில் தேய்த்த மாதிரியான சத்தத்தில் முன் காலை நீட்டி நீட்டி பேசிச்சாங்கக்கா. இந்த நீலவெளி தட்டானை பார்த்து எதுவுமே புரியாமல் அப்படின்ற மாதிரி விழுத்தா ஆணி. அதை பார்த்த நீலவெளி தட்டானும் ஐ எம் சாரி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லி நிறுத்திட்டு தலையை ஒரு உதிர உதிரிச்சான். பின்னர் மெல்லிய குரலில் ஆணியின் காதுக்கருகில் பறந்து கொண்டே, நாங்கள் இந்த பூமியில் சுமார் 350 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானோம். அதாவது டைனோசர் காலத்துக்கும் ரொம்ப ரொம்ப முன்னாடி. உலகம் பூரா சுமார் 6000 தட்டான்கள் இனங்கள் இருக்கின்றன. இங்கேயே 500 அதிகமான தட்டான்கள் இனம் இருக்கிறன. உன்னை கூட்டிட்டு வந்தானே அவன் மஞ்சள் தட்டான், நான் நீலவெளி தட்டான், மஞ்சள் கான் ஊசி தட்டான், மஞ்சள் பட்டை நீண்டவால் ஊசி தட்டான், ஆற்று ஊசி தட்டான், செம்முக ஊசி தட்டான், கரும்பட்டை ஊசி தட்டான், நீலவோழல் ஊசி தட்டான், பச்சை ஊசி தட்டான், செஞ்சிறகு ஊசி தட்டான், ஓவிய சிறகு ஊசி தட்டான், மேகச்சிறகு ஊசி தட்டான், தேசந்தி தட்டான், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப ரொம்ப அதிக வகையான இனங்களை பற்றியும் சொன்னாக்கும். 1 ப்ளீஸ் அப்படின்னு சொன்ன நீலவெளி தட்டான் டக்குன்று பறந்து ஆணியின் தலைக்கு மேலே பறந்து ஒரு சிறு பூச்சியை கவியது. உற்சாகத்தில் ஒரே குதியாட்டம் போட்டது. அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
7: இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததான் வந்துட்டு நான் ஒரு தகவலுமே சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். ஒவ்வொரு குழந்தைக்குமே ஆண் பெண்ணு வேறுபாடு இல்லாமல் சமமான கல்வி கிடைக்கணும். பெண் குழந்தை என்பதுக்காண்டியோ ஆண் குழந்தை என்பதுக்காண்டியோ கல்வியில் வந்து எந்த ஒரு பாகுபாடுமே இருக்கக்கூடாது. சில நேரத்தில் வந்து குடும்ப சிச்சுவேஷன் காண்டி வந்து பெண் குழந்தைய படிக்க வைக்காமல் ஆண் குழந்தைய படிக்க வைக்கலாம்னு நினைக்கக்கூடாது. கூடாது. கல்வி வந்து எல்லாருக்குமே சமமானது தான். ஒருவேளை வீட்டோட சுச்சுவேஷனுக்காண்டி நிறைய பசங்களுமே வேலைக்கு போகிறாங்க, ஆனால் கல்வி தான் எல்லாத்தையுமே விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆணும் பெண்ணும் சமமானவங்க தான். பெற்றோர்களுமே ரெண்டு பேரையுமே வேறுபடுத்தி பார்க்காம குழந்தைங்களுக்கு சமமான வாய்ப்புகளை கொடுக்கணும். அதே மாதிரி பெண் குழந்தைகளையுமே நிறைய ஈவெண்ட்ஸில் வந்து கலந்துக்க வைக்கணும். விளையாட்டு, கலை நிகழ்ச்சி, அறிவியல் சம்மந்தமாக இந்த மாதிரி போட்டிகள்லாம் நடக்கும்ல, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்களையுமே கலந்துக்க வச்சு எல்லாருக்குமே சமமான வாய்ப்புகள் வழங்கணும். சரி, அடுத்ததான் வந்து நாங்கள் ஒரு கேமுமே விளாண்டுட்ருக்கோம். நம்ம ஜாபிர் தம்பி வந்து கா அப்படின்னு எழுத்துமே கொடுத்துருந்தாங்க. காலை கா குரில் எழுத்துல பாடல்கள் வந்து உங்களுக்கும் தெரியும்.
6: உங்களுக்கு தெரியுமாக்கா, ஒரு நாலு பாட்டு சொல்லுங்களேன்.
7: கண்ணால கதை பேசாத, கண்ணால கதை பேச நீயும், கண்டாங்கி கண்டாங்கி. நானே சொல்லிட்டேன்னா எப்படி, நீங்க ரெண்டு சொல்லுங்க.
6: நான் ரெண்டு சொல்லவா?
7: என்ன சொல்றதுன்னா
6: உங்களுக்கு
7: நிறைய பாட்டு தெரியுமோ அதுல
6: சும்மா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:33 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
3: அகில்.
2: நம்ம அகிலும் அதாவது கடற்கனி புக்கை பத்தி ஒருத்தவங்க ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, அவங்களும் வந்து நம்ம கூட தான் இருக்காங்க. அடுத்ததான் வந்து அகில், ரீட் பண்றீங்களா?
3: ரீட் பண்றேங்க. கப்பலின் அடித்தளம் முழுவதும் கடல் நீர் நுழைந்தது. கப்பலின் நடுவில் இருந்த மையத்தூண் காற்றில் உடைந்தது. ஒரு பக்கமாய் சாய்ந்தது. அதுதான் தலையில் விழுந்தது. குட்டி கடற்கண்ணி லாகவமாக விலகி தப்பினால் கப்பலின் உள்ளவர்கள் ஆபத்தில் இருக்கின்றார்கள் என்பதை அவள் இப்போதுதான் உணர்ந்தாள்.
2: சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க? சொல்லுங்க, நான் நல்லா இருக்கீங்களானா? சரி, ஓகே. நான் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோமே, நான் கேட்டீங்களானா? உங்களுக்கு வந்து ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோம் அண்ணா. குறில் எழுத்து நா. ஆமாண்ணா. சரி, ஓகேண்ணா, நீங்க நெடிலே சொல்லிருங்கண்ணா.
4: ஹலோ.
2: சரி, ஓகேண்ணா, அடுத்து என்ன பாடல்னா?
4: நண்பனே எனது உரிய நண்பனே.
2: ஓகேண்ணா, அடுத்து
4: நலம் நலம் அறியாவல் அந்த பாட்டு.
2: ஓகேண்ணா. சரி,
4: சொல்லணுமா?
2: சரி, போதும்ண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்ண்ணா?
4: இளைய தளபதி விஜய் நடிச்ச
2: வாசிச்சுக்கிட்டீங்களே?
3: ஆமாக்கா, வாசிக்க.
2: வாசிங்க.
3: எங்கும் கப்பலை தெளிவாக பார்க்க முடியவில்லை. அவ்வப்போது மின்னல் அடிக்கும் போதுதான் அவளால் பார்க்க முடிந்தது. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பயிரை தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து அடுத்த பகுதியில் நம்ம வந்து நம்ம கடற்கண்ணியை பற்றி என்ன வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோம். அடுத்துக்கு முன்னாடி நானுமே வந்து ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்கோம். ஒரு குழந்தைகிட்ட வந்துட்டு டெய்லியுமே படி படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் மட்டும் அந்த குழந்தையோட முழு திறமையுமே வெளியில் வந்துடாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒரு தனி ஆர்வம் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு வந்து மியூசிக் ட்ராயிங்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஒரு இதில் வந்து ஆர்வம் இருக்கும். ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கலாம், அதே நேரத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கலாம். அதனால விளையாடாத

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
2: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
1: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
5: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
6: அகில்.
5: நம்ம அகிலுமே கடற்கனி அப்படின்ற ஒரு புக்கு

0: வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, அதை எழுதினவங்க பேர் சொல்லிடுங்க.
1: அக்கா, அதை எழுதின பேர் தமிழ் செல்வன்க்கா.
0: சரி ஓகே.
1: இந்த புக்கு உங்களுக்கும் வேணும்னா 9191975499991 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம்.
0: உங்களுக்கும் இந்த புக்கு வேணும்னா 9176545499991 அந்த நம்பருக்கு கால் பண்ணி வந்து இந்த புக்கை நீங்களுமே வாங்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம ஆக்கில் தம்பி வாசிக்கிறத வந்து இப்போ கண்டினியூ பண்ணுவாங்க.
1: அப்போது கப்பல் தளத்தில் மக்கள் அங்கும் இங்கும் தப்பி வழி தேடி ஓடிக்கொண்டு இருந்தனர். கப்பல் எழுவதுமாக உடைந்து சிதறியது. முன்பாக அந்த இளவரசன் கடலுக்குள் விழுவதை அவள் பார்த்து விட்டாள். முதலில் அவளுக்கு அதை கண்டு உள்ளுணர் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. ஏனெனில் அவன் அவளை நோக்கி வருவதாக அவள் நினைத்தாள். மனிதர்களால் நீருக்குள் உயிர் பிழை. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த பகுதியில் அதாவது நாளைக்கு இல்லைனா நாளை கழித்து வந்து நம்ம ஆக்கில் தம்பி பேசும்போது இதில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம்ல, அதனால் இன்றைக்கான வானிலை தகவலையுமே தெரிஞ்சுட்டு போயிடுவோம். இன்றைக்கி வந்து காற்றோட வேகம் 24 கிலோமீட்டரில் இருந்து 37 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசும். இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இது வந்து மண்டபமில் இருந்து ராமேஸ்வரம் வரை யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது நான் கார்த்திகா, அப்புறம்
1: அகில்.
0: இணைஞ்சிருக்கீங்க இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 27 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கதை இருக்கும். அந்த கதையத்தான் அந்த ஊரின் பெயரும் சுமந்து நிற்கும். அப்படி பல ஊர்களோட பெயருக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான கதைகளை நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற, அது நம்ம ஊர்களோட கதைய பத்தி தெரிஞ்சுக்கலாம். பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் அடுத்த 2 மணி நேரம் உங்ககிட்ட பேச போறது நான், உங்கள் இனிதா. அக்கால் மடம், தங்கச்சி மடம், இந்த ரெண்டு ஊர்களோட பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்றத இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். ராமேஸ்வரம் அப்படின்னாலே புண்ணிய பூமி, குறிப்பா மீனவர்கள் அதிகமா இருக்கிற இடம். அதுலயும் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவங்க பிறந்த இடம். அதனால அதே பகுதியில இருக்கிற அக்கால் மடம் அப்புறம் தங்கச்சி மடம் என்ற வித்தியாசமான பெயர்கள் எப்படி வந்துச்சு அப்படின்றத பத்தி இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்கா தங்கச்சியின் நினைவாகத்தான் இந்த பெயர்களும் வந்துச்சான் அப்படின்னு சில சொல்றாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற முழு கதைய பலர் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கும். எனக்கும் இந்த முழு கதைய தெரியாது மக்களே. ஏற்கனவே தெரிஞ்சா நான் சொல்ல போற கதை சரியா இல்லையான்னு நீங்களும் சொல்லுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாமா? இப்போ ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படுற பகுதி அந்த காலத்துல சேது நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேது நாட்டை ஆட்சி செஞ்சு வந்தவர் முத்து விஜய ரகுநாத சேதுபதி. இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவர். இவரால ஆட்சி செய்ய முடியல அப்படின்னு தன்னோட தங்கச்சி உத்தரகோச மங்கை அவங்களுடைய இளைய மகன் சுமார் 12 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இவரு பல கோவில்களுக்கு திருப்பணிகள் செஞ்சு புகழ்பெற்ற மன்னரா இருந்திருக்காராம். வயதான முத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கு சீனி நாச்சியார், லட்சுமி நாச்சியார் அப்படின்னு ரெண்டு மகள்கள் இருந்திருக்காங்க. இந்த ரெண்டு சகோதரிகளும் எப்பவுமே சேர்ந்தே இருக்கணும், ஒருத்தர ஒருத்தவர் பிரிய கூடாதுன்னு. அதே நேரத்துல தன்னோட மகள்களுக்கு யாரும் இடையூறா வந்து மனவேதனை கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சாராம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி அவங்க. இதனால ரெண்டு பேருக்கும் தண்டதேவர் அப்படின்னு ஒருத்தவரை திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராமேஸ்வரம் புனித தீவின் ஆளுநர் அப்படின்ற பொறுப்பையும் அவரோட மருமகனுக்கு, அதாவது தண்டதேவருக்கு கொடுத்திருக்காராம் ரகுநாத சேதுபதி. தண்டதேவருக்கு முக்கிய பொறுப்பு என்ன தெரியுமா? ராமநாத சுவாமி கோயில் நிர்வாகத்தை கவனிக்கிறது, ஆலய அறப்பணிகள்ல எந்த குறையும் வராம பாத்துக்கிறது, ராமேஸ்வரத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாம எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறது, பக்தர் சேவை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பொறுப்பு தான் இவருக்கு கொடுத்திருக்காங்க. ராமேஸ்வரத்துக்கு வர்ற பக்தர்கள் யாருமே ஒரு குறை கூட சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கணும் அப்படின்றதுதான் சேதுபதி அவருடைய மருமகனுக்கு, அதாவது தண்டதேவருக்கு கண்டிப்பா உத்தரவிட்டாராம். தண்டதேவரும் நேர்மையா ஏற்றுக்கொண்டு ஆலய நிர்வாகத்தையும் அறப்பணிகளையும் எந்த குறையும் இல்லாமல் சிறப்பா நடத்தி வந்தாராம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். பாடல்கள் வருது, கேட்டுட்டு வாங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடி கொட்டுற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharathi Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment, 915-800-8065.
2: பெண்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஜோஸ்பின், வயசு 65. பிறந்த ஊர் மூக்கையூர். ஒரு 13 வயசு எனக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சோதனைகள்லாம் ரொம்ப நடந்துச்சு. இதுக்கிடையில ஜாலியாக நாங்கள் சுற்றுறோம்னா சாயலூரி சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்கறது, என்ன புதுக்குடி எங்கெங்க இந்த வில்லாடி பட்டாதுன்னு ஒரு தப்பெல்லாம் வில்லாடி பட்டுத்தான். வில்லடி பாட்டுன்னு சொல்றது அது ஒரு இது, இந்த இப்படி இந்த போடுறாங்கல்ல மாரியம்மாவுக்கு முத்து பரப்புறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒருத்தன் திருநாக்கடும் போது நாங்கள் சின்ன பிள்ளைலாம் ஜாலியாக ஓடுறது. அப்புறம் கம்மா முத்துலகம்மைன்றது ஒரு கம்மா, அதான் முக்கியம். அதில் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம். இந்த இப்படி உள்ள சந்தேக காலங்கள்லாம் இல்லை, நல்லா விளையாடுறது. மூக்கையூரில் பக்கத்தில் ஆறு, அந்த ஆறில் இருந்து நல்ல இறால் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒத்தப்பனை அங்கே காடு கரையில் இப்படி விளையாட போகிறது. இங்கிட்டு புதுக்கிணறுன்னு சொல்லி ஒரு தண்ணி கிணறு நரிப்பையூர் பக்கத்தில், அங்கேயே கத்தாக்கா பழம் இது இந்த தர்பூசணின்னு சொல்கிறீங்கள அதாங்க நல்லா கிடக்கும். போய் போகிற பறிக்கிறது, கல்றையெல்லாம் விளையாடுவோம். நைட்லாம் கல்றையில் படுத்துன்னு சொல்லுவோம். நம்ம மூக்கையூர்லாம் வந்து பயப்பட மாட்டோம். எல்லாம் இப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். அப்படி ஒரு நல்லா ஜாலியாக தான் அம்மாச்சிக்கு ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியாக தான் நான் வாழ்ந்தேன். திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு கேன்சர், எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, தம்பி மாதிரி இறந்துட்டானுங்க. அதோட மன நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்துக்கணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் விளையாகவும் நாங்கள் மூணு சின்ன சின்ன பிள்ளைங்க. அதோட எங்கள் பெரியப்பா மாரு வந்து கூட்டிகிட்டு இங்கே பாமன் வந்துட்டாங்க. வந்ததோடு இதுவரையிலும் அம்மா எனக்கு எவ்வளவோ ஜாலியாக இருந்த இடம் இன்றைக்கி அந்த ஞாபகம் வரும். அந்த அப்பா வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இடம் பேர்த்து தான் அம்மாச்சி இங்கே வந்தேன். இங்கே வந்தேன்னு எனக்கு அங்கே போனாலும் நிம்மதி இருக்காது. ஊரை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. நிம்மதியாலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் பேசினாலும் தாத்தா தான் போவாங்க. இப்போ ஒரு ரெண்டு நேரம் போயிருக்கேன் அம்மாச்சி மூக்குறக்கு. இவ்வளோ பேசி என்னுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டதுக்கு நன்றி என்னையா. இந்த அளவுக்கு என் வேதனை துன்பத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். என்ன
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. அந்த காலத்திலேயே காசிக்கு போறது எவ்வளவு புண்ணியம்னு மக்கள் நினைச்சாங்களோ அதே மாதிரி ராமேஸ்வரத்துக்கு வர்றதும் ரொம்ப பெரிய புண்ணியம் தான் பார்த்தாங்க. இன்னைக்கு ராமேஸ்வரம் போய் பார்த்தா தெரியும், எங்க பார்த்தாலும் வட மாநில பக்தர்கள் தான் அதிகமா பார்க்க முடியுது. ஆனா இப்போ மாதிரி ரயில், பஸ், பாலம், நல்ல ரோடு வசதிகள் எல்லாம் அப்போ கிடையாது. அப்போலாம் வசதி உள்ளவங்க மாட்டு வண்டியிலயோ இல்லைனா குதிரை வண்டிகள்லயோ வருவாங்க. ராஜாக்களும் ஜமீன்தார்களும் பல்லக்கில வருவாங்க. சாதாரண மக்கள் பல 100 கிலோமீட்டர் தூரம் கால்நடையாவே நடந்து பயணம் செஞ்சு வருவாங்க. அப்படி வர பக்தர்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சேதுபதி மன்னர் ரொம்ப கவனமா இருந்தாராம். அவங்க தங்குறதுக்கு சத்திரங்கள், சாப்பாடு, ஒவ்வொரு வசதிகளும், கடலை கடக்க படகு பயணம் எல்லாமே இலவசம். இதுக்காகவே தனியா நிறைய நிதி ஒதுக்கி வச்சிருந்தாராம் சேதுபதி மன்னர். பக்தர்கள் கிட்ட ஒரு நயா பைசா கூட வாங்க கூடாது அப்படின்னு அதிகாரிகள்ட்ட ரொம்ப கராரா உத்தரவிட்டு இருந்திருக்காராம். அப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துலதான் ஒரு திருப்பம் வந்துருச்சு. இப்போ நமக்கு பாம்பன் பாலம் இருக்கு. ஆனா அந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துக்கு போகணும் அப்படின்னா கடலை கடக்கணும், படகுலதான் போகணும், வேற வழி கிடையாது. அப்போ சின்ன சின்ன படகுகளுக்கு பதிலா பெரிய களம், அதாவது பாத்தீங்கன்னா பெரிய கப்பல் வாங்கினா ஒரே நேரத்துல அதிகமான பக்தர்களை கூட்டிட்டு போகலாம். அதோட ராமேஸ்வரத்துக்கு போற பாதையையும் கோவிலையும் சாலைகளையும் இன்னுமே நல்ல சீரமைக்கலாம்னு தண்டதேவர் நினைச்சாராம். அவரோட இந்த நல்ல எண்ணத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரு அதிகாரி ஒரு யோசனை சொன்னாராம். இப்ப இலவசமா படகுல கூட்டிட்டு போறோம், அதுக்கு பதிலா கொஞ்சம் கட்டணம் வசூல் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாராம். நிறைய பணம் வரும், அந்த பணத்தை பயன்படுத்தி இன்னுமே நல்ல வசதிகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காராம். அதை கேட்ட தந்த தேவரும் இது பக்தர்களோட நலனுக்கு தானேன்னு நினைச்சு அந்த யோசனைக்கு சம்மதிச்சாராம். அதுக்கு பின்னாடி ராமநாத சுவாமி கோயிலை தரிசிக்க வர்ற பக்தர்கள்ட்ட போகும் போதும் திரும்பும் போதும் படகு கட்டணம் வசூலிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மாமனார் சேதுபதியிடம் சொல்லிக்கலாம்னு நினைச்சு தண்டதேவர் மாமனார் சேதுபதியிடம் முன்கூட்டியே அனுமதி வாங்காம இந்த முடிவை எடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பாடல்களுக்கு பின்னாடி கேட்கலாம். இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4
5: கேட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கதைக்குள்ள போலாமா? இந்த நிலையிலதான் ஒரு நாள் வடநாட்டுல இருந்து வந்த ஒரு ஏழை அந்தனர், அதாவது பிராமணர்னு சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் போக படகுல ஏற முயற்சி செஞ்சிருக்காரு. படகோட்டி கட்டணம் கொடுத்தால்தான் படகுல ஏத்துமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஏழை, என்கிட்ட காசு இல்லைன்னு அந்தனர் அவ்வளவோ சொல்லியும் ஒரு பைசா கூட இல்லைன்னு தெரிஞ்சும் படகுல ஏத்தவே இல்லை. வேற வழி இல்லாம அந்தனர் மன்னர் நேரா சேதுபதி மன்னரோட அரண்மனைக்கே போய் நடந்த விஷயத்தை சொல்லி இருக்காரு. இதை கேட்ட சேதுபதி உடனே படகோட்டிய வர சொல்லி விசாரிச்சாராம். அதுக்கு படகோட்டி, நான் கட்டணம் வாங்கல, உங்க மருமகன் தண்ட தேவருடைய உத்தரவு படிதான் நான் கட்டணம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. படகோட்டி சொன்னதும் தன்னோட சொந்த மருமகனை இப்படி செஞ்சிருக்கிறாரேன்னு சேதுபதி மனசு உடைஞ்சு போனாராம். பல ஆயிரம் மைல்களை தாண்டி எத்தனையோ கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு பக்தியோட முன்னோர்களுக்கு பரிகாரம் செய்ய பக்தர்கள் வர்றாங்க, அவங்க கிட்ட கட்டணம் வசூலிக்கிறதா, அதுவும் என் மருமகன் தலைமையிலேன்னு மனம் நொந்தாராம். ஆனா சேதுபதி, அவர் ஒரு நல்ல தந்தை மட்டும் இல்ல, ஒரு நீதிமான் மன்னரும் கூட. அதனால உணர்ச்சி வசப்படாம ஒரு முடிவுக்கு வந்தாராம். அவருடைய இரண்டு மகள்களான சீனி நாச்சியார், லட்சுமி நாச்சியார் இரண்டு பேரையும் வர சொல்லி நடந்த விஷயத்த முழுசா சொல்லி இப்படி புண்ணிய யாத்திரைக்கு வர்ற பக்தர்கள் கிட்ட கட்டணம் வாங்குறதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு மறைமுகமா கேட்டாராம். அதுக்கு ரெண்டு பேரும் யோசிக்காம, இனிமே யாரும் இப்படிப்பட்ட தவறு செய்ய கூடாதுன்னா மரண தண்டனை தான் சரியான தண்டனைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சேதுபதி, யாராயிருந்தாலும் தண்டனை பொருந்துமான்னு கேட்டாராம். அதுக்கு ரெண்டு பேரும், யாராயிருந்தாலும் நாங்களாக இருந்தாலும் இந்த தண்டனை பொருந்தும்னு உறுதியா பதில் சொன்னாங்க. உடனே சேதுபதி, இந்த தவறு செஞ்சது உங்களுடைய கணவர் தண்ட தேவர் தான், இப்போ சொல்லுங்க அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு கேட்டாராம். ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்களாம். ஆனா அடுத்த நொடியே எங்கள் கணவருக்கும் இதே தண்டனை பொருந்தும்னு மன உறுதியோடு சொல்லிட்டாங்க. இந்த பதிலை கேட்ட சேதுபதி, ஒரு தந்தையா வருத்தப்படுறதா இல்ல நீதிக்காக நின்ன தன்னோட மகள்களை நினைச்சு பெருமைப்படுறதா அப்படின்னு தெரியாம திகச்சு நின்னாராம். அதுக்கு பின்னாடி அந்த சகோதரிகள், அப்பா உங்ககிட்ட ரெண்டு வேண்டுகோள் இருக்குதுன்னு சொன்னாங்களாம். எங்கள் கணவருக்கு மரண தண்டனை கொடுத்த பின்னாடி அவங்க உடலோடு நாங்களும் உடன்கட்டை ஏற அனுமதி வேணும். இன்னொரு வேண்டுகோள், எங்கள் கணவர் செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தமாக ராமேஸ்வரம் போற பாதையில பக்தர்கள் தங்கி ஓய்வெடுக்கவும் இலவசமாக அன்னதானம் சாப்பிடவும் ரெண்டு மடங்கள் கட்டணும்னு கேட்டுக்கிட்டாங்களாம். சேதுபதியும் நீதியை நிலைநாட்ட மருமகனாக இருந்தாலும் தண்ட தேவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாராம். தண்டனை முடிஞ்சு ரெண்டு சகோதரிகளும் அவங்க கேட்ட மாதிரி உடன்கட்டை ஏறினாங்களாம். தன் மகளோட கடைசி ஆசையை நிறைவேற்றிய சேதுபதி அவங்க நினைவா ரெண்டு மடங்களை கட்டியிருக்கிறாரு. காசினி நாச்சியாருக்காக அக்காள் மடமும், தங்கச்சி லட்சுமி நாச்சியாருக்காக தங்கச்சி மடத்தையும் கட்டினாரு. காலப்போக்குல அக்கா மடம் தங்கச்சி மடம் அப்படின்னு பெயராகவும் மாறிடுச்சு. இன்னைக்கும் நம்ம ராமேஸ்வரம் பகுதியில மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அக்கால் மடத்துல இருந்த இந்த பழைய மடம் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக இடிக்கப்பட்டதாகவும், தங்கச்சி மடத்துல இருந்த மடம் காலப்போக்குல பள்ளிவாசலாக மாறிவிட்டதாகவும் அங்க உள்ள மூத்தவர்கள் சொல்றாங்க. ஒரு வரலாறு கதையாக மக்கள் மத்தியில தலைமுறை தலைமுறையாக சொல்லப்படுகிறது. இந்த மரபு கதைகள்ல ஒன்னாவும் இருக்குது இந்த அக்கால் மடம் தங்கச்சி மடம். அக்கால் மடம் தங்கச்சி மடம் பகுதியை பத்தி நம்ம சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஒரு சில பேர் இந்த மீனை பார்த்திருப்போம், அதுல இது கடல்ல ஒரு அரிய வகை மீனாவும் இருக்குது. இது என்ன மீனுன்னு சொல்றேன். சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இது பெத்தி மாதிரி உடம்பு, மெதுவா நீந்திர குணமுடையது. ஆனா கடலோட ஆரோக்கியத்தையும் காப்பாத்துற முக்கியமான மீன்கள்ல இதுவும் ஒண்ணு. அதுதான் குட்டூரு மீனுன்னு சொல்லுவாங்க நம்ம மீனவர்கள். இங்கிலீஷ்ல பாக்ஸ் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். குட்டூரு மீன் பெரும்பாலும் கடல்ல வெதுவெதுப்பான பகுதிகளில் வாழும். குறிப்பா பவளப்பாறை, கடல் பாசி அதிகமா இருக்கிற இடங்கள்லயும், மணல் அப்புறம் பாத்தீங்கன்னா சேறு கலந்த கடல் அடியில வாழும். தமிழ்நாட்டுல மன்னார் வளைகுடா பகுதி, ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாதிரியான கடல் பகுதிகள்ல அதிகமா காணப்படும். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 10-20 சென்டிமீட்டர் வரைதான் வளரும். இதோட எடை 30 கிராம்ல இருந்து 2 கிலோ வரைக்கும் இருக்கும். பொதுவா 80 மீட்டர் ஆழம் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு மீன் அப்படின்னா இந்த குட்டூரு மீன் தான். பெரும்பாலும் கரைக்கு பக்கத்துல உள்ள பவளப்பாறைகள்ல தான் வாழும். இத குட்டூரு மீன், பெட்டி மீன், கொம்பு மீன் அப்படின்னு பல வகையா சொல்லுவாங்க மீனவர்கள். அதிகமா இது பாசிகளை தின்று வளரக்கூடிய ஒரு மீன். குறிப்பா இது மீனவர்கள் வலையில வந்துட்டா தூக்கி போட்டுருவாங்க. இது பார்க்க பாக்ஸ் வடிவத்துல இருக்கிறதால, இதுல சதை பகுதி இல்லாததால, இதோட சைஸ் 10-20 சென்டிமீட்டர் வரை வளரும். பெரிய குட்டூரு மீன் 30-45 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது. இதோட எடை 30 கிராம்ல இருந்து 2 கிலோ வரைக்கும் இருக்கும். பொதுவா 80 மீட்டர் ஆழம் வரை வாழக்கூடிய பெரும்பாலும் கரைக்கு பக்கத்துல உள்ள பவளப்பாறைகள்ல வாழும். இத குட்டூரு மீன், பெட்டி மீன், கொம்பு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க மீனவர்கள். அதிகமா இது பாசிகளை தின்று வளரக்கூடியது. குறிப்பா இது மீனவர்கள் வலையில வந்தா தூக்கி போட்டுருவாங்க. இது பார்க்க பாக்ஸ் மாதிரி இருக்கிறதால, இது சதை பகுதி இல்லாததுனாலயும், சாப்பிட முடியாது அப்படின்றதுனாலயும், இத ஒரு கழிவு மீனாதான் மீனவர்கள் தூக்கி போடுறாங்க. இந்த குட்டூரு மீனை மீனவர்கள் கண்டுக்கவே மாட்டாங்க. வேகமா நீந்தாது. ஆனா இதோட உடல் வடிவமைப்புனால அலைகள்ல நீர்ல நல்ல சமநிலையுடன் நகரும். இதனாலதான் கடல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மீனை ஆர்வமா ஆய்வு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. குட்டூரு மீன் பெரிய மீன் இல்ல, ஆனா பொதுவா 1 அடி முதல் 1.5 அடி வரை வளரும். கடலோட சமநிலையை காக்குறதுக்கு ஒரு முக்கியமான உயிரினம்னு இதுக்கு தனி மரியாதை இருக்கு. கண்டிப்பா மீனவர்களோட வலையில உயிரோட பிடிச்சீங்க அப்படின்னா இந்த குட்டூரு மீனை கடல்லயே விட்டுருங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 27 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஒசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு சமூக, என் வயசு 70. சொந்த ஊர் தூத்துக்குடி. மண்டபா எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, பெரிய வைஸ்தாரி. அவர் வைஸ்தாரி ஒரு 20 பெண்களை கைக்கில போட்டு மரைக்காருக்கு கல் உடைக்கிறதுக்கு ஒரு கங்காணியா ஆளுகளை கூப்பிட்டு அப்படிங்கையும் ஒரு 20 வல்லத்தையும் பிள்ளைகளையும் ஏற்றிக்கிட்டு வந்துட்டார் தாத்தா. வந்ததில் தான் நான் வந்தேன். இந்த பெண்கள் ஏற்றிக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூலிக்கு போய் தூக்கிட்டு வந்து போடுவாங்க வெளியில் பிறவட்டில். அதை நீ உங்களை மாதிரி வாலிய பயலிய கல்லை அடுக்கி தாக்கு பண்ணுவாங்க. ஆனால் மரைக்கார் வந்து அந்த கல்லை விற்றுருவார். நல்ல விலைக்கு விற்றுருக்காரு அந்த காலத்தில். நல்லா தான் எங்கள் தாத்தா வச்சுருந்தார். நான் அந்த ஆளாக பார்த்து நானாக பார்த்து பண்ணவும் அப்போ தாத்தா சொன்னார், எனக்கு மதிப்பு இல்லாமல் ஆக்கிட்டியே, நீ ஒரு புள்ள தானா, என் மக விட்டு புள்ளன்னு சொல்லாத, நீ எனக்கு மதிப்பு இல்லாமல் ஆக்கிட்டேன் அப்படின்னு 2-3 அடி அடித்தார் தாத்தா. அப்போ அவர் சொல்லுவார், அடிக்காதே தாத்தா, ஏதோ நான் கடைசி வரையிலும் வச்சுக்கிறோம் தாத்தா அப்படின்றாரு. அதோடு விட்டுட்டார். அருணா கைத்த அத்து எனக்கு கயத்தை தாலியை கட்டிட்டார். முறை என்ன செய்வார், அந்த காலத்தில் அப்படி தானே செய்கிறாங்களா செஞ்சாங்களா, கல் உழைச்சாக்கா நம்மளுக்கு பொறுக்கு உடம்புல அப்படின்னு சொல்லி நான் வியாபாரத்தை மீனை வாங்கிட்டு வந்து அந்த கல்லூரத்தை பூரா 30 வீடுல 30 வீட்டுக்கும் போடுவேன். அப்படிமா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே இருந்து பரமக்குடி என்ன மானாமருதம் வரையிலையும் கொண்டு போவேன். எங்கள் வீட்டுக்காரவங்க உழைக்க போக மாட்டாங்க, ஏன் உழைப்பு தான் ஏன் சம்பாத்தியம்தான் என்னுடைய தேட்டுதான். மக்கள் பெற்றதும் நான் தான், மக்களை வளர்த்ததும் நான் தான், மக்களை இவ்வளவு தொலைக்கு கட்டி கொடுத்ததும் நான் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நம்மளோட மீனவ மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு அரசு திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். பல நேரங்கள்ல திட்டங்கள் இருக்குது நமக்கு தெரியும், ஆனா அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, யார் விண்ணப்பிக்கலாம், எங்க விண்ணப்பிக்கணும், இப்படி பல தகவல்கள் தெரியாம நம்ம அந்த வாய்ப்பை இழந்துடுறோம். அதனால இந்த திட்டத்தை ரொம்ப எளிமையாவும் தெளிவாகவும் பேசலாம். இந்த திட்டத்தோட பேரு காணாமல் போன மீனவர்களோட குடும்பத்துக்கு அரசு கொடுக்கிற நிதி உதவி திட்டம். அதை பத்தி விரிவா தெரிஞ்சுப்போம். கடலுக்கு போய் காணாமல் போன மீனவர்களோட குடும்பத்துக்கு உடனடி பொருளாதார சிரமத்துக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்காக அரசு இந்த நிதி உதவியை கொடுக்கறாங்க. யாருக்கு இந்த திட்டம் தேவையானதா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கடலுக்கு போய் காணாமல் போனதா அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர், அதாவது இந்த திட்டத்தின் பலனை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன உதவி கிடைக்கும் அப்படின்னா, குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 350 வீதம், அதாவது ஒரு மாசத்துக்கு 10,500 ரூபாய் கொடுக்கறாங்க. இந்த உதவி அதிகபட்சம் 2 வருஷம் அல்லது காப்பீடு நிவாரண தொகை கிடைக்கிற வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல 2 வகையான உதவி இருக்கு. காணாமல் போன இடைக்கால வாழ்வாதார உதவி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு நாளைக்கு 350 ரூபாய், மாசம் 10,500 ரூபாய் தமிழ்நாடு மீனவர் நலவாரியத்தின் மூலம் தகுதி உள்ள உறுப்பினர்களுக்கு குறிப்பா 2 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையாகவும் கொடுக்கறாங்க. இந்த 2 உதவி திட்டங்களும் விதிமுறைகளுக்கு உள்ளது. தேவையான ஆவணங்கள் தனித்தனியா இருக்கு. நிதி உதவி திட்டம் விண்ணப்பிக்க தேவையான விவரங்கள் என்ன அப்படின்னா, காணாமல் போன மீனவர்களோட நலவாரி அட்டை, ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, குறிப்பா மீனவர் உண்மையாவே காணாம போனதுக்கான காவல்துறையிட்ட இருந்து பதிவு செய்யப்பட்ட அந்த சான்றிதழ், அதாவது FIR காப்பியோட நகல், இன்னும் கிடைக்கவில்லை அப்படின்றத உறுதி செய்யறதுக்கான சான்றிதழ் இது, இல்ல கடிதம், அதாவது பாத்தீங்கன்னா சட்டப்படி குடும்ப உறுப்பினரோட விவரம், மத்த வாரிசுகளோ ஒப்புதல் கடிதம் பெறணும். 20 ரூபாய் முத்திரை தாள்ல காணாமல் போன மீனவர் பின்னாடி உயிரோடு கண்டுபிடிச்சா அரசு திட்டங்கள்ல உதவி பெறல, அப்படின்ற சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தோட நகல், வாரிசுகள், அதாவது 18 வயசுக்கு மேல உள்ளவங்க அவங்களோட பெயரில விண்ணப்பம் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணங்கள் எல்லாம் சிரமப்படுத்துறதுக்காக இல்லங்க, காணாமல் போன மீனவர்கள் பத்திய உண்மை நிலையை உறுதி செய்யறதுக்காக. சரியான குடும்பம் உதவி தொகையை பெறுதா இல்லையான்னு சரிபார்க்கத்தான் இந்த ஆவணங்கள் எல்லாமே அரசு கிட்ட அதிகாரப்பூர்வமா கொடுக்கணும். யாருக்கிட்ட அப்படின்னா, மீன்வளத்துறை அலுவலகம் அல்லது உதவி இயக்குனர் அலுவலகத்துல விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீனவர்கள் யாருக்காச்சும் இந்த உதவி வேணும் அப்படின்னா, மீன்வளத்துறை உதவி இயக்குனர் கிட்ட விண்ணப்ப படிவம் வாங்கி பயன் பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடி கொட்டுற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 9 5.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. இன்னைக்கான நெய்தல் கைமணம் பகுதியில இன்னைக்கான சுவை என்னன்னா சம்பா குனி துவையல். சம்பா குனி ரொம்ப சின்னதா இருக்கும். முக்கியமா இந்த சம்பா குனி தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதிகள் அடிக்கடி கிடைக்கக்கூடிய ஒரு கடல் உணவு. குறிப்பா நம்ம ஊர்லயுமே இப்ப ஒரு சில நேரங்கள்ல கிடைக்கும். அதுவும் தனுஷ்கொடையிலையும் ஒரு சில நேரங்கள்ல இந்த வலைகள்ல வரும். ஆனா இப்போ இந்த சம்பா குனி வர்றதில்ல அப்படின்னு தனுஷ்கொடி மீனவர்கள் சொல்லியிருக்காங்க. சம்பா குனிய நல்லா காய வச்சு வடசட்டியில போட்டு மனம் வர்ற அளவுக்கு வறுக்கணும். வறுக்கும் போதே அவ்வளவு மனமா இருக்கும். அந்த வறுத்த சம்பா குனிய ஒரு பாத்திரத்துல அடைச்சு வச்சுக்கலாம். சம்பா குனிய வறுத்து ஒரு பாத்திரத்துல அடைச்சு வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்றதுதான் முக்கியம். குறிப்பா பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 8 இல்லைன்னா ஒரு 10 பல்லு எடுத்துக்கலாம். ஏன்னா சம்பா குனி அப்படின்னு சொல்லும் போது அது வாயுக்குரிய பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்ப வாயு போக்குற அளவுக்கு பூண்டு நமக்கு தேவையான பல் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் தேவையான அளவு காரத்துக்கு தக்கன எடுத்துக்கிறீங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கிறீங்க. துருவி வச்ச தேங்காய் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சம்பா குனிய லேசா தண்ணியில கழுவணும். ஏன்னா கடற்கரை மணல் அங்கங்க ஒட்டிட்டு இருக்கும், சாப்பிடும் போது மண்ணு கடிபடும். அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா சம்பா குனிய நல்லா தண்ணியில 2-3 டைம் கழுவி எடுத்துக்கிட்டு வடசட்டியில எண்ணெய ஊத்தி சம்பா குனிய ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுக்கணும். அப்படி வறுக்கும் போதே அப்படி ஒரு மனம், அதாவது அப்படியே அள்ளி வாய்க்கில போட்டு மென்னுடலாம் அப்படின்ற மாதிரி. அதுலயே காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், புளி, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து லேசா வதக்கலாம். எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த சம்பா குனி துவையல் ரெடிங்க. சூடான சாதத்துல நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊத்தி இந்த சம்பா குனி துவையல வச்சு சாப்பிடலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா பழைய கஞ்சிக்கும் கம்மங்கூழுக்கும் இது சூப்பரான தொட்டுக்கறியா இருக்கும். இது நம்ம கடலோர மீனவ குடும்பங்கள்ல தலைமுறைகளா செஞ்சுட்டு வர்ற ஒரு பாரம்பரிய உணவுகள்ல ஒன்னாவும் இருக்குதுங்க. இது புரதச்சத்து அதிகம் இருக்கிறதுனால உழைப்பாளிகளுக்கு நல்ல சக்தி தரும் உணவாகவும் கருதப்படுது. கண்டிப்பா நம்ம வீடுகள்லயும் இப்ப இந்த துவையல் வச்சு ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஞாபகம் வந்துருச்சா? உடனே சம்பா குனி வாங்கி துவையல் தான் இன்னைக்கு. சரி மக்களே, அடுத்து பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
0: சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம் உடனே.

0: நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது. சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. நம்மள பலருக்கு கடல் அப்படின்னா மீன்கள், அலைகள், படகுகள் மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனா கடலுக்கடியில ஒரு மிகப்பெரிய உயிர் உலகம் இருக்குது. அந்த உலகத்துல இதயம் மாதிரி இருக்கிறது தான் பவளப்பாறைகள் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இத கடலின் மலைக்காடுகள் அப்படின்னு கூட சொல்றாங்க. கடல்ல மொத்த பரப்பளவுல 1% குறைவா இருந்தாலும் சுமார் 25% கடல் உயிரினங்கள் இதோட வாழ்விடமா இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த பவளப்பாறைகள் ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கு. இதுக்கு முக்கிய நிலை பருவநிலை மாற்றம். சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா, கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4. இப்போ கடலுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பவளப்பாறை வெளிருதல், கோரல் பிளீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஏன் நடக்குது அப்படின்னா, பவளப்பாறைகளின் திசுக்களுக்குள்ள ஒளிச்சேர்க்கை செய்யும் நுண்ணிய பாசிகள் வாழுது. இந்த பாசிதான் பவளங்களோட நிறத்தையும் தேவையான உணவையும் சுமார் 90% வரை ஆற்றலையும் கொடுக்குது. கடல் நீரோட வெப்பம் வழக்கத்துக்கு மாறா 1-2 டிகிரி செல்சியஸ் கூட சில வாரங்கள்ல நீடிச்சா மன அழுத்தத்துக்கு ஆளாகுமா. இப்போ இந்த நுண்ணிய பாசிகளை வெளியேற்றுது, அதனால பவளங்கள் வெள்ளை சுண்ணாம்பு எலும்பு கூடு மாதிரி தெரியும். பவளப்பாறை வெளிருதல் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இதனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பவளப்பாறைகளுக்கு சாப்பாடு கிடைக்காது, ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த வெப்பம் நீண்ட நாட்கள் அதிகமா இருந்தா பவளங்கள் செத்து போயிரும். பவளப்பாறை வாழ்விடமா நம்பி இருக்கிற மீன்கள், பல கடல் உயிரினங்கள் வாழ்விடமும் இல்லாம போயிரும். மீன் வளம் குறைஞ்சிடும். குறிப்பா மீனவர்களோட வருமானம் பாதிக்கப்படும். பவளப்பாறை கடலோரம் அலைகளோட தாக்கத்தை பாதுகாக்கும். இயற்கை தடுப்புகள் இது அழிச்சா கடற்கரை மணல் அரிப்பு அதிகமா ஆகும். அறிவியல் ஆய்வுபடி 1950 இருந்து இன்னைக்கு வர உலகத்துல வாழ்ற பவளப்பாறைகள்ல சுமார் 50%, அதாவது 50% ஏற்கனவே அழிஞ்சிடுச்சு, கடுமையா செதஞ்சிருச்சு. ஆனா இப்போதைய பருவநிலை மாற்றத்தோட வேகம் தொடர்ந்துட்டா 1.5 டிகிரி செல்சியஸ் உலக வெப்பமயமாதல் ஏற்பட கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70-90% பவளப்பாறைகள் அழியும் அபாயம் இருக்குது. வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தால் 99% மேல பவளப்பாறைகள் இறந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பாதுகாக்கிற ஒவ்வொரு பவளப்பாறையையும் நாளைய கடல் உயிரினங்களையும் மீனவர்களோட வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கும். மிக முக்கியமான இயற்கை வளமா இருக்குது. வெப்பநிலையை குறைக்க நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயங்கள் செய்யலாம். என்ன அப்படின்னா, மரம் வளர்க்கறது, மாசு இல்லாத பூமியா வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: பெண்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF க்கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 94.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. அன்பான நேயர்களை, இன்றைய நிகழ்ச்சியில பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல அக்கால் மடம், தங்கச்சி மடம் எப்படி உருவாச்சு அப்படின்றத சுவாரஸ்யமான கதை மூலமா வரலாறு கதைய பத்தி பேசணும். அதை தொடர்ந்து கடல்ல அரிய வகை உயிரினமான பாக்ஸ் ஃபிஷ், அதாவது நம்ம ஊர்ல குட்டூரு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மீனோட தனித்துவமான சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து கடல் காணாம போன மீனவர்களோட குடும்பத்துக்கு அரசு கொடுக்கிற உதவி திட்டம் பத்தியும், அதை எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட சம்பா கூனி துவையல் எப்படி செய்யறது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா பவளப்பாறைகள் ஏன் அழியுது, அந்த அழிவுக்கான காரணங்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். அதோட எப்படி பவளப்பாறைய காப்பாத்தணும், நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன பொறுப்புகள் இருக்குது அப்படின்றதையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட அவசியத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கான நிகழ்ச்சி பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இன்னொரு சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில பயனுள்ள தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கடலையும் இயற்கையும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம் மக்களே. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், உங்கள் இனிதா. அடுத்து பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 27 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஒசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பாயுதே அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைப்பாயுதே நிகழ்ச்சி கேட்க வந்திருக்கிற எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு வி சம்யுக்தா எழுதின இது என் வேலை அது உன் வேலை. கதைக்குள்ள போலாமா? இந்த ஜனங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு தேவகிக்கு ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. சே, இந்த மனுஷங்களை போய் என்ன சொல்ல, மத்தவங்க எப்படியோ இருக்கட்டும், ஆனா இந்த சுதாகர் கூடவா அப்படி இருக்கணும், அவர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலையே அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருந்தாங்க. குட் மார்னிங் தேவகி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஏலக்காய் வாசனை மூக்க தொலைக்குது போ. சுதாகர், நம்ம வினிக்குட்டி இருக்கால? ஆமா இருக்கா. இப்ப என்ன அதுக்கு? நான் சொல்றத கேக்குறீங்களா? முதல்ல சொல்லு, ஏன் டென்ஷன் ஆகுற, என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க, நம்ம வினி மேக்ஸ்ல சென்டம் வாங்கியிருக்கா. 100க்கு 100னா சும்மாவா என்ன? அதான், அதை செலிப்ரேட் பண்றதுக்காக அவளுக்கு பிடிச்ச கேரமல் பாயசம் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்திலேயே கேசரி ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. பாக்குறேன் பாக்குறேன். எங்க வினி குட்டி? காலையிலேயே அவ ஃப்ரெண்ட பாக்க போயிருக்கா. வாவ், சூப்பர். தேவகி, எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நான் உன்கிட்டதான் கத்துக்கணும். பின்றப்போ கேசரி பண்ணி எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும். ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் இருக்கட்டும். நேத்தியே நீங்க துணி முடிக்காம போனீங்க, பாத்திரம் கூட அப்படியே இருந்துச்சு. ஓ, இதுதான் மேடமோட கோவத்துக்கு காரணமா? சாரி தேவகி, நான் வந்ததே கொஞ்சம் லேட்டு, அதான் ரொம்ப டயர்டா இருந்துச்சு. நேத்து வேலை பாக்குற சைட்ல சூப்பர்வைசர் எனக்கு கொடுத்த வேலையிலையும் பெண்டே கழண்டு போச்சு. இதான் கோவத்துக்கான ரீசனா? சரி சரி, இன்னைக்கு பண்ணிடுற. அது மட்டும் இல்லங்க, என் கோவத்தை சொன்னா லிஸ்ட் போட்டுக்கிட்டு போலாம். செடிக்கு தண்ணி ஊத்தல, உரம் போடல, பழுத்த இலையெல்லாம் விழுந்து கிடக்கு, அதை கூட்டி குப்பையா ஒதுக்கி வைக்கல. ஓகே ஓகே, நான் எல்லாத்தையும் பாத்துடுறேன், இந்த வாரத்துக்குள்ள முடிச்சிடுறேன். சரியா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்ல, நானும் வினிக்குட்டியும் பண்ணிடுறோம். சரி சரி, போங்க. தேவகி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன், தெரியாம தான் கேக்குறேன், எதுவும் தப்பா எடுத்துக்காத. என்ன கேட்க போறீங்க? இல்ல, உனக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்குல்ல, நானும் குழந்தையும் வேலை பார்க்கும் போது நீயும் எங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தா என்ன, உனக்கும் நேரம் இருக்கும், கொஞ்சம் தோட்ட வேலையும் செய்யலாம்ல அப்படின்னு சுதாகர் கேட்க கோபத்தோட அவர் நிமிந்து பார்த்தாங்க தேவகி. ஏன் அவங்க அவ்வளவு கோபப்படணும்? கதையில எடுத்து என்ன நடக்க போதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன இடைவெளியை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani upstairs, Bharati Nagar bus stop, Ramanathapuram. For appointment 9150800065.
2: பெண்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 முதல் 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். என்னோட நேம் வந்து விக்னேஷ். நான் வந்து பாம்பன்ல திருக்காடி பகுதியில் இருக்கேன். நம்ம ஊர் சார்ந்து ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. 9th படிக்கும்போது நினைக்கிறேன், 9th டென்த்து படிக்கும் போது ட்ரெயினில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். 7th 9th 12th வரை நான் வந்து ஹாஸ்டல் தங்கி படித்தேன், அதாவது மதுரையில் தங்கி படிச்சிருந்தேன். அப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறது அதிகம், அதனால் டேரெக்டாக கொண்டு போய் மதுரையில் இறக்கி விட்ருவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு. இப்போ உள்ள ட்ரெயினுக்கு வந்து முதல்ல வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அது ரொம்ப ஸ்லோவாக போகும், நடந்து போகிற ஸ்பீடுக்கு தான் போகணும்னு வச்சிங்களேன். அப்போ கொஞ்சம் பார்க்க எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துட்டு ரசிக்கிட்டு பாலத்தை பார்த்துக்கிட்டு பகலில் வந்தால் மீனை பார்க்கலாம், நைட்டு போனால் அந்த குளிர்ந்த காற்று இருக்கும், கொஞ்சம் போகிறதுக்கு ட்ராவலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வர கொஞ்சம் ஸ்பீடாக வரனால அந்த இதெல்லாம் ரசிக்க முடியல. நம்ம ஊரில் அப்போலாம் கம்மி தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் 10 ட்ரெயின் தான் இருக்கும். ஆம்பல் நிற்கிறதுனா பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும் நிற்கும், ஒரே ஒரு சென்னை ட்ரெயினிக்கும், அப்புறம் திருச்சி ட்ரெயின். நைட்டு 12 மணிக்கு ஒரு ட்ரெயின், காலையில் 6 மணிக்கு ஒரு ட்ரெயின், மதியம் 12 மணிக்கு ட்ரெயின், சாயந்தரம் 6 மணிக்கு ட்ரெயின், மொத்தம் 4 ட்ரெயின் மதுரைக்கு. இப்போ அது இல்லை, இப்போ எடுத்துட்டாங்க. ஒரு ட்ரிப் இப்படி தான் நாங்கள் வந்து நைட்டு 12 மணிக்கு அப்போ ட்ரெயின் இருந்துச்சு நைட்டு. அப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண போகும்போது ட்ரெயின் வர்றதுக்குலாம் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணோன்னே என்ன பண்ண தெரியாமல் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து மண்டபம் போயிட்டோம். அப்போ வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக போவோம் பாலத்தில் போகிற, அது எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு. அந்த டைம் நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி மண்டபத்தில் போய் இறங்கி அங்கேயே டிக்கெட் எடுத்து அதுக்குள்ளே இந்த ட்ரெயின் வந்துருச்சு, கரெக்டாக இருந்துச்சு, பிடிச்சி நாங்கள் மதுரைக்கு போயிட்டோம். அது கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு எங்களுக்கு, அது வந்து எங்களால் மறக்கவே முடியாத சம்பவத்தை. இப்போ இருக்க ட்ரெயினில் அது கண்டிப்பாக பண்ண முடியாது, இப்போ வந்து ஸ்பீடாக கூட்டிட்டாங்க. அப்போ வந்து இந்த காற்று காரணமாக ஸ்லோவாக போவாங்க ட்ரெயின், இப்போ அந்த பிரச்சனை இல்லை, இப்போ ட்ரெயின் விட்டால் முடிஞ்சு. ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.

0: சமுதாயத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அன்பான உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க, கடல் ஓசை எஃப்எம் 90.4. தேவகி அம்மா, சுதாகர் ஐயா, என்ன வீட்டுல யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல்ல ஒரு 4-5 முறை நல்லா அழுத்தினாங்க. யாருன்னு கேக்குறீங்களா? வீட்டுக்கு வேலை பார்க்க வந்திருக்கிற புஷ்பா அம்மா. யாருமா? ஐயா, நான் தாங்க. வாங்கம்மா வாங்க. தேவகி வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கா. அவ என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்களும் அதை பாத்துக்கோங்கம்மா. இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போகணும், அதனால சீக்கிரம் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க போக முடியுமா? ஆ, போயிடுறேன் ஐயா. புஷ்பாமா, அந்த சிங்க்ல கிடக்குற பாத்திரத்தெல்லாம் விலக்கி வச்சிருங்க. அப்புறம் அதெல்லாம் ரொம்ப காஞ்சு போய் கிடக்கு. எனக்கும் டைம் ஆச்சு வேலைக்கு, நான் தண்ணி ஊத்தி வச்சுட்டு போறேன். ஐயா, முதல்ல நான் ரேஷன் கடைக்கு போகணும், அதனால நான் அந்த வேலையை முடிக்கிறதுக்கே இன்னைக்கு லேட் ஆயிரும். இன்னும் நிறைய வேலை வீட்டுல இருக்கு. ஓஹோ, என்னம்மா புஷ்பா, உன் வேலைய பாதியிலே இங்க விட்டு போலான்னு பாக்குறியா, இல்ல நான் பிரிச்சு பண்ணுன்னு சொல்றியா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா, நான் இன்னைக்கான நிலைமைய சொன்னேன். இங்க பாருமா, உனக்கு எனக்கு இதோ இவருக்குன்னு எல்லாருக்கும் 1000 வேலைகள் இருக்கும். அதே 24 மணி நேரம் தான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. நம்ம தான் டைம நல்லா மேனேஜ் பண்ணணும். இன்னொருத்தர் அதிகாரம் பண்ணி நம்மளோட வேலையை முடிக்கணும்னு நம்ம நினைச்சு கூட பாக்க கூடாதுமா. உன் வேலை உனக்கு, என் வேலை எனக்கு, புரியுதா? முதல்ல இவர் சொன்ன இந்த வேலையை முடிச்சுட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு அப்புறம் நீ என்னென்ன பார்க்க வச்சிருக்கியோ அந்த எல்லா வேலையும் முடிச்சிரு. என்ன? ஐயோ சரிம்மா, விடுங்க, நான் முடிச்சிடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லேசா முணுமுணு

பசங்களுக்கு திருக்குறள்ல புது அதிகாரம், ஆறாம் கிளாஸ்க்கு இருக்கிற துணை பாடத்துல வினாத்தாள் ரெடி பண்றது, அப்புறம் அஞ்சாம் கிளாஸ்க்கு கண்ணதாசனோட பாட்டு எடுக்கிறதுன்னு ஓய்வே இல்லாம அன்னைக்கு வினாத்தாள் எடுக்கிற வேலையில தேவிக்கு ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. இதமான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாய் இதே நிகழ்ச்சியில. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம், இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4. நேர்கள் கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கிறது.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒலிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அலை பாயுதே நிகழ்ச்சியில இது என் வேலை அது உன் வேலை அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். கதையை நேர்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. லஞ்ச் பிரேக்குக்கான பெல்லும் அடிச்சிச்சு. அப்போ தேவிக்கு அவங்களோட டிஃபன் பாக்ஸோட சாப்பிடறதுக்கான ரூம் நோக்கி போனப்போ எதிரில் ரம்யா டீச்சர் வந்தாங்க. அவங்களோட முகம் புது பொலிவோட இருந்துச்சு. அது தேவகியால பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. பார்த்ததோட விடாம நேரா அவங்கள பார்த்தே கேட்டுட்டாங்க. என்ன ரம்யா டீச்சர், உங்க முகம் டால் அடிக்குது, பல பலன் இருக்கீங்களே, எதுவும் விசேஷமா? ஆமா டீச்சர், 3 மாசம். வாழ்த்துகள், கன்கிராச்சுலேஷன்ஸ் ரம்யா டீச்சர். தேங்க்யூ டீச்சர். டாக்டர்கிட்ட செக்அப் போனப்போ ட்வின்ஸா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஹோ அப்படியா, டபுள் கன்கிராச்சுலேஷன்ஸ். ஆ டீச்சர், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ண முடியுமா? உதவியா? என்ன உதவி? ஆமாம் டீச்சர், உங்களோட பக்கத்து கிளாஸ் தானே என்னோட கிளாஸும்? ஆமாம், அந்த 5th ஸ்டாண்டர்ட் அதானே? ஆ அதே தான் டீச்சர். எனக்கு எப்பயாச்சும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது என்னால் போக முடியாது. அப்போ என்னோட கிளாஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா பசங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் போய் அவங்கள மேனேஜ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், நான் கொஞ்ச நேரத்தில் ரிலாக்ஸ் ஆகிட்டு டக்குன்னு வந்துடுவேன் அப்படின்னு ரம்யா டீச்சர் சொல்ல, கொஞ்ச நேரம் வரைக்கும் சிரிச்சு பேசிட்டு இருந்த தேவகியோட முகம் அப்படியே மாறிச்சு. இங்க பாருங்க ரம்யா டீச்சர், எனக்கும் 1000 வேலை இருக்கு, நிக்கிறதுக்கே நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கேன். நீங்க வேணும்னா 5 மாசம் லீவ் எடுத்துட்டு போயிருங்களே. நான் வேணா நம்ம HM-ட்ட ரெக்கமெண்ட் பண்ணவா? நீங்க வேற ட்வின்ஸ்னு சொல்றீங்க, உங்களுக்கும் நல்ல ரெஸ்ட் வேணும்ல அப்படின்னு தேவிக்கு சொல்ல ரம்யாவோட முகம் அப்படியே மாறிச்சு. பரவாயில்ல டீச்சர், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மௌனமா அங்கிருந்து போயிட்டாங்க. அதே எரிச்சலோட தேவிக்கு அவங்களோட கிளாஸுக்கும் போனாங்க. ஏன்னா இப்படி மக்கள்லாம் சுயநலமா இருக்காங்களோ, அடுத்தவளும் பொண்ணு தானே, அவளுக்கும் வீடு வேலை குடித்தனும்னு எல்லாம் இருக்கும்னு கொஞ்சமாச்சும் நினைச்சு பாக்குறாங்களா? நானே பம்பரமா ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்கேன், அந்த நினைப்பு கொஞ்சமாச்சும் அவளுக்கு இருக்கா? அவளோட கிளாஸ பாத்துக்கணுமாமே, எனக்கு பாத்துக்கவே இங்க ஆள் இல்ல அப்படின்னு தம் மனசுக்குள்ளேயே பொறுமிக்கிட்டு வேகமா கிளாஸுக்குள்ள போய் பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே அப்படின்ற தமிழ் கவிதை பாடத்தை நடத்தி முடிச்சப்போ கரெக்டா 4 மணி, கடைசி பெல் அடிச்சுச்சு. வாசலுக்கு வந்து எட்டி பார்த்த தேவகிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஸ்கூல் வாசலை விட்டு அவங்களால போக முடியல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவங்க குழம்பி போயிட்டாங்க. ஏன் அவங்களால வீட்டுக்கு போக முடியாம போச்சு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இணைஞ்சிருங்க, இது அலை பாயுதே நிகழ்ச்சி.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 975.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
6: அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது கடல் ஓசை FM 90.4. தேவிக்கு வேலை பார்க்கிற ஸ்கூலுக்கு பக்கத்துல போக்குவரத்து நிறைஞ்ச வீதி இருக்கு. அதனால அரசு பேருந்துகள், தனியார் ஆட்டோக்கள், ஜீப்பு, காரு, பைக்குன்னு பரபரான அந்த ரோடு எப்பவும் இருக்கும். விர் விருன்னு வாகனங்கள் வந்தபடியும் போனபடியும் இருக்கும். அன்னைக்கு அவங்க ரொம்ப நேரம் நிக்கிறாங்க நிக்கிறாங்க, எந்த வண்டியும் அவங்களுக்கு வந்த பாடில்ல. எப்படிதான் வீட்டுக்கு போறோம்னா தெரியலையே அப்படின்னு நினைச்சு தேவிக்கை அவங்களோட மனசுக்குள்ளேயே குழம்பிட்டு இருந்தாங்க. அப்போ ஒன்னு பார்த்து ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ல அன்னைக்கு சரியான கூட்டம். இதை விட்டா வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும், இதுலயே போயிரலாம் அப்படின்னு நினைச்ச தேவகி அந்த பஸ்லயும் ஏறியாச்சு. வாசல் படியில 2-3 பேர் தொங்கினபடியே வந்துட்டு இருந்தாங்க. அத பார்த்த ஒரு அக்கா, தம்பி என்னப்பா படியில நிக்கிறது தப்புன்னு தெரியாது, உள்ள வந்து நில்லுப்பா, உள்ள இடம் இருக்கு பாரு. நீ உள்ள போனா தானே தம்பி 10 பேருக்கு இடம் கிடைக்கும், படியில தொங்கிட்டு போய் என்னப்பா பண்ண போற அப்படின்னு அந்த அக்கா சொல்ல, நின்ன ஒரு சிலர்ல பாதி பேர் உள்ள போயாச்சு. ஆனா ஒரு பையன் மட்டும் கம்பிய பிடிச்சு தொங்கினபடியே வந்துட்டு இருந்தான். தம்பி இப்படி கம்பியில தொங்கிட்டு வர்றது தப்புன்னு தெரியாது, பஸ் வளைஞ்சு போகும்போது விளக்கு கம்பத்திலயோ ஃபேரிகார்ட்லயோ உரசிச்சுனா அடிபடுறது எனக்கா உனக்கா, போப்பா உள்ள போய் நில்லு, கூட்டமா இருந்தா ஏறாதீங்க, அடுத்த பஸ் வந்தா கூட அதுல ஏறி போய்க்கலாம், தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொன்ன அந்த அக்காவோட குரலுக்கு அங்க இருக்கிற எல்லாரும் கட்டுப்பட்டு நிக்கிறது மாதிரி தள்ளி தள்ளி உள்ள நின்னாங்க. யாருமே படிக்கட்டுகிட்ட வரல, திகைப்போட அந்த அக்காவையே பாத்துட்டு இருந்தாங்க தேவகி. அவங்களுக்கு அது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த அக்கா பேரு எசக்கி. ஸ்கூல்ல சத்துணவு டீச்சரா வேலை பாக்குறவங்க. 3 மணியோட அவங்களுக்கு வேலை முடிஞ்சிடும், ஆனா 4 மணி வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அந்த கூட்டத்திலயும் எப்படியோ அவங்க எசக்கி அம்மா பக்கத்துல போய் நின்னுட்டாங்க. எசக்கி அக்கா என்ன தெரியுதா, இது என்ன டிராபிக் போலீஸ் வேலை, நல்லா இருக்கே அம்மா தேவிக்கு. ஆ நல்லா இருக்கேன்க்கா. ஏன்க்கா அந்த வேண்டாத வேலை, உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. என்னால அப்படி பண்ண முடியலடாமா, மனசும் ஒப்ப மாட்டேங்குது. பாவம் சின்ன பிள்ளைங்க, ஆபத்தே தெரியாத வயசு, நம்ம சொன்னாதானே தெரியும். பஸ் படிக்கட்டுல நின்னுட்டு போனா என்ன பிரச்சனை வரும்னு நம்ம தானே சொல்லி புரிய வைக்கணும். நம்ம பாட்டுக்கு 3வது மனுஷனா போயிட்டா அந்த பிள்ளைங்களுக்கு யாருமா சொல்லுவா, கேக்குற வயசு இல்ல அவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு எசக்கி அக்கா பேசுறத திகைப்போட பாத்துட்டு இருந்தாங்க தேவகி. என்ன தேவகி அப்படி பாக்குற, மத்தவங்களுக்காக செய்யற சின்ன சின்ன உதவிதான் நம்மளோட மனசையும் உடம்பையும் தெம்பா வைக்குது. நான் சொல்றது தப்பா சரியா? நீயே டீச்சர் அம்மா, உனக்கு தெரியாதா என்ன? ஆமாக்கா எனக்கு இப்பதான் புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. இந்த டீச்சர் அம்மாக்கு தெரியாததையே இன்னைக்கு நீங்க நல்லா சொல்லி புரிய வச்சிட்டீங்க, ரொம்ப நன்றிக்கா. நன்றியா, என்னம்மா நன்றின்லாம் சொல்லிக்கிட்டு. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, பிடிச்சவங்களுக்கு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்குன்னு காசு பணம் பொன் பொருள் கொடுக்கணும்ல அவசியம் இல்லம்மா. இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை பண்றதே பெரிய உதவிக்கு சமம். நீயும் வாழ்க்கையில இந்த மாதிரி பண்ணி பாரு, அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும், அது ஒரு தனி சுகம். சரிடாமா, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன எசக்கியக்கா பஸ் விட்டு இறங்கி அவங்க போக வேண்டிய இடத்துக்கும் போயிட்டாங்க. தேவகிக்கு தான் பண்ணது இவ்வளோ பெரிய தப்புன்னு அப்பதான் புரிஞ்சுச்சு. அவங்களோட வீட்டுல காலையில ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அதுல இருந்தே அது தப்புன்னு புரிஞ்சிருச்சு. இனிமே இந்த மாதிரி யார் மனசு நோக்குற மாதிரி நடக்க கூடாதுன்னு, தான் வேலையை தான் மட்டும்தான் பாக்கணும்ன்ற எண்ணமும் இல்லாம பிரிச்சு பகிர்ந்துண்டு செய்யணும்ன்ற எண்ணம் தேவகியோட மனசுல வந்துருச்சு. கதையும் இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே போல இன்னொரு நல்ல கதையில நேர்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 27 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அஜி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க

0: தேவைப்படும்னே சொல்ல முடியாது. அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 27 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஒசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 27 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஒசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சோசப்பு. மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் பார்க்குறேன். இந்த வயசு 62. 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் கோட்டைப்பட்டத்தில் உள்ளூர் போட்டில் கடலுக்கு போயிருந்தேன். 3 பேர் தான் கடலுக்கு போவோம். 3 பேர் கடலுக்கு போனாக்கி அங்கேருந்து ஒரு போட்டில் ரிப்பேர் ஆயிடுச்சு, கியர் வேலையாயிடுச்சு. அதோட எந்த இப்போ டெக்னாலஜி இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடல் ரிப்பேராக போன உடனே ஒரு 6 நாளாக சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது, குடிக்கிறது தண்ணி இல்லையா, அந்தளவுக்கு இருந்தான். 2 பேரும் மயங்கிட்டாங்க. ஒருத்தர் மயங்கிட்டார், ஒருத்தர் அவர் கண்டிஷன் தப்பி போயிட்டார், இன்னொருத்தர் கொஞ்சம் பேசி நாங்கள் 2 பேர் இருக்கோம். நான் அணியத்தில் உட்காந்து ஏதாவது ஹெல்ப்பு கேட்கறதுக்காக வேண்டி அங்கேருந்து காற்று வீசிக்கிட்டு அந்த துண்டெடுத்த தோளில் போட்டுக்கிட்டு எதாவது கருப்பு தெரியுமா கருப்பு தெரியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். திரும்பி மாறுவா ஒரு 3 நாள் கழித்து நண்டு வலை விடுறதுக்காக வேண்டி ஒரு வண்ணம் ஓடிடுச்சு. வண்ணம் ஓடிட்டு எங்கள் லாஞ்சி பக்கத்துலேயே கொடியை நட்டிட்டு கொடியை தூக்கி போட்டு வலை விட்டாங்க. வலை விட்ட உடனே அவர் சொன்னார், எங்களால் இழுத்துட்டு போக முடியாது, நாங்கள் வந்து ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம். என்ன ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், நீங்கள் வந்து இந்த கொடி பிடிக்கும் போது நீங்கள் எங்களோட வாங்க, வந்து எங்களோட கடலுக்கு போங்க, கடல் அந்த போட்டில் வந்தீங்கன்னா அந்த கொடியை பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி போட்டை இழுத்துட்டு வந்துடலாம். அப்படி 2 பேரை போட்டுட்டு நான் மட்டும் என்னை இறக்கி விட்டு நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அவர் கொஞ்சம் மயங்கிட்டார், இன்னொருத்தர் மயங்கிட்டார். தெளிவாக இருந்தோடனே என்னை மட்டும் கூட்டிகிட்டு சேதாவட்டத்துக்கு வந்துட்டேன். அப்படி உடனே எங்கள் ஓனரை போய் பார்த்தேன், அந்த போட்டு ஓனரை. அவர், ஏன்ப்பா அவர் 2 பேரையும் விட்டுட்டு நீ மனசு எப்படி வந்த, 2-3 பேர் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசினேன். அதோடு என்ன பண்ணிங்க, நீங்கள் ரெடி பண்ணுங்கள், ஏதாவது சாப்பாடு அவருக்கு அவங்களை வாங்கிட்டு போகணும், காலையில் 5 மணிக்கு தான் போவாங்க போட்டு வல்லம் வலை பிடிக்க, எப்படியும் 8-10 மணி அது அங்கே வலை பிடிக்கிற இடத்துக்கு. நான் அந்த ஓனரும் இன்னொருத்தர் வந்து அந்த போட்டில் வந்தோம். வந்து திரும்பி அந்த கொடியை பார்த்து போட்டை கட்டி இழுத்துட்டு வந்தோம். 6 நாளாக கடலில் நடந்த அனுபவம் எனக்கு சரியான அனுபவம், பயங்கரமான அனுபவம். அது அப்புறம் ஓனர் எங்களை ரொம்ப பேசினார், ஏன் நீங்கள் போட்டு போனால் போயிட்டு போகுது, ருக்மான்னு சொல்கிற ஒரு ஓனர் கோட்டைப்பட்டினத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்போ, ஒரு 7-8 போட்டு போட்டிருந்தார். கஞ்சியை கரைச்சி அவங்களுக்கு வாயில் ஊற்றி அதை திரும்பி இழுத்துட்டு வந்தேன். அது என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. 6 நாள் கடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல் கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
2: 2.
3: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
2: 2.
3: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
2: ஹலோ, இப்ப எதுக்கு 2 பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
5: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 to 2 வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 27 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்று செந்தமிழ் செல்வன் மற்றும் கனவே கலையாதே திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாண்டியம்மாள். நான் ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தது, சின்ன பல கிராமம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். என் கணவரும் கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்ன வந்து என்னையை பற்றி சொல்லணும்னா, எனக்கு சின்னப்பாலுமே முழுசாக தெரியாது. எத்தனை வீடு இருக்குது, வீடு எங்கே இருக்குது, யார் பேர், எந்த விவரமே தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே என் குழந்தைய நானும் அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னைய ஒரு பாமூன் ஊராட்சி மன்றத்தில் வந்து ஒரு வார்டு உறுப்பினராக ஊர்லேருந்து சுயேட்சையாகவே எடுத்து வச்சாங்க. அந்த நேரம் நிறைய அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு கண்டிப்பாக நினச்சேன். நிறைய பிஎம்ஏ வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 பேருக்கு வந்து 60 வருஷமாக அவங்க புறம்போக்கு இடத்துல தான் வீடு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 10 பேருக்கு வந்து நான் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் 24 லட்சம் ரூபாய்க்கு கடல் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு தடுப்பு சுவர் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்படி நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது எந்த ஆஃபீஸில் போய் எப்படி பேசணும், எப்படி போய் நம்ம மீனவர்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, நம்ம கிராமத்துக்கு என்னென்ன தேவைகளோ அதை போய் கலெக்டர் சந்திக்கிறது, மின்சாரத்தை பற்றி கேம்பில் போய் மின்வாரியத்தில் அவங்ககிட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கூறு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடியும் நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கலை. எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பு என் கிராமமும் கொடுக்குறாங்க. என் கிராமத்தலைவர் வந்து நான் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என் கூடவே வருவாங்க. அதேமாரி கிராமத்தில் என்ன நடந்தாலும் என்னை எங்கேயுமே என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்குமே மனு எழுதி கொண்டுக்கிட்டு போவோம். அப்புறம் அதேமாதிரி இந்த பாசி எடுக்கிறத பற்றி வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குன்னு தெரியல. என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு. ஆனால் எனக்கு பாசி எடுக்க தெரியாது. அப்போ பாசி எடுக்கிற பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. பண்ணி அவர்கிட்ட பேட்டி கேட்பாங்க, இப்படி எப்படி எடுக்கிறீ, இந்த தொழிலை பற்றி என்ன, இந்த தொழில் போகிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இதுக்கு மாற்று தொழில் ஏதாவது வேணுமா, எங்களால் ஏதாவது உதவி தேவைப்படுதா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வேலைகளும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து இவ்வளோ விஷயம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சவர்களுக்கு எப்போ முழுத்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று செந்தமிழ் செல்வன் மற்றும் கனவே கலையாதே திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று செந்தமிழ் செல்வன் மற்றும் கனவே கலையாதே திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று செந்தமிழ் செல்வன் மற்றும் கனவே கலையாதே திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 27 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஒசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு சித்திரவேலி, சின்ன பாலத்திலிருந்து பேசுகிறேன். வயசு 50. கடலுக்கு ரெண்டு பேரும் மீனுக்கு தான் போவோம். ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கிடந்துட்டு வருவோம். ரெண்டு பேரும் வந்து இந்த மீனை கொடுத்துட்டு மறப்போறது. சின்ன போட்டுதான், நம்மளுக்கு பெருசு இல்லை. சின்ன போட்டுனால இந்த தீவுக்குள்ளே போவோம். இப்படி தீவுக்கு போய் கடலில் போய் மீன் பிடிக்க போவோம், வருவோம். காற்று வந்துச்சுன்னா வர முடியாமல் நாங்கள் சங்காடி கிடந்தோம் ஒரு நேரத்தில். ரொம்ப கடலும் காற்றும் பொங்கிக்கிட்டு அந்த நைட்டு பூரா இல்லை, வலையை பிடிச்சிட்டு ஓடிடும்படுவா தான் மீன் பட்டுருச்சு. மீனை கழிச்சிட்டு ஓடும்படுவாக்க காற்று மழையும் வந்துருச்சு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம், குந்தாள முனைக்கு வந்தோம். வந்தோம் வர முடியலை, செத்துருவ முடியாது. இந்த நெசமாவத்தை கரை சேர முடியாது. சொல்லிட்டேன், பாயடிச்சு ஓடியாரம் போதே சொல்லிட்டேன், பாயை இழக்கிருங்க. பாயடிச்சு கொண்டா நான் தண்ணியில் பாய்ஞ்சி ஓடனிலாக்கு நான் பாய்ஞ்சிடுவேன் அப்படின்னு. அதோட பாயினா கிழிஞ்சிருச்சு. தாளை பார்த்து தன்னால் மர திருப்பியே தீவுக்க போயிட்டோம். அப்புறம் காற்றுக்குள்ள அந்த ஐயாவையும் ஆத்தாவையும் நேர்ந்து ஓ எப்படியோ தப்பி தவடி வந்துட்டோம். வந்து தான் இங்கே இருந்து கேட்கும்போது நீங்கள் வருவே வருவீன்னு இருந்தால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா தப்பிச்சு குப்பிச்சு வந்து பிள்ளைகளை வளர்த்தோம், வாழ்மையாக்கணும் அப்படி. இன்னொரு தரப்பு வரும்போது நைட்டில் வரும்போது காற்று இல்லாமல் கடந்துச்சு. நைட்டோட நைட்டு ஓடியாந்தோம், காற்று இல்லாமல் கடந்தது. எப்படி தான் கடம்புச்சுன்னு தெரியலை. ஓயிடுச்சு பாலத்துக்கு இழுத்துக்கிட்டு. நங்காரம் போட்டாலும் பிடிக்க முடியலை. மலைக்கில் குத்து வச்சுட்டு இருக்கிறேன், தாங்க ஒன்றுமே செய்ய முடியலை. நம்ம பாலத்து முனைக்கு போயிட்டு அங்கேருந்து நைட்டோட நைட்டாக இறங்கி இழுத்துட்டு வந்தோம். அப்புறம் கம்பை வச்சு போட்டு பார்த்தோம், நான் பொட்டலாக இருக்கோம். அதுலேருந்து இழுத்துட்டு வந்தேன் நைட்டில். அப்படின்னா போய் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கோம். எத்தனை புயல்லையே போய் போய் தப்பிச்சு வந்துட்டோம். இனிமேல் பொழைக்கிறது இனிமேல் கண்காணமாக தான் இருக்கிறோம். இனிமேல் வயசும் போயிருச்சுன்னா பொழப்பும் இருந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவு

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய

0: ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அங்க கண்டு காலை இரண்டு போடுவாரு தீருவாரு காயிடுவாரு பறக்குதுவாரு துப்புதுவாரு தப்புதுவாரு இப்படி அப்படி தாவுதுவாரு ஓடுறா ராஜா ஓடுறா ராஜா ஓடுறா ஓடுறா ஓடுறா ராஜா.

காவுது பாரு, எப்படி பாரு இப்படி பாரு, இப்படி எப்படி காவுது பாரு, ஓரா ராஜா ஓரா ராஜா ஓரா ஓரா ஓரா ராஜா. சாட்டி கையை கொண்டு வாங்க கண்டி காளை இரண்டு போடுவாரு.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 27 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஒசை எஃப்எம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. அடியம்மா.

0: அடியம்மா ராஜாக்கு சங்கதி என்ன.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லட்சுமி, சின்னப்பள கிராமம். நான் வந்து சின்ன வயசுலேயே, ஒரு 10 வயசுலனா கடலுக்கு நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டில் 10 வயசில் வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாரோடவும் மாசக்கணக்கில் தீவில் போய் தங்கியிருப்போம். அப்போ பிசினஸில் வந்து அந்த தீவு இருந்துச்சு. அந்த அப்போ வந்து நான் எங்களுக்கு நல்ல சுதந்திரமாக தொழில் பண்ணேன். அங்கே இருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறைய பேர், ஒரு 11 பேர் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். வரையில் வந்து சாயந்தரம் 3 மணிக்கு வந்தது. சாயந்தரம் 3 மணிக்கு வரையில் நல்லா நார்மலாக இருந்துச்சு. கடல் வந்து எப்போது மாதிரிக்கே நல்லா கிடந்துச்சு. வர வர வந்து கடல் சீற்றம் ஊடால வரையிலேயே மன்னாளிக்கு பள்ளித்தீவுன்னு சொல்லுவோம் அப்போ, இப்போ வந்து பூமூர்ச்சன் தீவு. அது ரெண்டு தீவுக்கும் ஊடால வரையிலேயே அந்த கடல் சீற்றம் வந்து அதிகமாயிருச்சு. அதிகமாக ஆக ரெண்டு கடலும் வந்து இந்த ஒரு வள்ளத்தில் தண்ணி எடுத்து வச்சோன்னா 3 ஒத்தையுமே ஒன்னா ஒன்னா வரையிலே உள்ளக்க ஓடிடுச்சு. தாழ்ந்த உடனே என்ன பண்ணா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாமரத்தை பிடிச்சிக்கிட்டு தவிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம்னு சூழ்நிலையில் அந்த ஆழ்கடலில் நாங்கள் என்ன பண்ணுவோம், தத்தளிச்சு வரையிலையே ஒரு வள்ளம் வந்து ஒரு ஒத்தை மட்டும் அப்படியே தவந்து அப்படி தவந்து போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த ஆங்கரை மட்டும் வெட்டி விட்டுட்டு ஆங்கர் கைத்து இந்த வத்தையில் நின்று பிடிப்பான்னு சொல்ல, என் முன்னாடி இருந்த அந்த கோயில் பூசாரி என்ன பண்ணாங்க, ஆங்கர் வெட்டி விடுறதுக்கு பதிலாக வத்தையில் இருந்தால் ஆங்கர் கைத்தை வெட்டி விட்டுட்டாங்க. வத்தை நகன்றுச்சு. அதோட நான் எங்கள் அக்கா பையன், 1.5 வயசு பையன் அவனைனா அதில் வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் தப்பி போனதே வந்து மறுபிறவி தான். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது. சொன்னான்னு சொன்னால் எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி தான் வறுமை ஒழிச்சு வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதில் வந்து பாதிக்கப்பட்டது வந்து 6 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் இல்லை, 5 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் வந்துட்டோம். அதில் வந்து அந்த 5 பேருமே நம்ம கடற்கரையிலேயே வந்து முந்தல் மனைன்னு இருக்குல்ல, அந்த முந்தல் மனையிலேயே வந்து பாமலையே ஒதுங்கிடுச்சு. என்னோடய வயசு வந்து இப்போ வந்து 56 வயசு. அப்போ 10 வயசுனா 46 வருஷம் ஆச்சு. எங்களோட கஷ்ட சூழ்நிலையினால அந்த தீவுக்கு போகிறது, பாசி எடுக்கிறது, இந்த மாதிரிக்க ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அப்போ வறுமையில் வாடினோம். என்னோட கஷ்ட நஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கிட்ட உங்களுக்கு சின்னப்பாள கிராமத்தின் சார்பாக நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதழ் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காது குத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சீர்த்து வைப்பேன் நானம்மா, சீர்த்து வைப்பேன் நானம்மா, தேவை என்ன கேளம்மா, சீர்த்து வைப்பேன் நானம்மா.

0: குடிச்சு உடம்ப கட்டிட்டு வீணா பொழுத போக்குவீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: எங்களுக்கு என்ன தெரிவித்தேன்?

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 27 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஒசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஜோஸ்பின், வயசு 65. பிறந்த ஊர் மூக்கையூர் சார். 13 வயசு எனக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சோதனைகள்லாம் ரொம்ப நடந்துச்சு. இதுக்கடையில் ஜாலியாக நாங்கள் சுற்றுறோம்னா சாயலூடி சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்கறது, என்ன புதுக்குடி எங்கெங்கே இந்த வில்லடி பட்டாதுன்னு ஓடுதா வில்லடி பட்டுத்தான். வில்லடி பாட்டுன்னு சொல்றது அது ஒரு இது, இந்த இப்படி இந்த போடுறாங்கல்ல மாரியம்மாவிலுக்கு முத்து பரப்புறாங்கல்ல, அவங்களாம் ஒருத்தர் திருநாக்கரணும் போது நாங்கள் சின்ன பிள்ளைகளாக ஜாலியாக ஓடுறது. அப்புறம் கம்மா முத்துலகம்மான்றது ஒரு கம்மா, அதான் முக்கியம். அதில் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம். இந்த இப்படி உள்ள சந்தேக காலங்கள்லாம் இல்லை, நல்லா விளையாடுறது. மூக்கையூரில் பக்கத்தில் ஆறு, அந்த ஆறில் இருந்து நல்ல இறால் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாம் சேர்ந்து ஒத்தப்பனை அங்கே காடு கரையில் இப்படி விளையாட போகிறது. இங்கிட்டு புதுக்கிணறுன்னு சொல்லி ஒரு தனி கிணறு நரிப்பையூர் பக்கத்தில், அங்கே காத்தாக்கா பழம் இது இந்த தர்பூசணி சொல்கிறீல்ல அதாங்க நல்லா கிடக்கும். போய் பறிக்கிறது, கல்லறையெல்லாம் விளையாடுவோம். நைட்லாம் கல்லறையில் படுத்துன்னு சொல்லுவோம். நம்ம மூக்கையூர்லாம் வந்து பயப்பட மாட்டோம். எல்லாம் இப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். அப்படி ஒரு நல்லா ஜாலியாக தான் அம்மாச்சிக்கு ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியாக தான் நான் வாழ்ந்தேன். திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு கேன்சர், எங்கள் அப்பா இருந்துட்டாங்க, தம்பி மாதிரி இறந்துட்டானுங்க. அதோட மன நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்துக்கணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் விளையாடவும் நாங்கள் மூணு சின்ன சின்ன பிள்ளைங்க. அதோட எங்கள் பெரியப்பா மாதிரி வந்து கூட்டிகிட்டு இங்கே பாமன் வந்துட்டார். வந்ததோட இதுவரையிலும் அம்மா எனக்கு எவ்வளவோ ஜாலியாக இருந்த இடம், இன்றைக்கி அந்த ஞாபகம் வரும். அந்த அப்பா வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இடம் பேர்த்து தான் அம்மாச்சி இங்கே வந்தேன். இங்கே வந்துடுறேன்னு எனக்கு அங்கே போனாலும் நிம்மதி இருக்காது. ஊரை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. நிம்மதியாலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் வச்சாலும் தாத்தா தான் போவாங்க. இப்போ ஒரு ரெண்டு நேரம் போயிருக்கேன் அம்மாச்சி மூக்குறக்கு. இவ்வளோ பேசி என்னுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டதுக்கு நன்றி என்னையா. இந்த அளவுக்கு என் வேதனை துன்பத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். என்ன
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: ஓசைஎஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு சமு, என் வயசு 70. சொந்த ஊர் தூத்துக்குடி மண்டவா. எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தார், பெரிய வயசாரி. அவர் வயசாரி ஒரு 20 பெண்களை கைக்கில போட்டு மரைக்காருக்கு கல் உடைக்கிறதுக்கு ஒரு கங்காணியா ஆளுகளை கூப்பிட்டு அப்படிங்கையும் ஒரு 20 வல்லத்தையும் பிள்ளைகளையும் ஏற்றிக்கிட்டு வந்துட்டார் தாத்தா. வந்ததில் தான் நான் வந்தேன். இந்த பெண்கள் ஏற்றிக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூலிக்கு போய் தூக்கிட்டு வந்து போடுவாங்க வெளியில் பெறவட்டில். அதை நீ உங்களை மாதிரி வாலியை போயே கல்லை அடுக்கி தாக்கு பண்ணுவாங்க. ஆனால் மரைக்கார் வந்து அந்த கல்லை விற்றுருவார். நல்ல விலைக்கு விற்றுருக்காரு அந்த காலத்தில். நல்லா தான் எங்கள் தாத்தா வச்சுருந்தார். நான் அந்த ஆளாக பார்த்து நானாக பார்த்து பண்ணவும் அப்போ தாத்தா சொன்னார், எனக்கு மதிப்பு இல்லாமக்கிட்டியே, நீ ஒரு புள்ள தானா, என் மக விட்டு புள்ளன்னு சொல்லாத, நீ எனக்கு மதிப்பு இல்லாமக்கிட்டேன் அப்படின்னு 2-3 அடி அடித்தார் தாத்தா. அப்போ அவர் சொல்லுவார், அடிக்காதே தாத்தா, ஏதோ நான் கடைசி வரையிலும் வச்சுக்கிறோம் தாத்தா அப்படின்றார். அதோடு விட்டுட்டார். அருணா கைத்தை அத்து எனக்கு கயத்தை தாலியை கட்டிட்டார். முறை என்ன செய்வார், அந்த காலத்தில் அப்படி தானே செய்கிறாங்களா செஞ்சாங்களா, கல் உழைச்சாக்கா நம்மளுக்கு பொறுக்கு உடம்புல அப்படின்னு சொல்லி நான் வியாபாரத்தை மீனை வாங்கிட்டு வந்து அந்த கல்லூரத்தை பூரா 30 வீடுல 30 வீட்டுக்கும் போடுவேன். அப்படிமா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே இருந்து பரமக்குடி என்ன மானாமருதம் வரையிலையும் கொண்டு போவேன். எங்கள் வீட்டுக்காரவங்க உழைக்க போக மாட்டாங்க, என் உழைப்பு தான் என் சம்பாத்தியம்தான் என்னுடைய தேட்டு தான். மக்கள் பெற்றதும் நான் தான், மக்களை வளர்த்ததும் நான் தான், மக்களை இவ்வளவு தொலைக்கு கட்டி கொடுத்ததும் நான் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது, சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான